அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணியில் அடுத்ததாக சோபனா பாடிய ரோக நிவாரண அஷ்டகம்.

0: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது பாம்பே சகோதரிகள் பாடிய ஸ்ரீ யோக மீனாட்சி ஸ்தோத்திரம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நேயர்கள் இதுவரை கேட்டது தெய்வீக ராகம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, பாத்ரபத மாதம் 24 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 29 நாள். 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 தேதி செவ்வாய்க்கிழமை. இது ரெயின்போ பண்பலை 101.4. இனி இன்றைய ஒளிபரப்பை இனிதே கேட்கலாம். தொடர்வது குறள் அமுதம்.

0: குற்றமற்ற குடிப்பண்புடன் வாழ்வோம் என உறுதி பூண்டிருப்பவர்கள் எப்போதும் வஞ்சனையுடன் குடிப்பெருமைக்கு பொருந்தாத செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 956 அதிகாரம் குடிமை.
1: சலம் பற்றி சால்பில செய்யார் மாசற்ற குளம் பற்றி வாழும் என்பார்.
0: குற்றமற்ற குடிப்பண்புடன் வாழ்வோம் என உறுதி பூண்டிருப்பவர்கள் எப்போதும் வஞ்சனையுடன் குடிப்பெருமைக்கு பொருந்தாத செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 956 அதிகாரம் குடிமை.
2: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மீனவ சங்க பிரதிநிதிகள் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியான கோழிவிளை களியக்கவளை பகுதிகளில் சோதனைச் சாவடிகளில் ஆட்சியர் திரு பிரதாப் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் முதுமலை தப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா சுற்றுலா பயணிகள் முன்னிலையில் விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்துள்ளது. நெல்லை, தென்காசி, தருமபுரி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 2 மணி நேரம் மழை பெய்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி நேரம்

நேரம் காலை 6:03. இந்த அழகான காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் வரவேற்பது நான் ஆர்ஜே ரம்யா சங்கர். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். பக்தி நேரம் நிகழ்ச்சியில்தான் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இயேசுதாஸ் குரலில் கணபதி பாடல் கேட்டிணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

நேரம் 6:09. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இது ரெயின்போ பண்பலை 101.4. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நாம் கேட்கவிருப்பது எல்.ஆர். ஈஸ்வரி குரலில் மாரியம்மன் பாடல். கேட்டிணைந்திருங்கள்.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டாக்டர் ஜி சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் குரலில் பக்தி பாடல். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 6:21. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பி சுஷிலா குரலில் ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

மெதுவாக கூட நடங்கள், ஆனால் ஒருபோதும் பின்னோக்கி நடக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் முன்னோக்கி எடுத்து வையுங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில் இது உங்களுக்காக.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அருமலர் மாலை பாடல் சோழமங்கலம் சகோதரிகள் குரலில் கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 6:55. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள மனோகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். நமது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள். 1909 செப்டம்பர் 15 நடராஜன் பங்காரு அம்மாள் தம்பதியினருக்கு பிறந்தவர். முதல்ல BA பட்டம், அப்புறம் MAவும் படித்தார். தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் புலமை பெற்றவர் அறிஞர் அண்ணா. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என முழங்கியவர். 1962 to 1967 பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர். 1967 to 1969 முதலமைச்சராக பணியாற்றியவர் அறிஞர் அண்ணா. 1957 to 1962 MLCயாக தமிழக மேல்சபை உறுப்பினராக காமராஜர் காலத்தில் பணிபுரிந்தவர். 1969 February 3 இறந்தார் அறிஞர் அண்ணா. அந்த காலத்தில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடியவர். நிறைய கதைகள் கட்டுரைகள் எழுதியவர். அவருடைய முதல் திரைப்படம் நல்ல தம்பி. இதில் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், கூட்டுமுறை விவசாயத்தை 1948 செய்யணும்னு வலியுறுத்தியிருக்கிறார். மனோகரன் சார், என்ன ஒரு தொலைநோக்கு சிந்தனை பார்த்தீங்களா? ஜமீன்தார் முறையையும் இந்த படத்தில் எதிர்த்திருப்பார். அதுக்கப்புறம் வேலைக்காரி, ஓர் இரவு போன்ற படங்களுக்கு கதை வசனம் அறிஞர் அண்ணா தான் எழுதினார். மிகப்பெரிய சமூக மாற்றத்தை தமிழகத்தில் தனது பேச்சாலும் மூச்சாலும் உழைப்பாலும் கொண்டு வந்த பெருமை இவருடையது. சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தது அண்ணாவின் அரசு தான். அவருடைய பிறந்த நாளான இன்றைய தினம் அவரை நினைத்து பார்ப்பது நமது கடமை. அவருக்கு குருவாயிருந்தவர் தந்தை பெரியார். நாளை மறுநாள் 17 பெரியாரின் பிறந்த நாள். இந்த இருவர், தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா, இருவரும் நமது மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள். பெண்களுக்கு சம உரிமை, சமூக பொருளாதார முன்னேற்றம் போன்றவற்றுக்காக குரல் கொடுத்தவர்கள் இந்த உத்தம தலைவர்கள். தலைவன் என்பது தமிழ்ச்சொல், எஜமான் என்பது வடமொழிச்சொல். இப்படி தமிழ் பற்றையும் ஊட்டியவர் அறிஞர் அண்ணா. 1948 சொல்லப்பட்ட கூட்டு பண்ணையம் தான் இப்போது ஒருங்கிணைந்த பண்ணையம்னு சொல்லப்படுது. ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் ஒன்று சேர்ந்து செயல்படணும். இப்போ உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னுலாம் துவக்கியிருக்காங்களே, விவசாயிகளிடையே ஒரு கூட்டு முயற்சி. சாகுபடியில் ஆரம்பித்து அறுவடை விற்பனை வரை எல்லாரும் ஒன்று சேர்ந்து செயல்படுறாங்க. அதற்கு நிறைய

0: உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ. அதே போல் குறுகிய கால பயிர்கள் சாகுபடி, நீண்ட கால பயிர்கள் சாகுபடி, மரப்பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து செய்தால் ஒன்று கைவிட்டாலும் மற்றொன்று கை தூக்கிவிடும். அதனால தான் இப்படிலாம் சேர்த்து சேர்த்து செய்யுங்கன்னு அந்த காலத்திலேயே அறிஞர் அண்ணா போன்றவர்கள் சொன்னாங்க. இந்த காலத்திலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோகரன் சார், கடைபிடிக்க வேண்டியது நமது பொறுப்பு. முயற்சி திருவினையாக்கும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: என்ன வெயில்!
1: என்ன சார், வீடு தேடுனீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட், வா சுருதி, போலாம்.
1: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயில்? அவன யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து
4: வச்சுட்டேன். கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
6: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

நேரம் 7:01 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4ல. வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ், இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில என்ன கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றது தெரியுமா? எஸ், சூப்பரான ஒரு கேள்வி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் மக்களே. என்ன அப்படின்னா, சர்வதேச ஜனநாயக தினம். ஏன் இன்னைக்கு இந்த கேள்வி வந்து எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்கலாம். எஸ், அதுக்கு முன்னாடி முழுமையாக கேள்வியை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. சர்வதேச ஜனநாயக தினம் எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக வந்து அங்கீகரிக்கப்பட்டது? அதாவது இந்த ஆண்டிலிருந்து இனிமே சர்வதேச ஜனநாயக தினம் வந்து கொண்டாடப்படும்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது எந்த ஆண்டு அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வியாக இருக்க போகுது. எஸ், ஏன் இன்னைக்கு ஜனநாயக தினத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வேர்ல்ட், அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி, சர்வதேச ஜனநாயக தினம் வந்து கொண்டாடப்படுது. அதனால் ஜனநாயக தினம் எந்த ஆண்டு முதல் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்ற அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த கேள்வி கேட்டிருக்கேன். எஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தூர்தர்ஷன் டேவும் கூட இன்னொரு டேவும் இருக்குது. எஸ், அதெல்லாம் என்ன டே அப்படின்றது வந்து தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கான கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். எஸ், என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சர்வதேச ஜனநாயக தினம் எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்ற அந்த கேள்விக்கு நீங்கள் கீழே அந்த கமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கமெண்ட்ஸில் வந்து பதில்

தான் வந்து சொல்லலாம். எஸ், நீங்கள் அனுப்பக்கூடிய பதில் என்ன, யார் எங்கேருந்து அனுப்புகிறீங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் படிக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டுட்டு வந்து தொடர்ந்து இந்த கேள்விக்கான பதிலை நான் வாசிக்க ரெடியாக இருக்கேன். ஐயன் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்குங்க. எஸ், இந்த பாடலை ஹரிஹரன் வந்து பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமாருடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டுட்டு சுறுசுறுப்பாக வாங்க, தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.

7:09 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை, வித் மீ அஜய் ரமேஷங்கர். இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு கேள்வி தாங்க கேட்டிருந்தேன். உலக ஜனநாயக தினம், அதாவது சர்வதேச ஜனநாயக தினம் எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். நேயர்கள் எல்லாருமே சூப்பராக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய பதில் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி நானுமே வந்து படிக்க ரொம்ப ஆசையாக இருக்கேன். சூளை ரீஜா மனோகரன் வந்து இனிய காலை வணக்கம் நலமா சகோதரி ரம்யா சங்கர், வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜே ரம்யா சங்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்தும் நெஞ்சம் சூளை ரீஜா மனோகரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா வந்து காலையிலேயே குட் மார்னிங் சொல்லி ஒரு காஃபி கப்பை வந்து அனுப்பியிருக்காங்க. எஸ், எனக்குமே வந்து காஃபி குடிக்கணும், டீ குடிக்கணும் போல தான் இருக்குது. ஆனால் சூளை இருக்கிறதுனால கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி இருக்கணுன்றதுனால இருந்துட்டுருக்கேன். எஸ், அடுத்தது பொன்னியம்மன் மேடு வணை கணேசன் அன்பின் அறிவிப்பாளர் ரம்யா சங்கர் அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி நடத்த வரும் தங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆடாடாடாடா, உங்களை கூட வந்து நான் கமெண்ட் பண்ணுங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வரவேற்கிறேன். எஸ், ஹரிஹரன், சர்வதேச ஜனநாயக தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 உலகம் முழுக்கும் வந்து கொண்டாடப்படுதுங்க. எஸ், செப்டம்பர் 15 சர்வதேச ஜனநாயக தினம் கொண்டாடப்படுது. ஆனால் அது எந்த ஆண்டு எந்த வருஷம் வந்து அது அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்றத இன்றைக்கான கேள்வி. அதற்கு வந்து பதில் தெரிஞ்சவங்க தாராளமாக அனுப்பலாம். தேனி ஹரிராம் வணக்கம் சென்னை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வந்து விடை வந்து 15 செப்டம்பர் 2007 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது கரெக்டாக இல்லையா அப்படின்றத நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் பார்க்கலாம். எஸ், அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரோசையா, அனைவருக்கும் இனிய நாள் சிறப்பு வணக்கம் நல்வாழ்த்துக்கள். 15/9/2026 வணக்கம் சொல்லியிருக்காங்க. சர்வதேச ஜனநாயக தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 கொண்டாடப்படுதுமா அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காரு. எஸ், இந்த மாதிரி நீங்களும் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் அந்த ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் பதிவிடலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா? எஸ், பைசன் காலமாடன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பாடலை கேட்டு முடித்ததுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள், நிறைய நேயர்கள் சொல்கிறத வந்து பகிர்ந்துக்க போகிறேன். இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சூப்பரான பாடலுங்க. வந்த புதுசுலேயும் சரி இப்பயும் சரி எல்லாருமே வந்து இந்த பாடலை கேட்டாலே ஒரு வைப் ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் நிவாஸ் கே பிரசனாவுடைய குரலில் மாரி செல்வராஜுடைய வரிகளில் நிவாஸ் கே பிரசனா இசையமைத்த ஒரு பாடல். எஸ், கேட்டு வைப் ஆயிட்டு வாங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம்.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை, வித் மீ அஜய் ரம்யா சங்கர். எஸ், இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கேள்வி தாங்க கேட்டிருந்தேன். அதாவது சர்வதேச ஜனநாயக தினம் செப்டம்பர் 15 கொண்டாடப்படுதுங்க, ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுது. ஆனால் அது எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது, அதுதான் இன்னைக்கான கேள்வி. எஸ், இந்த கேள்விக்கு நேயர்கள் வந்து சூப்பராக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம், வணக்கம். பதில் வந்து 2007 ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையால் பிரகடனப்படுத்தப்பட்டது. முதல் கொண்டாட்டம் வந்து 2008 முதல்ல வந்து கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது கரெக்டாக இல்லையா அப்படின்ற விஷயத்தை நிகழ்ச்சியோட இறுதியில் தெரிஞ்சுக்கலாம். குணாலன் அண்ணாமலை இவங்களும் பதில் வந்து 2007 சொல்லியிருக்காங்க. மடல் மாணிக்கம் அவர்களின் ஒவ்வொரு உரையாடலும் செய்திகளும் நாம் அனைவரும் பின்பற்றி நடந்தால் நலம் பயக்கும் அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகரன் சொல்லியிருக்காங்க. எஸ், அதே போல் 2007 சர்வதேச ஜனநாயக தினம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுதுன்னு சொல்லி ராமானுஜம் ராமா அப்படின்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏவிஎம் அவன்யூ திவாகரன் வந்து, அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கம், விடை 15 செப்டம்பர் 2007 அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவன் அருண், 2007 அறிவிக்கப்பட்டு 2008 முதல் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ தெளிவாக அனுப்பியிருக்காங்க பாருங்களேன். இந்த 7 அறிவிக்கப்பட்டுச்சு, இந்த 7 அனுசரிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் எந்த ஆண்டு அனுசரிக்கப்பட்டது, எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்ற தகவல்கள்லாம் கண்டிப்பாக நம்ம பேச தான் போகிறோம். எஸ், இந்த விஷயம், அதாவது உலக ஜனநாயக தினம் செப்டம்பர் 15 கொண்டாடப்படுது அப்படின்னா, இது மட்டும் இல்லாமல் தூர்தர்ஷன் டே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. எஸ், தூர்தர்ஷன் டே செப்டம்பர் 15 அன்று தான் கொண்டாடப்படுது. நிறுவப்பட்ட நாள் செப்டம்பர் 15 1959 தான் வந்து தூர்தர்ஷன் நிறுவனம் வந்து இந்திய அரசாங்கத்தால் வந்து தொடங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பொது சேவை தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிறுவனம் வந்து இந்த தூர்தர்ஷன் தான். இன்றைக்கு நமக்கு நிறைய சேனல்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து தூர்தர்ஷன் தான் நமக்கு எல்லா வகையான செய்திகளையும் எல்லா வகையான நிகழ்ச்சிகளையும் பொழுதுபோக்குக்காகவும் நமக்கு இருந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இன்றைக்கும் கூட அந்த தூர்தர்ஷன் நமக்காக சேவையாற்றி கொண்டு இருக்கிறது. அதே போல் தமிழகத்தில் டிடி பொதிகை என்ற பெயரில் பிராந்திய நிகழ்ச்சிகள் மற்றும் தமிழ் ஒளிபரப்புகள் வழங்கப்பட்டு வருது அப்படின்ற விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த தூர்தர்ஷன் டே செப்டம்பர் 15 தான் கொண்டாடப்படுது அப்படின்றது எவ்வளோ சிறப்பான ஒரு தினம் இல்லை. எஸ், இந்த ஒரு அழகான சிறப்பான டேல உங்கள் எல்லார்கிட்டையும் நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்றதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் டேவும் இருக்குது, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரிவீல் பண்ண போகிறேன். அதாவது வாழ்க்கையில் வந்து சறுக்கல்கள் இருக்கும், கீழே விழலாம், அல்லது மனம் சோர்வடைகிற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம். ஆனால் அதெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம மீண்டும் சோர்ந்து உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்துடுமா? கண்டிப்பாக கிடையாது இல்லையா. அதனால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதாவது வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சில சர்க்கிள்கள், சில தோல்விகள் எல்லாம் இருக்க தான் செய்யும். அதை பார்த்து அதிலேருந்து நம்ம ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரி தோல்வி நடக்குது, அப்போது இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அல்லது நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை இன்னும் மெருகேற்றணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம அனுபவம் வாயிலாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அனுபவத்தை விட ஒரு சிறந்த ஆசிரியர் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி நிறைய நபர்கள் சொல்லியிருக்காங்க. எஸ், அந்த மாதிரி விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கேயே சோர்ந்து உட்கார்ந்துடாமல் சரி அழுக வருதா அழுதுருங்க, அழுது முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ற யோசனையில் இறங்கி அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேட ஆரம்பிங்க. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வேற யாருக்கிட்டேயும் இருக்காது, அது உங்ககிட்டயே நீங்கள் யோசிச்சா கிடைக்கும். அதனால யோசிச்சு நல்ல முடிவாக எடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஓட ஆரம்பிங்க. வாழ்க்கை எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து ஒழித்து வச்சுருக்கோம், அதை தேடி கண்டுபிடிங்க, நிச்சயமாக உங்களோட இலக்கை அடைவீங்க. எஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட சேர்ந்து நான் பகிர்ந்துக்க போகிறேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தேன். எஸ், சர்வதேச ஜனநாயக தினம் எந்த ஆண்டு வந்து அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருந்தேன். நேயர்கள் வந்து சூப்பராக பதில் சொல்லிகிட்ருக்காங்க. எஸ், இந்த கேள்வி எல்லாமே வந்து தொடர்ந்து நான் வந்து படிக்க போகிறேன். ஐயோ சுரேஷ் பாபு சார், சூப்பர் சார், நீங்கள் பெரிய ஒரு அப்படியே பேராகிராஃபாக வந்து அனுப்பியிருக்காரு. அப்பப்பப்பப்பப்பா, ஆனால் பரவாயில்லைங்க, காலையிலே நம்ம நேயர்கள் எழுந்து நமக்காக இந்த விஷயங்கள்லாம் வந்து, அதான் நான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், நானும் வந்து எப்படி வந்து

ஈடுபாடா இருக்கேன் அப்படின்றத காட்டணுன்றதுக்காக பண்றீங்க. எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? காலா திரைப்படத்திலிருந்து சூப்பரா ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 7:30. தொடர்வது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால். சைபால்
2: ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் கோவலம் நாடகம் நடந்தது, எங்க மதுரையில் நடந்தது. அதில் ஒரு முக்கியமான கட்டம், கண்ணகி கிட்ட சிலம்பு வாங்கிக்கிட்டு அதை விற்கிறதுக்காக மதுரை நகருக்கு புறப்படுறான் கோவலன். அந்த சமயத்தில் கண்ணகி பாடுற மாதிரி ஒரு நாடக பாடல் நாடக ஆசிரியர் எழுதினது. அது என்ன பாட்டுன்னா, மா பாவியோர் கூடி வாழும் மதுரைக்கு மண்ணா போகாதீர் என்று அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. இதுதான் அந்த பாட்டு. இதை கண்ணகி வந்து மேடையில் பாடின உடனே கூட்டத்தில் சலசலப்பு. நம்ம ஊர்லேயே வந்து நமக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு மா பாவியோர் கூடி வாழும் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன தைரியம் அப்படின்னு எல்லாம் குழப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்ப்பு குரல் அது பாட்டுக்கு வர வர அதிகமாக போட்டுது. கொண்டுகிட்டு வா அந்த நாடக ஆசிரியரை, எழுதுனது யார் அப்படின்னு ஒரே சத்தம் கூச்சல். வேறு வழி இல்லை. மெதுவாக மேடைக்கு வந்தார் அந்த நாடக ஆசிரியர். நாலு பக்கத்திலிருந்தும் கேள்வி கணைகள். மக்களை பார்த்து கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார் அந்த நாடக ஆசிரியர். மா அப்படின்னு சொன்னால் திருமகளாகிய லட்சுமி அப்படின்னு அர்த்தம். பா அப்படின்னா கலைமகளாகிய சரஸ்வதி. வி அப்படின்னா மலைமகளாகிய பார்வதி. மா பாவியோர் அப்படின்னா திருமகளும் கலைமகளும் மலைமகளும் இவங்க மூவரும் அப்படின்னு அர்த்தம். இந்த மூன்று பேரும் வாழ்கின்ற மதுரை புனிதம் நிறைந்தது, சகல செல்வங்களும் நிறைஞ்சது. அப்படிப்பட்ட ஊரில் நான் வந்து அணிந்து கொள்ளும் இந்த சாதாரண சிலம்பை யார் வந்து வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் கண்ணகி அப்படி சொல்கிறா. அதை நினச்சி தான் நான் எழுதினேன். ஆகவே மதுரையை வந்து ரொம்ப சிறுமப்படுத்தணும், ரொம்ப மோசமாக எழுதணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, பெருமைப்படுத்தணும்னு நினச்சி தான் அப்படி எழுதினேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரான். இந்த விளக்கத்தை கேட்டதும் எல்லாரும் ரொம்ப சமாதானம் ஆயிட்டாங்களாம். இப்படி விளக்கம் கொடுத்த அந்த நாடக ஆசிரியர் யார் தெரியுமா? அவர் தான் தமிழ் நாடக உலகின் முதல் ஆசான் சங்கரதாஸ் சுவாமிகள். அவருக்கு வந்து நகைச்சுவை உணர்வும் அதிகம். 1920 திருநெல்வேலியில் அவர் தங்கியிருக்கிறார் நாடகம் நடத்துறதுக்காக. அவர் தங்கியிருந்த வீட்டில் கொசு மூட்டைப்பூச்சி அதிகமாக இருந்திருக்கு, அவரால் தூங்கவே முடியல. அவர் அனுபவித்த தொல்லைகள் ஒரு பாட்டாக உருவாச்சு. வேடிக்கையாக ஒரு பாட்டு எழுதினாராம். மூட்டையும் கொசுவும் ஒரு வீட்டிலே மீட்டிங் போட்டால் முன்னே நிற்க யாரால் முடியும்? கொசு மோகன ராகம் போல சத்தம் போட்டு முன்னே நின்று செய்திடும் யுத்தம். இதை வந்து மறுநாள் நாடகத்தில் கோமாளி வேஷம் போட்ட ஒரு சிறுவனை விட்டு பாட வச்சிருக்காரு. எல்லாரும் சிரி

0: ரசிச்சாங்களாம். சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து கல்யாணமே பண்ணிக்கல, துறவி மாதிரியே வாழ்ந்திருக்கார். தமிழ் நாடக கலைக்கு தன்னையே அர்ப்பணம் பண்ணிட்டவர் அவர். 1922 நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் புதுச்சேரியில் அவர் வாழ்க்கை முடிஞ்சுது. அப்போ அவருக்கு வயசு 55. சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக ஆசிரியர் மட்டும் இல்லை, மேடை நாடக இயக்குனர், தயாரிப்பாளர், அவரே ஒரு சிறந்த நடிகர். ஒரு தடவை சாவித்திரி நாடகத்தில் இவர் யமதர்மனா வேஷம் போட்டு நடிச்சிருக்கிறார். நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்த கருவுற்ற ஒரு பெண்மணிக்கு பயத்தினால அங்கேயே குழந்தை பிறந்துட்டு தான். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இவர் இந்த வேஷம் போடுறப்போலாம் ஜனங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாராம். அதாவது அப்படி யாராவது பயப்படுறவங்க இருந்தால் கொஞ்சம் கண்ணை மூடிங்க அல்லது எழுந்திரிச்சு போடுங்கன்னு. நடிப்புன்னா அப்படியில் இருக்கணும். இந்த காலத்தில் நடிகர் ஒருத்தர் சொன்னார், சார் நான் இந்த நாடகத்தில் நடிக்கிறப்போ முகத்தில் நவரசங்களையும் காட்டி நடித்தேன், உணர்ச்சிகளையெல்லாம் என் நல்லா காட்டி நடித்தேன், அப்படி இருந்தும் ஜனங்கள் வந்து கல் எடுத்து மேடையில் வீசிவிட்டாங்க சார் அப்படின்னார். நாடகத்தில் உங்களுக்கு என்ன வேஷம் அப்படின்னு கேட்டாங்க, அது செத்து கிடக்கிற பணமாக நடித்தேன் சார் அப்படின்னார்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நேரம் 7:35 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. எஸ் யார் கூட அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ் ஏன் கூட தான், நான் உங்கள் ஆர்ஜே ரமேஷ் சங்கர் தான். இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிகளை இன்னைக்கு சூப்பராக வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சர்வதேச ஜனநாயக தினம் எந்த ஆண்டில் இருந்துங்க அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய நேர்கள் சூப்பராக வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. எஸ் யார் யார் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க வேண்டிய நேரம். நிறைய நேர்கள் வந்து அப்படியே சின்னதாக வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிலர் அனுப்புகிறாங்க. சிலர் வந்து நான் ஸ்வீட்டையும் வந்து நிறைய தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பெருசாக அனுப்புகிறதையும் பார்க்க முடியுது. எஸ் நேயர்கள் வந்து பதில் 2007 அப்படின்றது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது கரெக்டாக இல்லையா அப்படின்றத வந்து நான் நிகழ்ச்சியில் நிறைவில் தான் வந்து சொல்லுவேன் இல்லையா. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க. அடுத்ததான் யார் எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திவாகரன் ஜி அவன் ஏவிஎம் அவென்யூ திவாகரன் வழங்கும் பாடல்கள் வந்து செவிக்கு நல்ல விருந்து வழங்குது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றிகள் சொல்லியிருக்காங்க. அடடடா நன்றிகள்ங்க உங்களுக்கும். நரேஷ் குமார் வைஷு வந்து ஹாய் குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ், ஹாய் டு ஆர்ஜே ரம்யா சங்கர், மை ஆன்சர் இஸ் 2008 பை தர்மபுரி நரேஷ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியம் இனிய காலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம் சார். அதே போல் காமாட்சி அந்த ஐடியிலேருந்து காலை வணக்கம் ஆர்ஜே ரம்யா சங்கர், நான் உங்கள் விஷ்ணு பிரியா. அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எது தெரியுமா அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 15, 2007 அப்படின்னு சொன்னாங்க. முதல் முறையாக அனுசரிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி 2008 சொல்லி அனுப்பியிருக்காங்க. பி கே பூபாலன் பாலா வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் வந்து வணக்கம், அன்பான வணக்கம், அழகான வணக்கம், காலை வணக்கம், பாசமான வணக்கம், பண்பான வணக்கம், வணக்கம். இப்படி வணக்கத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். எஸ் இந்த வணக்கம் அப்படின்ற வார்த்தையை கூட கொண்டு வந்தது தமிழில் வந்து அண்ணா அவர்கள் தான். அவங்களுடைய பிறந்த நாளும் கூட இன்னைக்கு. சர்வதேச ஜனநாயக தினம் 2007 அதிகாரப்பூர்வமாக ஐக்கிய நாடுகள் பொது சபையில் வந்து அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ராஜா மாணிக்கம் கோபி வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் நிறைய நேயர்கள் பதில்களை வந்து கொடுத்த வண்ணம் இருக்காங்க. இந்த பதில்களை வந்து நீங்களே சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் தாராளமாக உங்களுடைய பதில்களை வந்து அனுப்பலாம். சாமுன்னி அவங்க வந்து குட் மார்னிங் கேஎம் சாமுன்னி குமணஞ்சாவடி அப்படின்னு அங்கேருந்து வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலியாலாம் சொல்ல காணும். சரி ஓகே, பொறுமையாக சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பூபாலன் பல்லப்பாளையம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எஸ் இன்னைக்கு இன்னொரு டைமும் கூட, அதாவது யார் எந்த இன்னொரு

விஷயம் சொல்லக்கூடிய நபர் நான் தான் அதை சொல்ல போகிறேன். ஆனால் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, மோக்ஷகுண்டம் விஸ்வரேஸ்வராயா அது அப்படிங்கிற ஒரு நபர். இந்தியாவோட மிகச்சிறந்த பொறியாளர்கள், அதாவது இன்ஜினியரில் வந்து ஒரு மிகச்சிறந்த பர்சன் இவர். தொலைநோக்கு பார்வை கொண்டவரில் இவரும் ஒரு ஆள். எஸ், இவர் வந்து செப்டம்பர் 15, 1861 வந்து பிறந்திருக்கார். சமீபத்தில் வந்து 80s வந்து ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி இவரும் வந்து 1861 வந்து பிறந்திருக்காருங்க. எஸ், பூனாவில் இருக்கக்கூடிய அறிவியல் கல்லூரி காலேஜ் ஆஃப் சயின்ஸ் கட்டிட பொறியியல் சிவில் இன்ஜினியரிங் படிப்பில் முதல் மாணவராக வந்து தேறியிருக்காரு. எஸ், மோக்ஷகுந்தம் விஸ்வரேஸ்வராயா இந்த நபர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜினியராக வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற தெரிய வருது. எஸ், அந்த நபர் பிறந்த இந்த தினம் வந்து ஒரு ஸ்பெஷலான டேவும் கூட இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. எஸ், இந்த மாதிரி நீங்களும் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு நாளும் என்ன ஸ்பெஷல் டே, இன்னைக்கு என்னங்க ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி நம்ம காலையில் சாப்பாடு கேட்போம், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அந்த நாளில் யாராச்சும் பிறந்திருக்கலாம், அந்த நாளில் ஏதாவது ஒரு விஷயம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கலாம், அந்த நாளில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து இன்று முதல் அமலுக்கு வருகிறதுன்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்து வந்திருக்கலாம். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல விஷயம் வந்து இருக்குங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த நாளில் இருக்கக்கூடிய ஏதாவது கஷ்டங்கள் தீமைகள் அதெல்லாம் வந்து போகிறதுக்கு அந்த நாள் கூட ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்கும். சின்ன வயசுலலாம் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் நடக்கும். அதாவது நம்ம ஹோம்ஒர்க் பண்ணாமல் சிலர் வந்து போயிருப்போம், அந்த டைமில் பார்த்து ஏதாவது கெஸ்ட்டு வந்துடுவாங்க பேசுகிறதுக்கு, அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. எஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நடக்கலாம். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேரம் 7:41 ஆகிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், நிகழ்ச்சியில வந்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இளையராஜா அனன்யா பாட் இணைந்து பாடிய ஒரு பாடல். இளையராஜாவுடைய வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில், எஸ் எல்லாமே இளையராஜா தாங்க. அப்படி ஒரு பாடல் தான் வந்துகிட்டு இருக்கு விடுதலை திரைப்படத்துல இருந்து. சூப்பரான ஒரு பாடல், தினந்தினமோ நினைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. தொடர்ந்து வணக்கம் சென நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றதும், இறுதியாக நான் என்ன பதில் சொல்ல இருக்கேன் அப்படின்றதும் நீங்களும் கேட்டுட்டு ரசிக்கலாம்.

சூப்பரான ஒரு பாடல் விடுதலை திரைப்படத்திலிருந்து கேட்டோம். என்னடா விடுதலை திரைப்படத்துக்கும் இன்றைக்கி ஒரு கனெக்ஷன் கேட்குறீங்களா? சர்வதேச ஜனநாயக தினம் அப்படின்றதுனால ஜனநாயகம் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது நம்ம நம்மளா இருக்கணுங்க. ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் கூட சொல்லியிருப்பாங்க, ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பெண்ணுக்கான சுதந்திரம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது, அவள் பிடிச்சதெல்லாம் பண்ணுறது மட்டும் சுதந்திரம் கிடையாது, அவளுக்கு பிடிக்காததை பண்ண விடாமல் இருக்கணும், அவளுக்கு பிடிக்கலையா பண்ணாத அப்படின்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும், பிடிக்கலனாலும் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது சொல்கிறது வந்து ஜனநாயகம் இல்லை, சுதந்திரம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக அது

மாவனாக இருக்கட்டும், எந்த பாலின மாவாக வேணுமாலும் இருக்கட்டும், ஆனால் ஒரு நபர் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கலை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த விஷயம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். எஸ், பிடிச்சதை பண்ணுங்கள், பிடிக்காமல் இருக்கிறத வந்து முடிஞ்சளவுக்கு பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஸ்பேஸை நீங்கள் உருவாக்குங்க, மற்றவங்களுக்கும் உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா. சர்வதேச ஜனநாயக தினம் செப்டம்பர் 15 ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுது, ஆனால் எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற அந்த கேள்வி கேட்டிருந்தேன். பத்மா சவுந்தரராஜன் சூப்பராக பதில் சொல்லியிருக்காங்க. அன்புடன் இனிய காலை வணக்கம். வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சகோதரி ரம்யா சங்கர் அவர்களுக்கு நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எஸ், பதில் இன்டர்நேஷ்னல் டெமோக்ராசி டே 2007 வந்து அங்கீகரிக்கப்பட்டுச்சு, பட் முதல் முறையாக வந்து 2008 தான் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடரடா, நன்றி நன்றி நன்றி உங்க எல்லாருக்கும். திருமூலஸ்தான வீரசுந்தரி பதில் 2007 சொல்லியிருக்காங்க. பனையபுரம் மணிகண்டன் இனிய காலை வணக்கம். தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை கேட்டு வயிறு குலுங்க சிரிக்க செய்தேன். வாழ்த்துக்கள் சகோதரி ஆர்ஜே ரம்யா அப்படின்னு சொல்லி ஆர்ஜே சகோதரி ஆர்ஜே சங்கர் பிரியன் சொல்லி அனுப்பியிருக்காரு. சங்கர் பிரியன் வந்து இன்றைக்கி வரலை, இன்றைக்கி வந்து ரம்யா தான் வந்திருக்கேன், ரம்யா சங்கர் வந்திருக்கேன், அதனால் நான் தான் வந்து உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். எஸ், அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த மாதிரி நீங்களும் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதில்களை தாராளமாக என்கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கலாம்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் 7:51 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை, தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் சர்வதேச ஜனநாயக தினம் எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது அதிகாரப்பூர்வமாக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதற்கு நிறைய நேயர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை அழகாக செலவழித்து சூப்பராக வந்து பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் எது சரியான பதில் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பட் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில நபர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க, அதனால் அவங்களையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சுரேஷ் பாபு அவங்க வந்து இன்று செப்டம்பர் 15 சர்வதேச ஜனநாயக தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி. ஒவ்வொரு ஆண்டும் வந்து செப்டம்பர் 15 வந்து உலக அளவில் வந்து கொண்டாடப்படுது, ஐக்கிய நாடுகள் வந்து வழிகாட்டுதலோடு கொண்டாடப்படுது அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் ஒரு பெரிய பேராகிராஃபாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி அனுப்பியிருக்காங்க. மேலப்பீடு தயாளன் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி நிறைய நேயர்கள் சூப்பராக அவங்களோட பதில்களை வந்து அனுப்பியிருந்தாங்க. காலை வணக்கம் ஆர்ஜே ரம்யா சங்கர், நாங்க விஷ்ணுபிரியா. அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு செப்டம்பர் 15, 2007, முதல் முறையாக அனுசரிக்கப்பட்ட ஆண்டு 2008 சொல்லி விஷ்ணுபிரியா சொல்லியிருக்காங்க. தினகர் எஸ் தினகரன், நரேஷ்குமார், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், ஆர் எஸ் கந்தன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், சுதன்கனி அப்படிங்கிறவங்களும் வந்து வணக்கம் சகோதரி, நாகர்கோயிலேருந்து பதில் சொல்கிறேன் நான் சுதன், 2007 பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு ராணி பதில் சொல்லியிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி சிஆர் சந்திரசேகரும் வந்து பதில் சொல்லியிருக்காரு. நிறைய நபர்கள் பதில் வந்து சொல்லியிருக்கீங்க. எஸ் பதில் எது கரெக்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு. எஸ் நீங்கள் எல்லாரும் சொன்ன பதில் என்றைக்கிங்க தப்பாக போயிருக்கு? எஸ் அஃப்கோர்ஸ், 2007 ஆண்டு தான் வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் வந்து அங்கீகரிக்கப்பட்டது.

அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். ஏசி 2007 தான் வந்து அதிகாரப்பூர்வமாக ஐக்கிய நாடுகள் சபை வந்து அங்கீகரிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 15 அப்படின்னா சர்வதேச ஜனநாயக தினமாக வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னது மாதிரி 2008 தான் அதை வந்து கடைப்பிடிக்கப்படுது. அதாவது 2007 வந்து சொல்லிட்டாங்க இனி வரக்கூடிய ஆண்டில் இதை தான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி 2008 அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வகையில் 2008 இன்றைக்கு 2026 வரைக்கும் நம்ம வந்து சர்வதேச ஜனநாயக தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன் இந்த சர்வதேச ஜனநாயக தினம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஜனநாயக கொள்கைகளை வந்து ஊக்குவிக்கிறது. அதாவது நம்ம ஜனநாயகமான நம்மளுடைய கடமைகள் இருக்கும் இல்லை, அந்த கடமைகளை வந்து ஆற்றணும். ஜனநாயகம் வந்து என்ன சொல்லுது, எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லுது, சமத்துவத்தை போதிக்குது, சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லுது. இந்த விஷயங்களை எல்லாமே வந்து ஊக்குவிக்கிறது, விழிப்புணர்வை வந்து உலக லெவலில் ஏற்படுத்துறது, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த தினத்தில் வந்து அடங்குங்க. அட இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம என்றைக்குமே வந்து இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகமாக இருக்கணும், அதற்கான சாத்தியக்கூறுகளை நம்ம எல்லாருமே ஏற்படுத்தணும்.

சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லுது. இந்த விஷயங்களை எல்லாமே வந்து ஊக்குவிக்கிறது, விழிப்புணர்வை வந்து உலக லெவலில் ஏற்படுத்துறது, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த தினத்தில் வந்து அடங்குங்க. அட இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம என்றைக்குமே வந்து இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகமாக இருக்கணும், அதற்கான சாத்தியக்கூறுகளை நம்ம எல்லாருமே ஏற்படுத்தணும். எஸ் மாற்றம் அப்படின்றது அடுத்தவங்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பாக அது வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் மாற்றம் அப்படின்றது நமக்குள்ளே வரணும், மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நாள் வந்து ரொம்ப இனிய நாளாக வந்து அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். எஸ் இந்த நாளில் வந்து சூப்பரான விஷயங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து தங்களுடைய பதில்களை வந்து கொடுத்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களும். நிறைய நேயர்கள் பதில் சொல்ல முடியலனாலும் கூட நிகழ்ச்சியை வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்க. மீண்டும் 8 மணிக்கு சூப்பரான வந்து ஒரு நிகழ்ச்சியில் ரஷ்யா ரெயின்போவில் வந்து உங்ககிட்ட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ரம்யா சங்கர். கூடல் நகர் திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடலாக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு இணைந்தீர்கள். இது FM ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணம் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியான கோழிவிளை கரியக்கா விளை பகுதிகளில் சோதனைச் சாவடிகளில் ஆட்சியர் திரு பிரதாப் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மும்பை தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் நிறுவனருமான மசூத் அசார் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 70 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தில்லியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

91.4 ரஷ்யா ரெயின்போ. எஸ் சொன்ன மாதிரியே இந்த நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்க நான் உங்கள் அஜய் ரம்யா சங்கர் வந்துட்டேன். எஸ் வாழ்க்கையில எப்பவுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு பாடமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சின்ன விஷயங்கள்ல நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருப்போம். அதுல கிடைக்கிற அனுபவங்களை வச்சு நம்ம வாழ்க்கையை இப்போ வரைக்கும் லீட் பண்ணிட்டு இருப்போம். சில விஷயங்கள் நம்ம கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நடந்தாலும் அதுல சில நிறை குறைகள் இருக்கலாம். அது எல்லாத்துலயுமே வந்து நம்ம ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு லைஃபை கொண்டு போகணும். எஸ் இந்த நேரத்தில் எல்லாருமே சாலையில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாகனங்களில் போகிறவங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க, தண்ணி நிறைய குடிங்க, எப்பவுமே ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, பார்த்து பத்திரமா போங்க. நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி நம்ம வாழணும் அப்படின்றத சொல்லிட்டு நிகழ்ச்சியில் வெள்ளக்காரதுரை திரைப்படத்திலிருந்து சூப்பராக ஒரு பாடல், முதல் பாடல் வந்து வரப்போகுது. எஸ் இந்த பாடலை சத்யபிரகாஷ் அவங்களுடைய குரல்ல யுகபாரதியோட வரிகளை டி இமானுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில சூப்பரா இன்னொரு பாடல் எடுத்து வைக்கிறேன்.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேரம் 8:11 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. காலை நேரத்திலே எல்லாருமே வந்து சுறுசுறுப்பா வந்து வேலைக்கெல்லாம் கிளம்பிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர்லாம் அப்பா சுறுசுறுப்பா எங்க ரம்யா சுறுசுறுப்பா இருக்க முடியுது, வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கு, காலேஜுக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்குன்னு சொல்லி இருப்பீங்க. எஸ் டயர்டா இருந்தாலுமே எழுந்து காலையில வந்து நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு போறதுலாம் அலுப்பா இருந்தாலுமே போயாகணுமே, வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் போனாதான் வந்து வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்த நிலைமைக்கு போக முடியும். எஸ் சில நேரங்கள் வந்து ரொம்ப சோர்வா, ரொம்ப கடுப்பா, ரொம்ப ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் அது எல்லாமே வந்து இன்னொரு நாள் வந்து கடந்து போகிற ஒரு பனிமூட்டம் மாதிரி தாங்க. அந்த பனி வந்து எப்படி ஒரே இடத்துல இல்லாம வந்து கரைஞ்சு போகுதோ அந்த மாதிரி தான் வந்து வாழ்க்கையும் கூட. நம்மளுடைய சோகங்கள் எல்லாமே நிரந்தரமானது கிடையாது. கண்டிப்பா அந்த சோகத்துக்கு அடுத்த ஒரு கட்டம் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு கட்டமா கூட இருக்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. எஸ் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் கூட நிறைய நபர்களை சந்திப்போம். சந்திக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நமக்கு கொடுப்பாங்க. அந்த அனுபவங்கள் அல்லது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பாடம், கற்பிக்கக்கூடிய பாடம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில வந்து ஓட ஆரம்பிக்கணும். எஸ் அப்படி வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து இந்த நாளில் வந்து கத்துக்கணும், இந்த நாள் சிறப்பா இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். நீர்பறவை திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக ரஷ்யா ரெயின்போல சூப்பரான ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேங்க. எஸ் ரஷ்யா ரெயின்போல அப்படியே இதமா இருக்கக்கூடிய ஒரு பாடலை வந்து கேட்க போறீங்க. ஜிவி பிரகாஷ்குமாரோடைய குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல ஜிவி பிரகாஷ் இசையமைச்ச ஒரு பாடல் நீர் பறவையிலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளது.

பாடலுங்க. அந்த வரிகளை பாருங்களேன், மழையில் கழுவிய மணலிலே, மழையில வந்து மணலை வந்து கழுவிருக்காங்களாம், அந்த மணல்ல வந்து தொலைந்த காலடி நான், என்னோட காலடி வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முகத்தை தொலைத்த என் வாழ்வுக்கு, என் முகமே தொலைஞ்சு போச்சுங்க, ஆனா எனக்கு கிடைச்ச நிலையான முகவரி, நிலைத்த முகவரி நீ தாண்டி அப்படின்றது மாதிரி இந்த வரிகள் இருக்கும். பெட்ரோல் மீது தீயை போலே உந்தன் மீது பரபர பர பரவென பரவுது மனசு. பெட்ரோல் மேல தீ வச்சா அது எந்த அளவுக்கு உடனே பக்குன்னு எரியுமோ அந்த மாதிரி என் மனசு வந்து உன் மேல பரவுது, உன் மேல பிரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த வரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளவு அழகான வரிகள்ல. எஸ், அடுத்த பாடல் உங்களுக்காக டியூட் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குங்க. எஸ், என்ன பாட்டு! சாய் அபியங்கார் பால் டபா இணைந்து பாடிய ஒரு பாடல், சாய் அபியங்கார் ஓட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதோலர்.

குழினால இனி எல்லாமே தூளு. நேரம் 8:18 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ வித் மீ அஜய் ராம்யோ சங்கர். எஸ் நீர் பறவை திரைப்படத்திலிருந்து சூப்பரான

நேரம் 8:23 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. சூப்பரான பாடல்கள் வந்து கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த பாடல் யூத் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குங்க. எஸ் என்ன பாட்டு ரம்யா அப்படின்னு கேக்குறீங்களா? கென் கருணாஷுடைய குரல்ல, கென் கருணாஷுடைய வரிகள்ல, ஜிவி பிரகாஷ் குமாருடைய இசையமைப்புல சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. மஞ்ச பலூன் அப்படின்ற பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமத்துள்ளது.

0: போடு மேல ஏறும் காலமாச்சு
1: ஜெயிக்கிறோம்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

நேரம் 8:31 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். இன்னைக்கு ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில அடுத்ததான் நீங்க கேட்க போற பாடல் லப்பர் பந்து திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குங்க. எஸ் பிரதீப் குமாருடைய குரல்ல சிவாங்கி ரெண்டு பேருமே இணைந்து பாடிய ஒரு பாடல். மோகன்ராஜனுடைய வரிகள்ல சென்ட் ரோல்டனுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுள்ள

0: பாரு எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமத்துவம்.
5: ஃப்ரெஷ்ஷாக ரெயின்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் வந்து கேட்டுட்ருக்கோம். எஸ், அந்த வகையில் அடுத்த பாடல் கோட் திரைப்படத்திலிருந்து சூப்பராக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற முடியலடா இருக்கிறேன்.
0: மாமா டீ அஸ்ஸி.
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அஸ்ஸினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: 쌍시.
1: நேரம் 8:45 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். பிரதர் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வைவா அப்படியே கேட்டு முடிச்சாச்சு. அடுத்த பாடல் உங்களுக்காக செம்மையா வந்து எடுத்து வச்சிருக்கேன். சிவகாசி திரைப்படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையமைப்புல சங்கர் மகாதேவனுடைய குரல்ல செம்மையான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம தூளு.

நேரம் 8:51 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். சிவகாசி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையமைப்புல சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்த பாடல் உங்களுக்காக பராசக்தி திரைப்படத்திலிருந்து செம்மையான ஒரு பாடல் வந்துட்டே இருக்குங்க. எஸ் இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க? ஹரிச்சரண், நாகேஷ், அஜீஸ், வேல்முருகன் இணைந்து பாடிய ஒரு பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 8:56 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 91.4 ரஷா ரெயின்போ. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். எல்லாருமே பாதுகாப்பாக இருங்க, சேஃபாக இருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நான் அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே மதிய சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்லா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போங்க, நல்ல விஷயங்களை பண்ணுங்கள். சுற்றி இருக்கிற மனுஷங்களையும் பாதுகாப்பாக ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அவங்கள எந்த வகையிலையும் சிறு வார்த்தையில் கூட வந்து நம்ம ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா ஹர்ட் ஆகிற மாதிரி அது அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குன்ற விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. மீண்டும் 10 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து உங்களோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ரம்யா. மொட்ட சிவா கெட்ட சிவா திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.
1: புரட்சி தலைவா பொம்மன செம்மா மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர்

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஒடிசாவில் கொண்டாடப்படும் நோவகாய் வேளாண் பண்டிகையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியொட்டி நாகப்பட்டினத்தில் அத்திமரத்தினாலான 32 அடி உயர விநாயகர் சிலை ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4ஆம் சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தில்லியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க எல்லோருக்கும் ஒரு பெரிய காலை வணக்கம், அழகான காலை வணக்கம். எஸ் நாந்தம் கார்ஜி சரஞ்சயராமன் பேசிட்டு இருக்கேன். ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். இந்த நேரம் 9:03 ஆயிடுச்சு. இது ரெயின்போ ராம். ரொம்ப அழகான பாடலாம் கொண்டு வந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எங்கூட பேசுற மாதிரி இருக்குல்ல. எஸ் ஆமா, நானும் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்திருக்கேன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதும் அப்படி துள்ளி குதிச்சுட்டு ஜாலியா வந்திருக்கேன். எஸ் முன்னாடி ரம்யா சொன்னாங்க இல்லையா, எல்லாரும் போய் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிளீஸ் அதை மட்டும் மறக்காம பண்ணிட்டுங்க. ஏன்னா ரம்யாவும் இப்ப சாப்பிடுதான் போயிருக்காங்க. எஸ் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடலாம் கொண்டு வந்திருக்க. முதல் பாடல் கஜினி திரைப்படத்துல இருந்தா வந்துட்டே இருக்கு. என்ன பாட்டு சிறந்தானு கேக்குறீங்க? அனுபமோட குரல்ல யாரு இசை அப்படின்னு தேடி பாத்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் தான். எஸ் தாமரோட வரிகள்ல இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நந்தன்கள் 101.4 இங்க எல்லாமே சமதுள்ளே.

அந்த ஒரு அருமையான பாடலை கேட்டு முடித்த நேரம் 9:09 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் வந்து அடுத்து ஒரு பாடல் வந்து என்ன பாட்டு வருது சரண் அப்படின்னு கேக்குறீங்க.

ஸ்ரீவர்தினி, மேகாஜனனி மற்றும் பிரீதா இவங்க எல்லோரும் சேர்ந்து பாடிய பாடலை எழுதியது நமுத்துக்குமார் மற்றும் இந்த பாடலுக்கு இசை தமன். அப்படி என்ன பாட்டு? கேட்டீங்கன்னா நீங்களே துள்ளலாம் இடுவீங்க பாருங்களேன்.

சில பாடல்லாம் கேட்கும் போது ஆஹா வா செமையா இருக்கல அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏன் அந்த மாதிரி பாடல்லாம் கொண்டு வந்திருக்கேன் நிகழ்ச்சியில வந்து அடுத்த ஒரு பாடல் தான். இந்த ஒரு பாட்டை கேட்டு முடித்த நேரம் 9:14 ஆயிடுச்சு. நான் ரொம்ப டிலே பண்ணாமல் அடுத்த பாட்டு போகிறேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து உன்னிமெனன் சித்ரா மற்றும் ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசை. இதோ இந்த பாடல் உங்களுக்காக எஃப்எம் 101.4 இயலாமை சமதூள்.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த நேரம் 9:20 ஆயாச்சு. ஏன் சரண்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரி பாடலாம் காலைல போறேன்? கேட்ட எஸ், நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா ஆகணும் இல்லையா? சுறுசுறுப்பா ஆகிறதுக்கு வந்து பெரிய மந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல ஜாலியா நல்ல ஒரு துள்ளலான பாடல். அப்படி இல்லைன்னா எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா ஆயிடுவீங்க. பாட்டு போடும் அழகான பாடல். அடுத்த பாட்டு கொண்டு வந்திருக்கேன், மாயாவி திரைப்படத்துல இருந்து. என்ன பாட்டுன்னா, கத்தாடி போலையடி என்ன சுத்துற. எஸ் அதே பாடல் தான். புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் கல்பனாவோட குரல், இந்த இரண்டு பேருடைய குரலும் அவ்வளோ அழகாக இருக்கும்ல இந்த பாடலில். எஸ் நாமுத்துக்குமாரோட வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாதோட ஈஸியாக தான் இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ் பாடலாம் கேட்டுட்டு இருப்பீங்க, ஆஃபீஸ் போயிட்டு இருப்பீங்க. தயவு செய்து அந்த சீட் பெல்ட், சார் உங்களை தான் சார் அந்த சீட் பெல்ட்டை போடுங்க. சார் நீங்க ஹெல்மெட் போட்டீங்களா? எஸ், இந்த ஹெல்மெட்டு சீட் பெல்ட்டு இதெல்லாம் போடுங்க. என்னதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, ஹெல்தியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலும் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பிளீஸ் டூ தாட். இவன் ஒருத்தர் ரொம்ப பேச மாட்டேன் பாட்டு போடாம இருக்கானே அப்படின்னு தானே கேக்குறீங்க. எஸ் இதோ பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இளமை சமதுளே.

ஆஹா, என்ன ஒரு அருமையான பாடல்ல, இந்த ஒரு அழகான பாடல்ல கேட்டு முடித்த அந்த நேரம் 9:26 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க பெண்ணிதையால், ஹரிச்சரன் மற்றும் சின்மை இவங்களோட மூணு பேருடைய குரலில் தான் இந்த ஒரு பாடல். இந்த பாட்டு அப்படியே கேட்கும் போதே ஸ்டார்டிங் டு அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நம்ம கால்கள் வந்து தரையிலேயே நிற்காது. அப்படி ஒரு பாடல் தான் பா விஜயோட வரிகளில், ஆர்எஸ் ஜெயராஜோட இசையில் இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

0: ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம்

0: 1.4.
1: எஸ் ரெயின்போ ஆப் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 9:34 ஆயாச்சு. இந்த அழகான காலை வேளையில ரொம்ப அழகான பாடலாம் கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப சேஃபா இருங்க, அந்த துப்பட்டாவெல்லாம் வந்து பறக்க விடாதீங்க அப்படின்னு அங்க மட்டும் சொல்ல நாங்களும் சொல்லிக்கிறோம். ஏன்னா உங்க மேல அவ்வளவு அக்கறையா இருக்கும் நாங்க. சரண் போதும் போதும் பாட்டு போட்டு சொல்றீங்க. எஸ் நிகழ்ச்சியில வந்து அடுத்து ஒரு அழகான பாடலாம் வந்துட்டு இருக்கு. எஸ் எனக்கு பர்சனலா ஃபேவரட்டான ஒரு பாட்டு இது. எந்திரன் திரைப்படத்துல இருந்து ஏ ரஹ்மான், கேஷ் மற்றும் கிரிசி எஸ் இவங்க பாடிய பாடல். கார்கி இதுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. ஏ ரஹ்மான் இசையில இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. ரெயின்போ 101.1 போல நாளைங்க எல்லாமே சமதுளை.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

ஏ செந்திரன் திரைப்படத்தில் இருந்த அழகான பாடலை கேட்டு முடிந்த நேரம் 9:41 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ ஆப் மற்றும் நான் உங்க ஹரிசரன் ஜெயராமன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். எஸ் நிகழ்ச்சியில இன்னும் அழகான பாடலாம் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா. எஸ் அடுத்த பாட்டு என்ன பாட்டு சரண் அப்படின்னு தானே கேட்குறீங்க. புஷ்பவனம் குப்புசாமி. இன்னைக்கு ரெண்டு பாட்டு அவருடைய குரலில் வந்துருச்சு இல்லை. எஸ் இந்த ரெயின்போ ஆப்ல அந்த துளலான பாடலாம் போடும்போது இவருடைய குரல் இல்லைன்னா எப்படி? எஸ் புஷ்பவனம் குப்புசாமி ஸ்வர்ணலதாவோட சேர்ந்து பாடிய பாடல். இந்த காம்பினேஷனை சொன்னதுமே தெரிஞ்சிருக்கும் ஏன் சரண் இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்குறீங்க. பட் இருந்தாலும் ஒரு கடமை இருக்கு இல்லையா. அதுதான் வைரமுத்தொள் வரிகளில் வித்யாசாகரோட இசையில் எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தான். ஒன்றும் இல்லை, கிச்சு கிச்சு, நான் கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த குரலில் பாடாதீங்க தானே சொல்கிறீங்க. எஸ் இப்போ நீங்கள் இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளே.

செமையான பாடல்ல. பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 9:46 ஆயாச்சு. நாம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ரேடியோக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அது இருந்துருந்துச்சு அப்படின்னா நான் வந்து சாதாரணமாக எடுத்திருந்திருப்பேன், அந்த நாட்கள் கூட 7 ஆயிருக்கும்னு நான் அதை வந்து பெருசாக கவனிச்சிருக்க மாட்டேன். பட் இங்கே நம்ம பேச வரும் அப்படின்னும் போது, ஐயோ நாளைக்கு வாய்ஸ் சரியா இருக்காதா இருக்குமோ அப்படின்னும் போது தான் நான் பார்க்குறேன். அது 2 நம்மளுக்கு சஸ்டெயினாக இருக்குது, விச் மீன்ஸ் நம்மளுக்கு இந்த கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆகும்போது நம்ம உடம்பை பார்த்துக்கணும், வாய்ஸை பார்த்துக்கணும், வாய்ஸெல்லாம் தாண்டி அந்த நம்மளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயமாகவே இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த கிளைமேட்டிக் சேஞ்சில் தயவு செய்து நீங்கள்லாம் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கோங்க. வெளியெல்லாம் போனீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த ஹெல்மெட் போடுங்க. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ஹெல்மெட் போட்டே ஒன்று இந்த காற்றுலேருந்துலாம் கொஞ்சம் நம்ம தப்பிக்கலாம், மாசுலேருந்து தப்பிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தப்பிக்கலாம். எஸ் ஓ, ஏன்னா இது நான் பட்டுட்டேன், அதனால தான் கீச்சு கீச்சு. நீங்களும் படக்கூடாது இல்லையா, ஏன்னா அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்லையா. எஸ் நிகழ்ச்சியில வந்து அடுத்த அழகான பாடல், இந்த பாட்டுக்கும் கண்டிப்பா நிக்க மாட்டீங்கன்னு தெரியும், உதித் நாராயணன் மற்றும் ஸ்ரீலேகா பார்த்தசாரதியோட குரல, யுகபாரதியோட வரிகள்ல வித்யாசாகருடைய இசையில. இந்த பாட்டு இல்லாம ரெயின்போ ராப் இருக்குமா என்ன? எஸ் பாடலை கேட்டுட்டு வாங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுளு.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல இல்லையா? எஸ், இந்த ரெயின்போ ஆப் மட்டும் அப்படி போகிறதும் தெரியாது வர்றதும் தெரியாது, அது மாதிரி தான் இருக்கும். எஸ் இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் அப்படியே எதிரில் போய் உட்கார போகிறேன், நீங்களாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன ரம்யா இப்போ சாப்பிட்டு வந்துட்டாங்க. எஸ், நானும் ரம்யாவும் சேர்ந்து தான் அடுத்த ஒன் ஹவர் வந்து ஒரு கேம் விளையாடப்போகிறோம். என்ன கேம் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல ரம்யா. சத்தியமாக நான் ஒரு ஆடியன்ஸ் கூட, மக்களே நான் உங்கள் பக்கம் தான்,

அதனால நான் உங்க கூட சேர்ந்து ரம்யா கூட கேம் விளையாடலாம் நினைக்கிறேன். எஸ் இப்போதைக்கு நான் அந்த சேரில் போய் உட்கார போகிறேன். ரம்யா தான் இங்கே வரப்போகிறாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வந்து காஞ்சனா திரைப்படத்தில் இருந்தால் வந்துருக்கு. எந்த பாட்டுன்னு தானே கேட்குறீங்க? இருங்க, அதான் தேடிட்டு இருக்கேன். ஆ, கண்டுபிடிச்சிட்டேன். சுஜித், சுரேசன் மற்றும் தர்ஷனா. அப்பா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு படிக்கிறதுக்கு. விவேகாவோட வரிகளில் எஸ் தமிழோட இசில் தான் இந்த ஒரு பாடல் வந்துட்டு கேட்டு எழுதுறது. எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுளே. ஸ்டே டியூன்.

அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 118வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவச்சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 87.82 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7599 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கனஅடி வீதம் நீர் திறந்துவிடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 112,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4ஆம் சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஒடிஷாவில் கொண்டாடப்படும் நுவக்காய் வேளாண் பண்டிகையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன்

0: FM Rainbow 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: நேரம் 10:03 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர் அண்ட்
1: நானிதான் ஆர்ஜே சரஞ்சயராம்.
0: எஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இன்னைக்கு கெட் செட் கோல சூப்பரான ஒரு கேம் வந்து கொண்டு
1: வந்திருக்கீங்களே.
0: முன்னாடியே வந்து ரம்யா வந்து விளையாட போறாங்க, நான் வந்து மக்கள் பக்கம் அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க.
2: பேசுறீங்க
1: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பர், நல்லா இருக்கேன் சார்.

0: புது காலர் வந்திருக்கீங்க.
1: வார்த்தை சொல்லிடுமா?
2: சொல்லுங்க.
1: நஞ்சு.
2: ஓகே,
0: இதுக்கு ஒரு பழமொழி சொல்லணும். இந்த வார்த்தையும் கேட்டதும் ஒரு பழமொழி. என்ன பழமொழி ஞாபகம் வருது?
2: ஓகே, நஞ்சுன்ற வார்த்தை கேட்டா பழமொழி.
0: ஆமா,
1: அத சொல்லணும்.
2: ஓகே, கிஃப்ட் தருவீங்களா?
0: என்னது?
1: நன்றி. எஸ், முதல் நேரே வந்து நான் அஞ்சுன்னு கொடுத்திருந்தேன். சூப்பரா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லேஸ்வரன்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, பரவாயில்ல. நான் கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன், பட் இல்ல, கஷ்டமா இல்ல. எனக்கும் ஈஸியா இருக்கு. அடுத்த கால இருக்காங்களா? பாத்துட்டு
1: இருக்காங்க. வணக்கம், ரெயின்போ யார் எங்க இருந்து?
3: குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம், ஜெயராமன் சார்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: உங்களுக்கு இப்ப பெரிய ஃபேன் எல்லாம் நிறைய பேர் சங்கத்துமே ஆரம்பிச்சிட்டீங்க.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார், ஓகே சார், நம்ம போலாங்களா கேமுக்கு?
1: உங்களுக்கான வார்த்தை தோப்பு சார்.
0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: சென்னை பூந்தமல்லி கலைசாமி. இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
0: அன்பான வணக்கம் உங்களுக்கும். போலாங்களா?
4: சொல்லுங்க
0: சொல்லுங்க ரம்யா, சொல்லுங்க ரம்யா.
1: முள். உங்களுக்கான வார்த்தை முள்.
4: முள்ளா?
1: ஆமா,
4: கொஞ்சம் கஷ்டமா கொடுத்துட்டீங்களா?
1: அடாடா, இது ஈஸி சார். இது யூனிவர்ஸ்க்கே ஈஸி சார்.
4: வேற கொடுங்களா?
1: என்ன சார் நீங்க முள்ளு ஈசிங் சார். வெறும் நம்ம தொண்டைக்குள்ள அந்த முள்ளு போட்டா கூட இந்த இது சொல்லுவாங்க. சரி, ஓகே.
0: இல்ல சொல்லி கேட்கும்போது கஷ்டமா இருக்கு. நீ கொஞ்சம் யோசிச்சா அது வரும்.
1: ஆமா, ஐந்து ஐந்து ஐந்து
4: விளையாதது
0: ஐம்பதில்
1: விளையாது. நன்றி நன்றி. எஸ் சார், சூப்பரா ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?
0: சூப்பரான பாட்டா? என்ன பாடல் கேட்க போறோம்?
1: ஸ்டார்டிங்ல நான் ஒரு பழமொழி சொன்னேன், என்ன சொன்ன
0: சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல இவன் நஞ்சு.
1: அது அது வந்து மரியா அவங்க சொன்னது
0: உங்களுக்கு. ஓகே, ஸ்டார்டிங்னா நீங்க எனக்கு க்ளூ கொடுத்தீங்க, லைக் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்.
1: அதேதான், இப்ப அழகு அப்படின்னு அந்த வார்த்தையை வச்சு ஒரு பாட்டு. பாட்ஷா திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாட்டு.
0: எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு.
1: அப்படியா? எஸ் பி பாலசுப்ரமணியம்
0: குரல்ல, தேவாவோட இசையில, வைரமுத்துவோட வரிகள்ல இந்த ஒரு பாடல் பாஷா திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு நந்திரங்களை 101.4
1: அதேதான்.

0: நேரம் 10:14 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ரம்யா அண்ட்
1: மற்றும் ஆர்ஜே சரண்.
0: எஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கெட் செட் கோல வந்து விளையாடிட்டு இருக்கோம். சரண் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இல்ல ரம்யா நான் வந்து மக்கள் பக்கம் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஆனா மக்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சரண் வந்து ரம்யா கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டா சூப்பரா வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து விளையாடுவோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கு ஈவினிங் அதாவது சாயங்காலம் 5:02 ரெயின்போ மேடையில ஜெயிக்கலாம் வாங்க அப்படின்ற ஒரு போட்டி தேர்வர்களுக்கான ஒரு தொடர் நிகழ்ச்சி வந்து நடக்குது. இந்த நிகழ்ச்சியில ஸ்ருதி அதாவது ஆல் இண்டியா லெவல்ல ரேங்க் வந்து 18th இடம் பிடித்த யூபிஎஸ்சி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற ஒரு நபர் வந்து வந்து நமக்கு வந்து நேர்காணல் கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து பேசுற ஒரு நிகழ்ச்சி தான் வந்து இருக்க போகுது. இந்த நிகழ்ச்சி ரெக்கார்டட் ஷோ வந்து எல்லாருமே கேட்டு யூஸ்ஃபுல்லா வந்து ஏதாவது விஷயம் லேர்ன் பண்ணுவாங்க.
1: இன்னைக்கு 5:02
0: கேட்டுருங்க.

0: பார்ப்போமா.
1: வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கண்ணன், எப்படி இருக்கீங்க?
0: கண்டுபிடிக்கிறோம்.
1: சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஏதோ ஒரு பழமொழியில அந்த வார்த்தை இருக்கும், அந்த பழமொழி என்ன அப்படின்றத நீங்க சொல்லணும், அதுதான் கேம்.
0: ஓகேவா? வார்த்தை சொல்லுங்க.
2: ஆடிப்பட்டம்.
1: ஆடிப்பட்டம்,
0: ஆடிப்பட்டம். இந்த இதுல வந்து ஒரு பழமொழி இருக்கு, அதை நாங்க சொல்லணும்ல. ஆடிப்பட்டம் உங்களுக்கு ஏதாவது தோணுதா சரண்?
1: ஆடிப்பட்டம் உயர பறக்கும். கரெக்டா?
0: கரெக்டாங்க. ஆடிப்பட்டம். சரி, எங்களுக்கு தெரியலங்க ஐயா, நாங்க வர நேயர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம். நன்றிங்க ஐயா.
2: நான் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
0: ஆடிப்பட்டம்
1: தேடி விதை, நான் முதல் முறையா கேக்குறேன். பட் ஓகே, ஒரு பழமொழி
0: கத்துக்கிட்டேன். அடுத்த நேயர் இருக்காங்க, பேசுறோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
3: வணக்கம், திருத்தணி
1: தமிழேந்தி. ஐயா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா
1: இருக்கேன் ஐயா. பழமொழி போலாமா?
0: ஓகே, உங்களுக்கான பழமொழி வந்து வினை.
3: வினை விதைத்தவன் வினை அறுப்பான்.
1: ஐயோ, என் தமிழ்ந்தி யாராவது ஈஸியா கொடுப்பாங்களா?
0: இதுக்கு முன்னாடி ஒன்னு வருமே சார், தமிழேந்தி சார்.
1: அப்படியா?
0: ஆமா,
3: வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை.
0: ஓகே ஓகே சார், சூப்பர் சார், பாஸ் பாஸ் ஆயிட்டீங்க.
1: எஸ், பாஸ் மார்க் உங்களுக்கு. அடுத்த நேயர்.
0: வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
1: டிநகர்ல
0: இருந்து ரமா ரவி சொல்லாம். நீங்க ஒரு பழமொழி வந்து சொல்லுங்க, வார்த்தை சொல்லுங்க.
4: குடை.
0: குடை. குடை ஏதாவது தோணுதா உங்களுக்கு?
1: குடைக்குள் மழை. இந்த வார்த்தைகள்லாம் சொல்லும் போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. பட் ஆனா மைண்டுக்குள்ளே வரல பழமொழி இருக்கு அப்படின்ட்டு. பட் சொன்னதுக்கு அப்புறம் ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு.
0: எனக்கும் எப்படின்னா இந்த ரெண்டு பழமொழியும் தெரியும், பட் ஆனா வந்து சொல்றப்போ ஆமா இது இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நினைவுபடுத்துறாங்க நமக்கு. நினைவூட்டல் செய்யறாங்க. எஸ், அடுத்ததா ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: பாடல் கேட்டு வந்துடலாம். நாங்களும் கொஞ்சம் பழமொழி ரெடி பண்ணிக்கிறோம்.
0: அடுத்த வார்த்தை வந்து சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க பாக்கலாம்.
0: சொல்ல மாட்டேன்,
1: நான் கண்டுபிடிக்க பார்த்தேன். என்ன பாட்டு வருது?
0: இந்த பாட்டுல அந்த வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தை தான் அடுத்த க்ளூ. வந்து என்ன அப்படின்னா, தூள் படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்து வரப்போகுது. எஸ், என்ன பாட்டு அப்படின்னா, சங்கர் மகாதேவன் சுஜாதா இணைந்து பாடிய பாடல்.
1: அதேசாகருடைய இசையில வரிகள் யார் எழுதியிருக்காரு?
0: கடுவன் அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. எஸ், இந்த பாடல் வந்து வருது. இந்த ஆசை அப்படிங்கிற வார்த்தை தான் அடுத்த பழமொழிக்கான க்ளூ.
1: ஓகே, எஸ், என்ன அது? அந்த வார்த்தை அதாவது இங்க பழமொழியை கண்டுபிடிக்கிறதா இல்ல பாட்டு வார்த்தை கண்டுபிடிக்கிறதா? கேமுக்குள்ள ஒரு கேம்.
0: எஸ்
1: எஸ், இந்த கேமுக்கு பழமொழியை கண்டுபிடிங்க, அந்த வார்த்தை என்ன கண்டுபிடிங்க, இந்த ஒரு பாடலை கேட்டு வரலாம். ரம்யா,
0: எஸ் கேட்டு வந்துடலாமா?
1: எஸ், இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: இங்க எல்லாமே சமதுளு.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நானா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்ட் ஆகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 10:26 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. எஸ் ஏன் கூடயும்
4: ஆர்ஜே சரஞ்சீவன் கூடவும். எஸ்
3: எஸ்
4: இந்த ஒரு பாடல் வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனலா ஒரு கனெக்ட் இருக்கு. நான் முதல் முறையா ஒரு வானொலிக்கு கால் வானொலிக்கு கால் பண்ற முதல் முறையா கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு கேட்டேன். டக்குனு இந்த பாட்டு
3: தான் ஞாபகம் வச்சு.
4: சோ இந்த பாட்டை நான் ரேடியோக்கு முதல் முறையா கால் பண்ணி நான் கேட்ட பாட்டை இப்ப நாம இங்க உட்காந்து பேசி இந்த பாட்டை
3: போட்டுட்டு பழைய ஞாபகம் வந்துருச்சு. எஸ் நேர் வந்து இந்த பாட்டுல என்ன வார்த்தை கண்டுபிடிச்சாங்க, என்ன பழமொழி சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுப்போம்.
4: யாருக்கான பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
5: பாருங்களேன்
3: சார், அந்த பாட்டு கேட்டீங்களா சார்? அந்த பாட்டுல என்ன வார்த்தை வந்து பழமொழியில இருக்குன்னு
5: நினைக்கிறீங்க?
3: கேட்க முடியலையா? சரி, நாங்க வந்து என்ன பாட்டு பிளே
5: பண்ணி
3: ஒரு
4: நல்ல ஸ்டாட்டிக்ஸ் தெரியும். சரி ஓகே, முள்ளக்காடு பாபுக்காக அந்த வார்த்தையை சொல்றேங்க.
3: எஸ் ஆசை ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பிளே பண்ணிருந்தோம். அதுல வந்து பேராசைன்னு ஒரு வார்த்தை வரும். பேராசைதான் உங்களுக்கான க்ளூ. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார்.
4: எனக்கு தெரியும் முள்ளக்காடு பாபு.
5: அதுதான்
4: நான் சொல்ல வந்தேன்,
5: அதான்
4: நான் சொல்ல வந்தேன். முள்ளக்காடு பாபு வந்து
5: தப்பா நினைக்க கூடாது சார்.
4: தப்பா எங்க தப்பா கேக்கலங்க. நீங்க அது சொன்னா கூட நீங்க பதில் சொல்லுவீங்க. என்ன
3: யானை
5: ஊர்குருவி
3: பருந்தாகாது. சொல்லிட்டீங்க. ஓகே சார், சூப்பர். நீங்க சொன்னதை நாங்க கண்டுபிடிச்சோம், நாங்க சொன்னதை நீங்க கண்டுபிடிச்சீங்க. நன்றி சார்.
4: யானை தானா?
3: ஆமா, ஆணைக்கும் அடிசருக்கும்
4: இன்று
3: பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். எஸ் சரண், சூப்பரா வந்து நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. ஒரு பாட்டு கேட்டோம்.

0: வடிவேல் கிரேஸ் இணைந்து பாடிய ஒரு பாடல் நாமுத்துக்குமாருடைய வரிகள்ல தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையமைப்புல வந்திருக்கு. இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க. இது என்ன படம் அப்படின்றது நான் அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இருந்தாலும் நான் பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4
1: எல்லாமே சமதுல.
2: மாமே வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: அமைக்கிறார் துறவ வாய
1: கம்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா அனல் பறக்கும் தெரிஞ்சுக்கடா வேவாயே சரோஜக்கா சவுண்ட் விட்டா சுத்தி சுத்தி சவுண்ட் விட்டா கூட்டத்துல கல் பறக்கும் புரிஞ்சுக்கடா சோதாடே

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
2: தனித்து

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4. நேரம் 10:36 ஆகிடுச்சு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 இல்ல.
2: பழமொழிய சொல்லணும் அப்படி இல்ல சரண், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ரம்யா
0: கண்டுபிடிப்பாங்க.
2: கேம்ல கலந்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா 2985205454 என்ன கால் பண்ணலாம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கற்பனையில் இருந்து சந்திரசேகர் பேசிங்க. இருவரும்
0: நலமா இருக்கும்.
2: நல்லா இருக்க ராஜசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் சூப்பரா ஹாப்பியா இருக்கேன், உங்க ரெண்டு பேர் மாதிரியுமே.
0: ஓகே, கண்டுபிடிச்சீங்களா அது என்ன படம்னு சொல்லி?
3: என்ன
0: படம்
2: வரும்?
0: எனக்கு
3: ரம்யா
2: வேற ஒண்ணு யோசிச்சு வச்சாங்க, பட் இது எங்களுக்கு புதுசா இருக்குன்றோம். தேங்க்யூ,
0: நன்றி நன்றி,
2: தேங்க்யூ சோ மச்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: சார் பேர் தெரியல. என் பேர் தெரியலையா உங்களுக்கு? ஜெயராமன் சார் மறந்துட்டீங்க. மறந்துட்டீங்களா? அப்புறம் என்ன கோச்சுக்கிட்டு நானு?
0: பழமொழி சொல்லுங்க. ஆறு ஆறு ஆறு ஆத்துல அப்படி சொல்லுவாங்கல்ல. சொல்லுங்க
2: வேற சொல்லுங்க, ஒரு பழமொழி சொல்லுங்க.
0: சரி நீங்க ஒண்ணு சொல்லுங்க பழமொழி.

0: நீங்க ஒரு பழமொழி சொல்லுங்க எங்களுக்கு.
1: ஆமா சொல்லுங்க.
2: ஊரு பாத்தீங்க ஏறி
0: பாத்தன்
2: போய் சுருக்கு நெருப்பு
0: பழமொழி அது.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: எஸ் சரண், சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும்
4: அப்படின்னு.
0: இதுல வந்து எல்லாத்துலயும் க்ளூ கொடுத்தா மக்கள் வந்து என்ன பாட்டுலயே க்ளூ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதனால இதுல க்ளூ கிடையாது. சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வரப்போகுது. எஸ்
4: என்ன பாட்டு?
0: அதாவது நிறைய பேர் குழுவா பாடின ஒரு பாட்டுங்க. நவீன், மாணிக்க விநாயகம், புஷ்பவனம், குப்புசாமி, பிரேம்ஜி, பிரியான்னு சொல்லி எல்லாரும் இணைந்து பாடிய ஒரு பாடல். விவேகாவுடைய வரிகள்ல தேவிஸ்ரீ பிரசாத்தோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
4: எல்லாமே சமதுலே.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
0: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
0: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.
2: ஒரு கனவு,
3: ஓர் இலக்கு,
2: ஒரு பயணம்,
3: ஒரு வெற்றி. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த வழியில பயணிக்கணும்,
2: இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறவங்களுக்கு இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பயணம், ஒரு புதிய வழிகாட்டுதல், ஒரு புதிய நம்பிக்கை.
3: ஜெய்கலாம் வாங்க. போட்டி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு பிரத்யேக வாராந்திர நிகழ்ச்சி.
2: தேர்வுக்கு தேவையான முக்கிய தகவல்கள்,
3: தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள்,
2: அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் ஆலோசனைகள்,
3: பயனுள்ள குறிப்புகள் மற்றும் முக்கிய தகவல்கள்,
2: வெற்றி பெற்றவர்களின் வெற்றி பயணம்,
3: இன்னும் பல ஊக்கமளிக்கும் தகவல்கள் மற்றும் வெற்றி கதைகள்.
2: உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு ஒரு புதிய பாதை,
3: உங்கள் கனவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை.
2: ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை
3: 5-2 மணிக்கு ரெயின்போ மேடையில் ஜெய்கலாம் வாங்க.
2: கேளுங்க, கத்துக்கோங்க, தயாராகுங்க.
3: உங்க வெற்றிக்காக பயணிப்போம்.

0: நேரம் 10:49 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ராம்யா
1: அண்ட்
0: சூப்பரான பாடல்களோட நேயர்கள் வந்து சூப்பரா வந்து விளையாடிட்டு இருக்காங்க கேம. அந்த வகையில அடுத்ததான் ஒரு வேர்ட் வந்து சூப்பரா எடுத்து வச்சிட்டேன். நேயர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியல, கேட்போமா சரண்?
1: எஸ் கண்டிப்பா, நானும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன். வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து?
2: வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம்
2: இருவருக்கும். வணக்கம
0: வணக்கம் வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னை ஏழு கிணறு. தேவா
0: தேவா சார்,
2: அது ஆத்துலன்னு ஒரு கேட்டீங்களே,
0: ஆமா
2: சொல்லிட்டாங்களா?
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஆத்துல போட்டாலும் அளந்து போடு.
0: ஆ சூப்பர் சார், இதுதான் நான் என்ன சார்
2: நான் சொல்லட்டுமா?
1: நீங்களா?
0: கொஞ்சம் ஈஸியா சொல்லுங்க சார், எங்களுக்கு தெரியல சார்.
2: ரெண்டு பேரும் மாட்டீங்களா?
0: ஐயோ சொல்லுங்க சார்.
2: இது நகைச்சுவையா எடுத்துங்க.
0: ஓகே,
2: அதாவது 1000
1: என்னன்ட்டு அடுத்த காலர். வணக்கம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எஸ் கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு பேசிட்டு இருக்கிற எல்லா நேயர்களும் சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. நேரம் 10:51 ஆகிட்டு இருக்கு. நானும் சரணும் வந்து கேமை வந்து தொடர்ந்து சூப்பரான குளூவை வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். நேயர்கள் வந்து அட்டகாசமாக விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடுறது இல்லாமல் டஃப்பான ஒரு பழமொழியாக கொடுத்து யோசிக்கவும் செய்கிறாங்க. சரி ஓகே, காலையில் சாப்பிட்ருக்கோம், சாப்பிட்டு நல்லா வந்து தெம்பா வேலை செய்யணும் அப்படின்றது மாதிரி நல்லா யோசிக்க வைக்கிறாங்க. அடுத்த நேயருக்காங்க பேசிடுவோம்.
2: ராஜசேகர், எப்படி இருக்கீங்க?
1: நன்றி. எஸ் சார், அடுத்த நேயர் இருக்காங்க பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
2: வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்,
2: சொல்லுங்க.
3: குற்றம் ரவி, செங்கல்பட்டு இருந்து பேசுறேன். இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப ரம்யா ஒரு கேள்வி கேட்போம்
1: சார். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க. முடிஞ்சா சொல்றேன்.
1: கண்டுபிடிச்சிருங்க சார். பால், இதுதான் வந்து குறிப்பு. பால், பால், இந்த வார்த்தையை சம்பந்தப்படுத்தி ஒரு பழமொழி வரும்.
3: பால்,
1: ஆமா.
3: என்ன குடு குடு, என்ன குடுங்களா?
1: பால் வந்து புளிச்சு போச்சுனா என்ன ஆகும்? இது சம்பந்தப்படுத்தி தான் வரும்.
3: பால், பால் இதான் உண்மை மாறாது
1: சார். தமிழ்ல அழகா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றீங்க சார், ஆனா எங்களுக்கு பழமொழி வேணும் சார்.
3: பால்,
2: பழமொழி
1: இருக்கும். நம்ம வந்து ஒரு சிலர்கிட்ட பழக பழக வந்து ஓகே இவங்க இப்படிதானோ,
4: பாலும் புளிக்கும்.
2: அதே தாங்க, அதே தாங்க.
1: சூப்பர் சூப்பர் மேம், நன்றி நன்றி, நல்ல முயற்சி. நன்றி நன்றி மேம், நன்றி.
2: அடுத்த காலர் கமலரம்யா.
1: எஸ் இருக்காங்க, நிறைவு காலரா இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
2: பேசுறோமா? எஸ் பேசிடலாம்.
1: வணக்கம் ரெயின்போ
5: மேடம். சென்னை நோம்பல் இருந்து ஹேமா மேடம்.
1: ஹேமா,
5: பழக பழக கண்டுபிடிச்சேன். பாட்டு ஒண்ணு போட்டீங்களே, தூள் ஆசை ஆசை, பெருநஷ்டம்
1: கண்டுபிடிச்சிட்டீங்க அதையும்.
5: ஆமா, ஆனா லைன் தான் கிடைக்கல. நாலு திரும்பிக்கும் போது கடைசி
1: பரவாயில்லையே, கடைசியா கிடைச்சாலும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு புட்டு புட்டு வைக்கிறீங்களேமா. சூப்பர்மா சூப்பர்மா,
5: கரெக்டா எனக்கு சொல்ற மாதிரி தெரிய மாதிரி ஒரு பழமொழி சொன்னதா?
1: ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காற்று எப்படி ஆரம்பம் வச்சு எப்படி முடிஞ்சது அப்படின்னே தெரியல. ரொம்ப சூப்பரா போச்சு. நாங்களுமே நிறைய பழமொழிகள் கத்துக்கிட்டோம். அண்ட் நாங்க கேட்ட பழமொழிகள், ஐ மீன் அந்த வார்த்தை சொல்லி கேட்டதுலயுமே வந்து நேயர்கள் ரொம்ப சிறப்பா விளையாடினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரண் வந்து ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே, இல்ல ரம்யா நான் மக்கள் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு மக்களுக்கு வந்து அப்படியே குஷிப்படுத்திட்டே இருந்தாரு சரண் ஒரு பக்கம் இருந்துட்டு. ஏன் சரண்?
2: எஸ், ஆமா, நான் வந்து அப்படியே நானும் மக்கள் பக்கம், நடுவுல நான் கொஞ்சம் ரம்யா பக்கமும் இருந்தேன். நீங்க கேள்வி கேட்கும் போதெல்லாம்
1: ஆமா எஸ் சூப்பரா வந்து போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் இந்த நிகழ்ச்சி சூப்பரா வந்து போயிருந்ததுக்கு காரணம் நேயர்களான நீங்க தான். எஸ் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில வந்து கண்டிப்பா உங்க எல்லாரையும் வந்து சந்திக்க போறேன்.
2: நிறைவு
1: பாடலாக பாயும் புலி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.
2: எல்லாமே சமதுல.

காத்தடிக்கு பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல.

அடி கஞ்சமாடு நல்ல கம்பூர்.

Und er

இன்று காலை நிலவரப்படி 87.82 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7599 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கனஅடி வீதம் திறந்துவிடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 112,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4-ஆம் சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. ரஷ்யாவும் உக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்கி 27-ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 118வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவச் சிலையில் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க நேரம் 11:03 ஆயாச்சு. இது உங்களுடன் ரெயின்போ மற்றும் நான் உங்க ஆர்ஜே சரஞ்சயராமன். நீங்க கால் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குன்னு சொல்ல வந்தேன், பட் ஓகே, என் கூட இப்போ ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது பேசுறீங்க?
2: குயில் கோபி.
1: எப்படி இருக்கீங்க? புரியல. சூப்பர் கோபி, ரொம்ப அழகா பேசுனீங்க, தேங்க்யூ. எஸ், கோபிக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? அது மாதிரி தான் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா, நம்ம அந்த மாதிரி ஒரு நபர் வந்து நம்ம ஞாபகம் இப்பவே மனசுல வச்சுட்டு இருப்போம் இல்லையா, அவங்க தான் கேட்டுருக்கேன். எஸ், நீங்க கால் பண்ணி பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப அழகான பாடல் தான் வந்துட்டு இருக்கு. பம்மல் கே சம்மதம் திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவோட குரல், கபிலனோட வரிகள்ல தேவாவுடைய இசையில இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைக்கிறேன் 101.4 இங்க எல்லாமே சமதுளு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வீடு மாதிரி ஃபீல் பண்ற அந்த ஒரு நபர் யாருன்னு கேட்டிருந்த காலர் லைன்ல

0: கங்கா வணக்கம். ரெயின்போ யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். எஸ் வணக்கம். யாரு?
1: வணக்கம் சரண்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் உங்க பாசத்துக்குரிய ஒரு நண்பன் பேசுறேன்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் விரும்பல.
0: ஓகே ஓகே, உங்க பேர் சொல்ல விரும்பல. எனிவேஸ் தேங்க்யூ சோ மச். ஓகே, நான் கேட்கிற இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களை வீடு மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற அந்த ஒரு நபர் யார்?
1: அது ஆர்ஜி சரண் தான்.
0: ஐயோ ஆர்ஜி சரண். எனிவேஸ் தேங்க்யூ சோ மச் இப்படி ஒரு பதில் சொன்னதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. எஸ்
1: நன்றி. உங்களை
0: அடுத்த காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வளத்துடன்.
0: வாழ்க வளத்துடன்.
2: கேவி ஜெயசீலன் குரமாட்டப்படிங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: சொல்லுங்க.
2: என்னுடைய நண்பர் வந்து ஊத்தர அழகிரி என்கிற நம்பிச்சனர் தான். ஐயா
0: அப்படிங்களா? ஏன் அப்படி?
2: அவர் எப்பயுமே என்னுடைய 40-50 ஆண்டுகளா நெருங்கிய நண்பர்.
0: ஓகே.
2: அவர் குறுக்கு குறுக்கு பிறப்பாரு நினைச்சு பழகுவாரு.
0: அப்படிங்களா? ஓகேங்க. அந்த மாதிரி ஒரு நண்பர் கிடைத்ததுக்கு வாழ்த்துக்கள். எனக்கும் அந்த மாதிரி நண்பர் கிடைக்கணும்னு நானும் நினைச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஐ நண்பர்கள் சொல்றீங்களே, பரவாயில்ல. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க லைன்ல. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் தமிழ்ச்செல்வன் சார்.
0: தமிழ்ச்செல்வன், எப்படி இருக்கீங்க? தமிழ்ச்செல்வன் கிட்ட பேசும்போது நான் எப்படி இருப்பேன்? ரொம்ப சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க தமிழ்ச்செல்வன், உங்களை இந்த நபர் தான் என்னோட ஒரு வீடு மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கிறாங்க அப்படின்னா யாரது
3: சார்? வீடுனா குடும்பம்தான் சார். குடும்பம் மட்டும்தான் சார் வீடு மொத்தத்துல
0: இல்லங்க.
3: எல்லா உறுப்பினருமே
0: அப்படிதான்
3: சந்தோஷமா ஜாலியா வச்சிருக்கும் போதுதான் சார் நம்ம ஃபுல்ஃபில் ஆகும் சார் நம்ம.
0: அப்படிங்களா?
3: அம்மா மேல ரொம்ப ஃபீலிங் சார் முதல்ல.
0: அம்மா அம்மா தானே
3: ரொம்ப எனக்கு பிடிக்கும். இப்போ அம்மா தவறிட்டாங்க.
0: ஓகே.
3: அப்புறம் இப்ப அப்படின்னு இல்ல, இப்ப ஃபேமிலி அதாவது ஒய்ஃப் எனக்கு குழந்தைங்க அவங்கதான் நம்ம ஃபுல் வாழ்க்கையே. அவங்கனாலதான் நம்ம வாழ்க்கையே நடந்து
0: ஃபுல் வாழ்க்கையே. அம்மா தவறிட்டாங்கன்னாலும் அம்மா உங்க கூடியதான் இருக்காங்க, பாத்துக்கிட்டே இருக்காங்க. அம்மாவோட இது எப்பவுமே நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ.
3: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் சார்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க.
4: என்னுடைய ரெண்டு மகளுமே வந்து
0: என்ன
4: ரொம்ப நல்லா பாத்துட்டாங்க. மேரேஜுக்கு முடிஞ்சு ரெண்டு பேருமே போயிட்டாங்க. இருந்தாலும் அப்பா அம்மா மேல அந்த அளவுக்கு பாசமா இருக்கிறாங்க போது அது ஏதோ நான் எனக்கு ஆண்டவன் கொடுத்த கிஃப்டா தான் சார் நினைக்கிறேன்.
0: ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட் தான். இன்னைக்கு நீங்க என் கூட பேசினது கூட எனக்கு எனக்கு அந்த ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட் தான். நிறைய புது காலர் வந்துட்டே இருக்கீங்க. தேங்க்யூ, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
4: நன்றி.
0: ஏஸ் இது மாதிரி நீங்களும் என் கூட கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து 2980-0003 இல்லைனா 2952-0554 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணலாம். எஸ் நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டே இருக்கு. என்ன பாட்டு சரந்தானே கேட்குறீங்க? இந்த பாட்டு நான் ரீசெண்டாக தான் கேட்டேன், எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. எஸ் முகமது சலாமத் மற்றும் சாதனா சர்க்கம் பாடிய பாடல். வாலியோட வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவோட இசையில் இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுளே.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம். SFM ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் RJ சரண் ஜெயராமன் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். உங்களுடன் ரெயின்

0: போல எஸ் அழகான டாபிக் தான் கேட்டுட்ருக்கேன். இப்போ யார் காலரில் இருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஆகாஷ் ஃப்ரம் பொள்ளாச்சிமா.
0: பொள்ளாச்சி ஆகாஷ், எப்படி இருக்கீங்க ஆகாஷ்?
1: நல்லா இருக்கணும்.
0: நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஆகாஷ். சொல்லுங்கள் ஆகாஷ், கேள்வி கேட்டிங்களா? என்ன கேள்வின்ட்டு?
1: நம்மளை ஹோம் மாதிரி ஃபீல் பண்ண
0: வைக்கிற அந்த ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன், சொல்லுங்கள்.
1: ஓ, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தான்.
0: ஃப்ரெண்டு ஒருத்தர்
1: வந்து, இட்லியா இருக்கட்டும் என்ன வேணும்னு கேட்டு இட்லி தோசை சப்பாத்தி மூணுமே ப்ரிப்பேர் பண்ணி கையில வந்து கொடுத்துட்டு மொத்தம் சாப்பிடு, நான் வெளில போயிட்டு வரேன், ஏதாச்சும் வேணும்னா கேளு அப்படின்னு சொல்லி அவ்வளவு பாத்துக்கிட்டான்.
0: சூப்பர்ல. அந்த அந்த சாப்பாடு லைக் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அந்த ஒரு ஹோம் ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.
1: கேர்
0: பண்ணவே முடியாது. அந்த ஃப்ரெண்டோட பேர் சொல்லுங்க ஒரு வாட்டி.
1: கார்த்திக்.
0: கார்த்திக், எனக்கும் அந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கார்த்திக். தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. அடிக்கடி கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஆகாஷ், பாய். சோறு போட்டாலே ஹோமா ஃபீல் ஆயிடும் தான், அது ரொம்ப உண்மையான விஷயம். எஸ் நிகழ்ச்சியில வந்து அடுத்த காலர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், ஜெகண்டையில இருந்து கலீல் அகமத் பேசுறேன்.
0: கலீல் அகமத், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சரஞ்சய் ராமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் கலீல் அகமத். நீங்க இப்ப சொல்லுங்க, உங்களை ஹோம் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற அந்த ஒரு நபர் யாரு?
2: கண்டிப்பா, முதல்ல உங்களை நான் தினமும் பாத்துட்டு இருக்கேன் உங்க இன்ஸ்டால எல்லாம்.
0: தேங்க்யூ.
2: கண்டிப்பா, எனக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா பெற்ற தாயை தவிர யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம உலகத்துல நம்மளை புரிஞ்சு நடந்து நம்ம இன்பம் செஞ்சாலும் சரி, துன்பம் செஞ்சாலும் சரி, கஷ்டம் பண்ணாலும் சரி, உலகத்துல ஒரே ஜீவன் யாருன்னா பெற்ற தாய், இவங்களை தவிர யாரும் கிடையாது.
0: ஓகே கலியம்மா, தேங்க்யூ சோ மச், அடிக்கடி கால் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு உங்களை ஹோம் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற அந்த ஒரு நபர் யார்?
3: நமக்கு ஹோம் போல ஃபீல் பண்ண வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னதான் இருந்தாலும் அம்மா கூட இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும்.
0: அம்மா
3: கூட இருந்தா, அம்மா எங்க இருந்தாலும் அந்த இடம் வந்து ஒரு ஹோம் மாதிரி தான் ஃபீல் இருக்கும்.
0: ஹோம் மாதிரி தான் ஃபீலா இருக்கும் இல்லையா? ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ சோ மச் மணிமாறன், தேங்க்யூ. இந்த குரல் நான் இங்க கேட்டிருக்கேன். ஓகே, தேங்க்யூ சோ மச், பாய். எஸ், நீங்களும் இது மாதிரி வந்து என் கூட கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே உங்கள் ஃபோன் எடுத்து 298-6-00-38 இல்லைனா 298-5-2-0-5-5-4 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட பேசலாம். எஸ் என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை ஹோம் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற அந்த ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா? எஸ் உடனே ஃபோன் எடுத்து கால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்குது. என்ன பாட்டு அப்படி தானே கேட்குறீங்க? ஸ்ரீனிவாசன் மற்றும் ஷாலினியோட குரல்ல, ஸ்ரீனி வைரமுத்தோட வரிகளில், தேவாவுடைய இசையில. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு, பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பாட்டு. எஸ், பஞ்சதந்திரம் திரைப்படத்தில் இருந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இது FM 101.4, இங்கே எல்லாமே சமதுல. ஸ்டே டியூன் ஆகுங்க. பை பை.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பஞ்சதந்திரம் திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடலை கேட்டு முடித்த நேரம் 11:30 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போல ஒரு அழகான டாபிக் தான் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப பேசாம அப்படியே அடுத்த காலருக்கு போயிடலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? பார்த்திபன், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க பார்த்திபன்?
2: வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும்

0: அதாவது இப்ப எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அந்த ஃப்ரெண்டு கூட நான் பழகினா எனக்கு வீட்டையே மறந்துட்டு வீடு குடுக்கற அந்த கம்ஃபர்ட்டையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அந்த மாதிரி நபர்.
1: அது நபர்னா வந்து தியாகு தான் சார், என் ஃப்ரெண்டு தான் சார் தியாகு.
0: தியாகுவா? ஏன் அப்படி
1: சொல்றேன், எது வந்தாலும் ஹெல்ப் பண்ணுவேன் சார், படிப்பு
0: சம்பந்தமா
1: ஸ்கூல் போறது எல்லாமே உதவி சார், கிட்ட இருந்து பாத்துப்பேன் சார்,
0: எல்லாத்தையும் கிட்ட இருந்து பாத்துப்பேன். அந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான்
1: என்னன்னு வந்து மனைவி
0: இப்பத்திக்கு மனைவி. ஓகே, ரொம்ப அழகான பதில் சொன்னீங்க பார்த்திபன், தேங்க் யூ சோ மச், அடிக்கடி கால் பண்ணுங்க.
1: நன்றி சார், நன்றி சார்.
0: எஸ்
1: இனி வர மாட்டேன் சார், லைன் போட்டேன்
0: சார். 1 மணிக்கும் இங்க தான் இருப்பேன், நீங்க ரேடியோ கேளுங்க, நான் வரலாம் கூட நீங்க ரேடியோ கேளுங்க, சரிங்களா? ரொம்ப அழகான படலாம். தேங்க் யூ
1: சார், சந்தோஷம்.
0: தேங்க் யூ சோ மச் பார்த்திபன், தேங்க் யூ.
1: ஓகே ஓகே சார்.
0: நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு தெரியுமா, ஈவினிங் நீங்க வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சா சார் இப்பயே கால் பண்ண அப்படின்ட்டு. எஸ் அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 298-600-3 இல்லைனா 295-2-0554. அதாவது நம்பர் சொல்லும் போதே ஒரு கால் வருது பார்த்தீங்களா. வணக்கம் ரீன்போ, யாருங்கிறது பேசுறீங்க? ஒரு நிமிஷம் யார் கால் பண்ணாலும் தயவு செய்து அந்த ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க, ஏன்னா நான் பேசுறது எனக்கு கேட்கும், அதுக்கப்புறம் எக்கோ அடிக்கும், நம்ம ரெண்டு பேரும் பேசவே முடியாது. ஸோ அதனால அந்த ரேடியோ வால்யூம் எல்லாம் கட் பண்ணிட்டு பேசுங்க. எஸ் அடுத்த காலர் வந்துட்டாங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? மறுபடியும் அது எங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்றீங்களா? ஓகே, எனிவேஸ் ஓகே, என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து கால் பண்ணுங்க, பட் ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. என்ன வீடு மாதிரி ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய நபர் இவங்க தான் சரண் அப்படின்னு ஒரு நபர் இருப்பாங்களே நம்மளுக்கு, அந்த நபர் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கோம். எஸ் மறுபடியும் காலர் வந்திருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், கேட்குதுங்களா? வணக்கம், கேட்குதுங்களா? ஓகே, நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த பாடல் வந்து கேட்டுட்டு வந்துடலாம். எஸ் என்ன படத்துலேருந்து பாடல் தானே கேட்குறீங்க? சிங்கம் திரைப்படத்திலிருந்து சுச்சித்ராவுடைய குரலில், மற்றும் சுச்சித்ரா மற்றும் திப்போட குரலில், தேவி ஸ்ரீ பிரசாத்தோடைய இசையில், நா முத்துக்குமாரோட வரிகளில் இந்த ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நிறுங்கள். தேசம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுள.

0: எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு இது. ஒரு காலத்தில் வந்து நான் ரொம்ப ரசித்து ரசித்து எது அதாவது ரிப்பீட் மோட்லாம் வச்சு கேட்ட பாடல். இந்த ஒரு பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 11:38 ஆயாச்சு.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
2: ஜில்லுனா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: உங்களுடன் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அழகழகான பாடல், ரொம்ப அழகான பதில்கள்லாம் காலர் கிட்ட இருந்து வந்துட்டே இருக்கு. எஸ், அதாவது உங்களை ஹோம் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற, கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குற அந்த ஒரு நபர் யாருந்தான் கேட்டிருந்தேன். எஸ், நிகழ்ச்சியில் நீங்களும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து கால் பண்ணுங்க. நம்பர் சொல்றதுக்கு முன்னாடி யார் காலர்ல இருக்காங்க பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ,
2: வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம், நான் ஜெயப்ரியா வெள்ளகோவில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன்.
2: ஜெயப்ரியா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?

0: ரொம்ப நல்லா இருக்கேன் ஜெயப்பிரியா. சொல்லுங்க, உங்களுக்கு ஹோம் மாதிரி ஃபீல் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நபர் யார்?
1: ஸ்கூல் எல்லாம் நார்மலா தான். காலேஜ் போகும்போது ஹாஸ்டல்ல போயிருந்தேன்.
0: ஓகே.
1: அப்ப புதுசா இருந்தது, யாருமே தெரியாது, அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு தனியா போயிருக்க ஒரு மாதிரி பயமா இருக்கும்.
0: ஓகே.
1: ஆனா அப்ப எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட் அர்ச்சனான்னு சொல்லி,
0: ஓகே,
1: அவ கூட இருக்கும்போது ஃபேமிலி விட்டுட்டு தனியா இருக்கோ,
0: ஓகே,
1: யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது.
0: ஓகே.
1: பயமும் இருக்காது.
0: ஓகே.
1: 10 பேர் ஒரு கேங்கா இருந்தோம்.
0: ஓகே. ரொம்ப
1: ஜாலியா லைஃப், காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணோம்.
0: என்ஜாய் பண்ணிட்டு
1: அப்ப வந்து அந்த ஃபேமிலி விட்டுட்டு இருக்க அந்த 3 இயர்ஸ் அந்த இது இல்லாம
0: பேசுறாங்க. இவங்க கூட நான் இருக்கும்போது நான் ஃபீல் பண்ண, அவங்க கூட நான் இருக்கும்போது ஃபீல் பண்ண அப்படின்ட்டு. எனக்கும் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் மட்டும் சொன்னா இன்னொருத்தர அடிக்க வந்துருவாங்க போலவே. எஸ், ஓ, அவங்களாம் யார் அப்படின்றத நான் அடுத்தடுத்து காலில் சொல்கிறேன். எஸ், இப்போ நிகழ்ச்சியில் நீங்களும் எனக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க. 2986-00-03-8 இல்லைனா 2952-055-54 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். உங்களை ஹோம் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய, கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நபர் யாருன்னு கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அடுத்து அழகான பாடல் தான் வந்துட்டு இருக்கு. என்ன பாட்டு சார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. பாயும் புலி திரைப்படத்தில் இருந்த என்ன பாயும் புலி, பழைய படம் இல்லை, இப்போ இப்போ புதுசாக வந்துச்சு இல்லையா, அந்த பாயும் புலி திரைப்படத்தில் இருந்தால் திவ்யா குமார், சாஷா திரிபாதி மற்றும் சரண்யா கோபிநாத் இவங்க எல்லோரும் வந்து சேர்ந்து பாடிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் இமானுடைய இசையில் இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நிதிர்கள் தேவம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ள

0: எஸ் அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த அந்த நேரம் 11:47 ஆயாச்சு. உங்களுடன் ரெயின்போல அடுத்த ஒரு காலர் தான் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யாரங்க வந்து பேசுறீங்க?
1: உங்களுடன் வானவில் நிகழ்ச்சி.
0: எஸ், நீங்களும் என் கூட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2986-0-0-3-8 இல்லை 2902-5-2-0-5-4 அப்படின்ற எனக்கு கால் பண்ணலாம். எஸ், உங்களுக்கு லைக் உங்களை ஹோம் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய அந்த ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்கள் என் கூட பேசணும் அப்படின்னு நினச்சா ப்ளீஸ் கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. ஜனா திரைப்படத்திலிருந்து யார் அப்படி பாடிருக்கா கேட்டிங்கன்னா, பாம்பே ஜெயஸ்ரீயோட குரல்ல தான், யுகபாரதியோட வரிகளில், தீனாவுடைய ஈசியில பல வந்துட்டு கேட்டு எழுந்திருங்களே. எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுலே.

0: ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
1: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போட கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: ஏசிஎஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்து வந்து அர்ஜுன் தான் உங்க கூட பேச போறாரு. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வந்து ராஜா திரைப்படத்தில் இருந்தால் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எஸ், என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறீங்க? இதோ கொண்டு வந்துட்டேன். எஸ், சித்ரா மற்றும் குழுவினர்கள் சேர்ந்து பாடிய பாடல். எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில் எஸ் ஏ ராஜ்குமார் தான் லிரிக்ஸும் எழுதியிருக்காரு அந்த பாடலுக்கு. எஸ், இப்போ நான் கிளம்புறேன். இன்னொரு 1 மணிக்கு நான் உங்களை வந்து திருப்பியும் வந்து திரைகாணம்ல வந்து சந்திக்கிறேன். ஓகே, இன்னைக்கு பேசின அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. புது புது காலர், புது புது விஷயங்கள்லாம் பேசணும். தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ கிளம்புறேன், 1 மணிக்கு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வாய், இது 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்திய பொறியியலின் தந்தை என போற்றப்படும் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்தநாளை தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடும் இந்நாளில் நாட்டின் பொறியாளர்களுக்கு வாழ்த்துக்களை முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 118வது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவச்சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கி ஏழை எளிய மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அவரது தொலைநோக்கு பார்வையையும் மக்கள் சேவையையும் நினைவு கூறுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் வெற்றி பெற்ற திரு கே ஏ செங்கோட்டையனின் வெற்றிக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 87.82 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7599 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 12000 கனஅடி வீதம்

விடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 குறைந்து 1,12,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்கி 27 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:02. இனி தொடர்வது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின்திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் விவசாயிகளுக்கு எரிசக்தி மற்றும் தண்ணீர் பாதுகாப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்டு 2019 மார்ச் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் பிரதமரின் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின்திட்டம். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்தல், பண்ணை துறையில் டீசல் பயன்பாட்டை குறைத்தல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுகிறது. பிரதமரின் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் விவசாயிகளுக்கு தங்கள் நிலங்களில் 2 MW திறன் வரை பரவலாக்கப்பட்ட தரை அல்லது ஸ்டில்ட் இணைக்கப்பட்ட சூரிய சக்தி அல்லது பிற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சார்ந்த மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கலாம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின் நிலையத்தை விவசாயிகள் தங்கள் சொந்த நிலத்தில் நேரடியாகவோ அல்லது விவசாய குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள், ஊராட்சிகள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், தண்ணீர் பயன்படுத்துவோர் சங்கங்கள் ஆகியவற்றுடன் இணைந்து கூட்டாகவோ அல்லது மேம்பாட்டாளர் மூலமாகவோ நிறுவ முடியும். இந்த மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை மின்சார விநியோக நிறுவனங்கள் முன்பே நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தில் வாங்குகின்றன. விவசாயிகள் தங்கள் நிலத்தை குத்தகைக்கு விட்டால் அவர்களும் குத்தகை வாடகைக்கு தகுதியுடையவர்கள். மின்சார பகிர்மான நிறுவனங்களின் செயல்திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகை கொள்முதல் செய்த ஒரு யூனிட்டுக்கு 40 பைசா அல்லது நிறுவப்பட்ட தெருவில் 1 MW 6.6 லட்சம் ரூபாய் வரை. இதில் எது குறைவோ அந்த தொகை வணிக ரீதியிலான செயல்பாடு தேதியிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தனித்து இயங்கும் சூரிய ஒளி விவசாய பம்பு செட்டுகளை பாசனத்திற்காக நிறுவலாம். தனித்து நிற்கும் சூரிய சக்தி விவசாய பம்பிற்கு 30% நிதியுதவி மத்திய அரசாங்கம் வழங்குகிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக 7.5 HP வரை திறன் கொண்ட தனித்த சூரிய சக்தி விவசாய பம்புகளையும் 7.5 HP வரை திறன் கொண்ட கிரிட் இணைக்கப்பட்ட விவசாய பம்புகளின் சூரிய சக்தி ஆகியவற்றை நிறுவ முடியும். 500 KW முதல் 2 MW வரையிலான சூரிய சக்தி அல்லது பிற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சார்ந்த மின் உற்பத்தி நிலையங்களை முக்கியமாக தரிசு அல்லது பயிரிட முடியாத விவசாய நிலங்களில் நிறுவலாம். விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக சூரிய சக்தியை மின் நிலையங்கள் பிளவுபட்ட முறையில், அதாவது சூரிய சக்தி பேனல்களை நிறுவுவதற்கான உயர்த்தப்பட்ட அமைப்பு நிறுவப்பட்டு பேனல் வரிசைகளுக்கு இடையில் போதுமான இடைவெளி இருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் விவசாய நிலங்களும் அனுமதிக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் வாயிலாக, அதாவது தனிப்பட்ட விவசாயிகள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், பஞ்சாயத்துகள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள், நீர் பயனர் சங்கங்கள் திட்டம் நிறுவப்பட்ட நிலம் அருகில் உள்ள துணை மின் நிலையத்தில் 5 KM இருக்க வேண்டும். உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் உள்ளூர் மின்சாரம் விநியோகம் நிறுவனங்களால் வாங்கப்படும். விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்கள் தற்போதைய டீசல் மூலம் இயங்கும் விவசாய பம்புகளை 7.5 HP வரை திறன் கொண்ட தனித்த சூரிய சக்தி பம்புகளுடன் மாற்றலாம். 7.5 HP அதிகமான திறன் கொண்ட பம்புகள் அனுமதிக்கப்படலாம். இருப்பினும் வடகிழக்கு மாநிலங்கள், மலைப்பகுதி மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் தீவு யூனியன் பிரதேசங்கள் தவிர அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் தலா 30% மானியம் வழங்கப்படும். மீதமுள்ள 40% விவசாயிகளுக்கு சூரிய சக்தி பம்பு நிறுவுவதற்கு முதலீடு செய்யப்பட வேண்டும். மேலும் இந்த திட்டம் பற்றிய தகவல்களை https://mnre.gov.in/solar/schemes வலைதள முகவரி மீண்டும் https://mnre.gov.in/solar/schemes வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். அல்லது 1800-180-333 தொலைபேசி எண் மீண்டும் 1800-180-333 கட்டணமில்லா எண்ணில் அழைக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

அகப்பட்ட துளியே மலையாகும், அடைப்பட்ட விதையே மரமாகும், உழப்பட்ட நிலமே பயிராகும், உடைப்பட்ட மனமே திடமாகும். ஸோ எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற பாசிட்டிவ் நோட்டோட இன்னைக்கு ஷோவை ஆரம்பிக்கலாங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு பல உறவுகள் இருப்பாங்க. தாய், தந்தை, உடன் பிறந்தோர், மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, நண்பர்கள் அப்படின்னு பலர். சில உறவுகள் நம்ம வாழ்க்கையில தனி இடத்தை பிடிச்சிருக்கும். ஒரு குழந்தைய கண்ணுங்கருத்துமா வளர்க்கறது என்னமோ பெற்றோர் தான், ஆனா அந்த குழந்தையோட குழந்தை பருவத்தையே ரசிக்க வைக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கண்டிப்பா தாத்தா பாட்டியா தான் இருப்பாங்க. நீங்க யோசித்து பாருங்க, நம்ம அப்பா அம்மாட்ட ஒரு விஷயத்துக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்க, ஆனா தாத்தா பாட்டிக்கிட்ட போய் நின்று அவங்க என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல குழந்தை ஆசைப்படுது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு நம்மளுக்காக கொடுப்பாங்க. பாருங்க சார், அந்த ஆதரவுலாம் இருக்கு அப்பப்பா. பாட்டி சமைக்கிற அந்த சாப்பாட்டுக்கு தனி ருசி, தாத்தா சொல்ற அந்த கதைகளுக்கு தனி சுவை, அவங்க மடியில உட்கார்ந்துருக்கிற அந்த உணர்வுக்கு எந்த வயசானாலும் ஈடு இணையாகாதுங்க. இன்றைக்கு வேணா வாழ்க்கை முறை மாறி இருக்கலாம், குடும்பங்கள் வெவ்வேறு ஊர்களில் இருக்கலாம், தாத்தா பாட்டியை தினமும் பார்க்க முடியாத சூழல்ல கூட இருக்கலாம், ஆனா நம்ம குழந்தை பருவத்தை அழகாக்கி அந்த அன்பை மட்டும் நம்மளால மறக்கவே முடியாது, அப்படிதானே? இதுதாங்க நீ நம்ம பேச போறோம். உங்க தாத்தா பாட்டியிடம் நீங்கள் பெற்ற அன்பும் அனுபவங்களும் உங்கள் குழந்தை பருவத்தை எப்படி அழகாக்கியது அப்படின்றதா சிநேகிதிகள் நிகழ்ச்சியில் எங்க நினைஞ்சு பகிர்ந்துக்க போறீங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38, மற்றொரு எண் 295-2-0-55-4. நம்பர் சொல்றது மட்டும் இல்ல, இதையும் சேர்த்து சொல்றதா என் கடமை. அதாவது ஒரு நேயர் ஒரு நாளைக்கு ஒரு ஷோல மட்டும் தான் கால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அன்பு வேண்டுகோள் வச்சிருந்தோம், அதை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புறேன். ஏன் தாத்தா பாட்டியை பத்தி சிநேகிதிகள் மட்டும்தான் பேசணுமா, ஏன் நாங்களாம் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்கிற ஆண் தோழர்களுக்கும், இன்னைக்கு ஏற்கனவே நான் பேசிட்டேன்பா அப்படின்னு ஃபீல் பண்ற சிநேகிதிகளும் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம சென்னை எஃப்எம் 101.4 முகநூல் பக்கத்துல இந்த க்வெஸ்சன் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்க அனுபவங்களை நீங்க வந்து முகநூல் பக்கம் வழியாகவும் கமெண்ட்ஸ் மூலமா எனக்கு தெரியப்படுத்தலாம், அதை கண்டிப்பா நான் சொல்ல பேசுவேன். வேல் திரைப்படத்தில் இருந்து யுவன் சங்கர் ராஜா, நாமுத்துக்குமார் காம்போல, ராகுல் நம்பியார் மற்றும் வடிவேல் அவங்களோட வாய்ஸ்ல ஒரு பாடல் வர இருக்கு.

0: அடை காக்கிற கோழியை போலவே இந்த கூட்டை காப்பது யாருங்க, அழகான அம்மனை போலவே எங்க அப்பத்தாவை பாருங்க அப்படின்னு நாமத்துக்குமார் சூப்பரா எழுதிருப்பாரு அந்த பாட்டுல. இவனும் சூப்பரா கம்போஸ் பண்ணிருப்பாரு. அப்படி ஒரு அருமையான பாடல் தான் கேட்டு வந்தீங்க. உங்க தாத்தா பாட்டியிடம் நீங்கள் பெற்ற அன்பும் அனுபவங்களும் உங்கள் குழந்தை பருவத்தை எப்படி அழகாக்கியது அப்படின்றதா ஸ்நேகிதிகள்ட்ட கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 2986003 அல்லது மற்றொரு எண் 2952055554. அதாவது இந்த தாத்தா பாட்டி அப்படின்ற டாபிக் பேசினாலே என்ன நம்ம நினைவுக்கு வரும் அப்படின்னா, இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் வந்து கோடை விடுமுறை அப்படின்னாலே வந்து ஏதாவது சுற்றுலாவுக்கு போகணும், ஏதாவது இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பழைய தலைமுறை அதாவது நம்ம மாதிரி ஜென்ரேஷனுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பல கதைகளை நம்ம ஸ்நேகிதிகள் வச்சிருப்பாங்க அப்படின்னு இருக்க நிகழ்ச்சியின் முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அனுபவங்களும்
0: நீங்க பகிர்ந்துக்கலாம் நிகழ்ச்சியில. உங்க வாழ்க்கை எப்படி அழகாக்கியது?
1: அது எங்க பாட்டி ரொம்ப இதா இருப்பாங்க, என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுப்பாங்க. அப்ப எல்லாம் வந்து இந்த பிரெட் எல்லாம் கிராமப்புறம், நாங்க நான் குழந்தை சின்ன பிள்ளை இருக்கும்போது வளர்ந்த இடம், அதனால இந்த பிரெட் எல்லாம் நாங்க பார்த்ததே கிடையாது. இந்த ரவுண்டா ஒரு பன் இருக்கு பாருங்க, அதுதான் இருக்கும். அது வந்து எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, அதான் பன்னு வேணும்னா அவங்க கிட்ட போய் இதே மாதிரி சொன்னோம்னா உடனே பண்ணு வாங்கி கொடுத்துருவாங்க. அது மாதிரி எது ஒண்ணுனாலும் சாப்பிடுற பொருள், அந்த காலத்துல முதல் நாள் நைட்டு செய்யறது வந்து அப்படியே மூடி வச்சிருப்பாங்க. இந்த ஒரு உரப்பட அந்த பட்டாளத்து பண்டங்கள் வந்து இந்த பால் கொழுக்கட்டை வெண்ணெய் புட்டுன்னெல்லாம் அந்த வெள்ளம் போட்டெல்லாம் செய்வாங்க.
0: ஆனா அப்பா அம்மா சொல்லிருப்பாங்களே நம்ம குழந்தைக்கு அதெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க, ஆனால் தாத்தா பாட்டி வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, அப்படியே கொடுப்பாங்க
1: நம்மளுக்காக. அது வந்து இந்த அடுப்புல செய்யறத அப்படியே அந்த இடமா, அது வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் இப்ப கிடையாது இல்ல, அதை மூடி வச்சிருப்பாங்க, காத்தால எழுப்புவாங்க. எழுந்துருங்க சீக்கிரம் எழுந்துருங்க, எங்க அம்மா திட்டுவாங்க, அதுங்களை ஏன் இப்படி படுத்துற அப்படின்னுட்டு போட்டு பல்லு வளைக்கிட்டு வந்து பல்லு வளைக்கிட்டு வாங்கப்ப, ஏன்னா அந்த பொருள் வீணா போயிடும், காத்தால சாப்பிடணும்
0: அப்படின்றதுக்காக
1: அப்படிங்கிறதுக்கு தட்டுல வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா மாங்காய் சீசன்ல பெரிய பெரிய பாத்திரத்துல வெள்ளம் போட்டு அந்த மாங்காய் பச்சடி செஞ்சு கிண்ணத்துல வச்சு சாப்பிடுவாங்க.
0: அதாவது நீங்க பேசும்போது தெரியுது உங்களுக்கே வயசாயிருக்கும் அப்படின்றது, ஆனாலும் உங்க தாத்தா பாட்டியோட அனுபவங்களை நீங்க பகிரும் போது ரொம்ப அழகா பகிர்ந்தீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

வெல்கம் பேக் நேர்களே. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 12:26 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ், இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க தாத்தா பாட்டியிடம் நீங்கள் பெற்ற அன்பும் அனுபவங்களும் உங்கள் குழந்தை பருவத்தை எப்படி அழகாக்கியது அப்படின்றத நம்ம ஸ்நேகிதிகள்கிட்ட கேட்டிருந்தேன்.

சரி அது இருக்கட்டும், என்னப்பா திடீர்னு பாட்டி தாத்தா மேல பாசமா அப்படின்ற தலைப்பு எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட் கரோ. ஆக்சுவலாக ரொம்ப ரேண்டமாக அந்த டாபிக் எடுத்துகிட்டு வரல. எதுக்காக இந்த டாபிக் குறிப்பாக குறிப்பாக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த செப்டம்பர் 13 கிராண்ட் பேரண்ட்ஸ் டேவாக கொண்டாடப்பட்டிருக்கு. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, யூஎஸில் அதாவது லேபர் டேக்கு வர மொதல் சண்டேவை எப்பயுமே கிராண்ட் பேரண்ட்ஸ் டேவாக கொண்டாடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து ஓகே கிராண்ட் பேரண்ட்ஸ் டேவாக வேறு இருக்குது செப்டம்பர் 13. ஸோ ஓகே, 3 நாள் கழிச்சு பேசினா என்ன, நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் பற்றி எப்போனாலும் பேசினால. ஸோ அவங்க நினைவை, அவங்க அன்பை நினைவு கூறுற விதமாக தான் இந்த டே வந்து அனுசரிக்கப்பட்டு வருது. ஸோ அதே தான் நம்ம எஃப்எம் ரெண்டு நேயர்களுக்காகவும் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸை பற்றி பேசலாம்னு சொல்லி அந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்தேன்.

0: நீங்க யோசித்து பாருங்க, உண்மையிலே இந்த தாத்தா பாட்டி பத்தி நினைக்க அந்த ஒரு நாள் மட்டும் போதும், அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் டே அப்படின்ற அந்த ஒரு நாள் மட்டும் தேவையில்லை. ஆனாலுமே வந்து ஓகே, எனக்காவது ஒரு டே வந்து ஸ்பெஷலா ஒதுக்கி பண்ணுவோம், ஹாப்பி பர்த்டே எந்த அளவுக்கு ஸ்பெஷல், அதே மாதிரி ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் டே அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே அவங்க நினைவாளிகளை நம்ம நினைவு கூறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அப்படி நான் சொல்லிட்டு இருக்க வேலையில ஒரு ஸ்நேகிதி நம்ம நிகழ்ச்சி நினைச்சிருக்காங்க, யார் பாத்துலாம் பாருங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேம், யார் எங்க இருந்து பேசுறா?
1: பல்லங்குழி
0: வருது. தாத்தா பாட்டி பத்தி சொன்னாங்க, அதுவே ஒரு அழகான நினைவு இல்லையா நீங்க பண்ண அந்த குடும்பத்தின மாதிரி. ஓகே ஓகே, ரொம்ப சிறப்பா பதிவு பண்ணீங்க, நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

0: எஸ் நிகழ்ச்சியில் முன்னாடி வாராயோ தோழி அப்படின்னு ஜீன்ஸ் படத்துல இருந்து சோனு நிகம் ஹரிணி அவங்களோட குரலை ஏ ரஹ்மான் மியூசிக்ல ஒரு பாடல் கேட்டு வந்தோம். ஏன்னா ரெண்டு பாட்டு பாட்டிக்கே டெடிகேட் பண்ணிட்டு தாத்தாஸ்ல வந்து பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நான் தாத்தாஸ்காகவும் அடுத்து பாடல் எடுத்துட்டு வச்சிருக்கேன். அது மாதிரி நேரு ஒருத்தர் நினைச்சிருக்காங்க யார் பாத்துலாம் பாருங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறா? நலமா இருக்கீங்களா மேம்? நலமா இருக்கமா. சொல்லுங்க உங்க அனுபவங்களை.
1: நினைவுகள் அவங்க அந்த நகை தொழில் பண்றவங்க, அதனால அவங்களுக்குமே ஒரு தனி மதிப்பு இருந்துச்சு. எங்க தாத்தா, அவங்க அப்பா பெற்ற தாத்தாவுக்கு, அவரு வந்து ரொம்ப ஒரு தர்மவான். எங்க தாத்தா
0: முத்து பட ரஜினி மாதிரி.
1: ஆமா, சாயங்காலம் ஆனா அப்படி அந்த சின்ன தாழ்வாரமா இருக்கிற வீடுகளுக்கு பூரா அந்த பக்கம் போவாராம். அப்படி நடந்து போகும்போது யாரு வீட்டுல புகையாம இருக்கோ மேல அவங்க வீட்டுக்குள்ள புகுந்துருவாராம். புகுந்து, ஏன் இன்னைக்கு சமைக்கல, ஏமா காசு கொடுக்கலையா உங்க வீட்டுக்காரரு அப்படின்னு, இல்ல கொடுக்கலையா வேலைக்கு போகல இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, கையில டக்குன்னு ஒரு 2 ரூபாய் தூக்கி கொடுப்பாராம். எனக்குன்னு செலவுக்கு வச்சுக்கிடுவாராம், சட்டப்பையில
0: வச்சுக்கிட்டு
1: தான் போவாராம். அந்த மாதிரி ஒரு பெரிய தர்மவான். அந்த குடும்பத்துல நாங்க வந்ததுக்காக நான் பெருமைப்பட்டுக்கிறேன்.
0: அவரோட இருந்த நினைவுகள் உங்களுக்கு யாவா இருக்கு? உங்க தாத்தா பாட்டியோட க்ளோஸா இருந்த நினைவுகள்?
1: நான் 5 வயசுல அவர்
0: இறந்துட்டாரு.
1: எங்க அப்பதா கூட இருந்தேன்.
0: அப்பதா கூட. ஓகே. அவங்க எதுவும் சமைத்த சாப்பாடு எதுவும் நினைவுல இருக்கு? ஆஹா, சூப்பரா எனக்கு கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் நினைவுகள் இருக்கு?
1: ஆமா, எங்க அப்பா பாவக்காய் மசாலா பண்ணுவாங்க, ரொம்ப அருமையா இருக்கும். கொள்ளையில பக்கம் பூச்சி காத்து கிடக்கும் பாவக்காய்.

0: அந்த பாவக்காய பறிச்சு அப்படியே கொஞ்சம் மசாலை மட்டும் தடவுவாங்க, இது நூண்டு எண்ணெய் ஊத்துவாங்க, ரொம்ப எண்ணெய் எல்லாம் இருக்காது, அப்படியே உள்ள போட்டு அப்படியே வதக்குவாங்க பாருங்க, அப்படியே மீன் கறி எல்லாம்
1: வாங்கிரும்,
0: அப்படி ஒரு மசாலா பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப அவங்களும் நல்ல தர்ம சிந்தனை உள்ளவங்க, யாரையுமே குறை சொல்ல மாட்டாங்க அப்பா, அத நாங்க கத்துக்கிட்டோம் எங்க அப்பா தாத்தா.
1: உண்மையிலேயுமா, அதாவது அந்த தலைமை அந்த அவங்க அந்த தாத்தா பாட்டிய வந்து பரம்பரை பரம்பரையா நம்ம கடத்துற நல்ல விஷயங்கள் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இதை தான் நம்மளுக்கு கடத்துறாங்க. சோ அது வந்து நம்ம இப்ப வரைக்கும் நினைச்சு பாக்குறது மூலமா வந்து நம்ம வருங்கால சங்கதியினருக்கு அது கொடுக்கலாம்.
0: ஏப்பா அவங்க இறக்கலை, அவங்க இறந்துட்டாலும் அவங்களோட நினைவுகளும் அவங்களோட வார்த்தைகளும் இறக்கலைலப்பா. எங்க அம்மாயும் எங்க அம்மா பெத்த அம்மாயும் என்ன அடிக்கடி அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, யாரு பேசுறதும் எடுத்துக்கிற கூடாது நம்ம, அது என்ன காச்சா தொங்க போகுது நம்ம உடம்புல, அதனால நம்ம யாரு பேசினாலும் சத்த பண்ணாம நம்ம கடமை என்னவோ நம்ம வேலை என்னவோ அதை பாத்துக்கிட்டே இருந்தோம்னா கடவுள் நம்மகிட்ட
2: வாழ்ந்தது ஒரு கிராமம், நாங்க இந்த ஊருக்கு வந்த உடனே எங்க அம்மாட்ட அப்படி கட்டி பிடிச்சு எங்க அம்மாவை நல்லபடியா அவங்க வந்து வாழ்த்தி வரவேற்பாங்க, அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு.
1: அதாவது ஏதாவது விடுமுறைக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி,
2: ஆமா விடுமுறை போனாலும் எங்க அம்மா எங்க அம்மா வந்து அதே மாதிரி நாங்க வீட்டுக்கு வரும்போது எங்க அம்மா போயிட்டு வரேன்னு சொல்ல எங்க அப்பா எங்க எனக்கு இன்னும் அந்த ஞாபகம் வந்து வரும், அதாவது ஸ்ரீதேவி தனமா சிறப்பா போயிட்டு வா அப்படின்னு அந்த வார்த்தை வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் என் பிள்ளைகளுக்கு நான் அதுதான் சொல்லுவேன், எனக்கும் அப்படிதான் அந்த யாரும் எது சொன்னாலும் சிறப்பா நல்ல மாதிரி இருங்க, அந்த வார்த்தை வந்து எனக்கு அது மறக்கவே முடியாது.
1: அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கத்து கொடுத்துருப்பாங்க உண்மையிலேயே.
2: எனக்கு அது சின்ன முதல்ல சின்ன பிள்ளைல அதோட மீனிங் அது அர்த்தம் எனக்கு தெரியாது. தேவித்தனமா சிறப்பா போயிட்டுவாமா அப்படின்னு வாழ்த்தி எங்க அம்மா வந்து உன்னை வழி அனுப்புவாங்க, அது அதுக்கு அதோட அர்த்தம்
1: பாட்டியம்மாத்தான் ஓகேம்மா, ரொம்ப அழகா பதிவு பண்ணீங்க, நன்றி
2: நன்றி
1: நன்றி. ஏஸ், இந்த மாதிரி தாங்க பேசிட்டு இருக்கோம். உங்கள் தாத்தா பாட்டியிடம் நீங்கள் பெற்ற அன்பும் அனுபவங்களும் உங்கள் குழந்தை பருவத்தை எப்படி அழகாக்கியது அப்படின்னு தான் நம்ம சிநேகிதிகள்கிட்ட கேட்டிருந்தேன். சூப்பரா பதில் சொல்லிட்டு வராங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டிருந்தலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாட்டிகளுக்காக நான் ரெண்டு சாங் டெடிகேட் பண்ணிட்டேன், அடுத்து தாத்தாவுக்காக. தாத்தாவுக்கு தமிழ் சினிமாலே பாட்டு கம்மியாக தான் இருக்கு, அப்படி ஒரு அழகான பாடலை அடுத்து எடுத்துட்டு வந்திருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பாண்டி திரைப்படத்திலிருந்து, அதாவது ஒரு தாத்தா வந்து அவருக்கான வாழ்க்கையை வாழ்றதுக்காக அந்த படத்தை வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ரொம்பவே அழகான படமும் கூட. ஸோ அந்த படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடு தான் வர இருக்கு. கேட்டு நிந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுளு.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வெல்கம் பேக் நேர்களை. நேரம் 12:40 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதிய வித் ஆர் ஜே அர்ஜுன். எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் கிராண்ட் பேரண்ட்ஸ் பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் நான் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறேன், சாரி கொஸ்டின் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் கமெண்ட் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டு மூணு ஸ்நேகிதர்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன பதில்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பொன்னேரி செகண்டிலேருந்து கலில் அகமத் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, என்னன்னா, என் தாத்தா பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு நேர்மையை கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளை எடுக்கும்போது இன்னொருத்தவங்கள்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் வந்து மூத்த பேரன் அப்படின்ற ஒரே காரணத்தினால என் மேலே பாசம் அதிகம் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ எவ்வளோ ஆத்மார்த்தமாக சொல்லியிருக்காரு பாருங்க. வந்து அதாவது எனக்கு வாழ்க்கையோட அந்த நெறிமுறைகளை கற்று தந்ததே என்னோட தாத்தா பாட்டி தான். ஸோ வந்து அது ரொம்ப எனக்கு நினைவேளைகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.

அடுத்து சிவன் அருண் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்னைக்கு 10 வயதில் வந்தேன். எங்கள் தாத்தா பாட்டி கடைக்கு கூட்டிகிட்டு போவாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க. சென்னைக்கு வந்த புதுசில் எனக்கு அடிக்கடி சாப்பாடு ஒத்துக்காது, உடம்பு சரியில்லாமல் போகும். ஆனால் எங்கள் தாத்தா வந்து கை வைத்தியம் சேர்ந்து என்னை நல்லா பார்த்துக்குவாங்க. எங்கே கூட்டிகிட்டு போவாங்க, சினிமா கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எங்கள் தாத்தா பாட்டி ஃபோட்டோவை வைத்து காலை எழுந்தவுடன் வணங்குகிறேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க, நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம பல வீடுகளில் வந்து அந்த தாத்தா பாட்டியோட வந்து நினைவு ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை சில பேர் வணங்குவாங்க, அதாவது நினைவு தினம் கொண்டாடுறப்போ அவங்களை கண்டிப்பாக வணங்குறது உண்டு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபோட்டோவில் பார்க்குறப்போ வந்து நம்ம குழந்தை பருவத்தில் அவங்க நம்மளுக்கு செய்த விஷயங்கள் ஆகட்டும், அந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம மனசில் வந்து வந்து போகும் இல்லையா? ஸோ எஸ், பல இடங்களில் வந்து அந்த முன்னோர்களாக மாதிரி நமக்கு வாழும் தெய்வங்களாக வந்து அந்த தாத்தா பாட்டியும் நம்மளை வழிநடத்துவாங்க அப்படின்னு பல பேரோட நம்பிக்கையாக இருக்குது.

இந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரி தான் சூப்பராக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்நேகிதிகள் கால் பண்ணலாம், கால் பண்ணி நிகழ்ச்சியில் வந்து உங்கள் அனுபவங்களை பகிரலாம். இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக்லையும் சூப்பராக உங்களோட கமெண்ட்ஸை சொல்லலாம், நான் கண்டிப்பாக நிகழ்ச்சியில் பதிவு பண்ணுறேன். எஸ் அடுத்த நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் வர இருக்குது. என்ன பாட்டு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பாட்டு இல்லாமல் எப்படி வந்து இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் பற்றி சொல்கிறப்ப இருக்க முடியாது. அதாவது நீ டெல்லிக்கே ராஜாவாரு ஆனாலும் வந்து பாட்டி சொல்ல தட்டக்கூடாது அப்படின்னு சொன்ன சூப்பரான ஒரு திரைப்படமும் கூட இந்த பாடல் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். எஸ் பாட்டி சொல்லை தட்டாதே திரைப்படத்தில் இருந்தால் அந்த பாடல் வர இருக்கு. ஸோ ஸ்டேடியூன் மக்களே, ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சம்மதுளு.

எஸ் மனோரமா அவர்களோட வாய்ஸ்ல வைரமுத்து வரிகள்ல சந்திரபோஸ் அவர்களோட இசையில பாடல் கேட்டு வந்த நேரம் 12:48. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே பேசிட்டு இருக்கிறது நான் ஆர்ஜே அர்ஜுன். நிகழ்ச்சியில கிராண்ட் பேரண்ட்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க நமக்கு கொடுத்த அன்பு, கத்து கொடுத்த விஷயங்கள், அதை பத்தி தான் நிகழ்ச்சியில ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருக்கோம். இந்த டாபிக் பத்தி பேசும்போது என் குழந்தை பருவத்துல நான் பெற்ற நினைவுகளையும் அனுபவங்களையும் பகிரணும்னு ஆசைப்படுறேன். என்னோட அப்பா வழி பாட்டி நான் குழந்தையா இருக்கும் போதே தவறிட்டாங்க. அப்பா வழி தாத்தாவை பத்தி சொல்லணும்னா நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க, யோகா செய்வாங்க, என்கிட்ட நிறைய விஷயங்களை பத்தி பேசுவாங்க. அவங்க கிட்ட கேட்ட கதைகளும் கத்துக்கிட்ட விஷயங்களும் என்ன நல்ல விதத்துல பக்குவப்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல உதவிகள் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி எங்க அம்மா வழி தாத்தா அவங்கள பத்தி சொல்லணும்னா ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க. நாங்க சின்ன பசங்களா இருக்கிறப்போ ஜாயின்ட் ஃபேமிலியா தான் இருந்தோம். அப்ப நான், என் கசின்ஸ் எல்லாரும் ஒரே வண்டியில வந்து ஒவ்வொரு வெனஸ்டேவும், அதாவது ஒரு பழக்கம் இருக்கு, ஒவ்வொரு வெனஸ்டேவும் எங்களை ஹோட்டல் கூட்டு போய் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாங்க. இப்ப நினைச்சு பார்த்தாலும் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அடடா சூப்பரா இருந்திருக்கே அப்படின்ன மாதிரி தோணுது. அதே மாதிரி எங்க அம்மா வழி பாட்டியை பத்தி சொல்லணும்னா இந்த நாள் வரைக்கும், இது நாள் வரைக்கும் வீட்டுல ஏதாவது விசேஷம் அப்படின்னு வந்துட்டா அவங்க தாங்க ஹீரோ. அவங்க சமையல் ஆரம்பிச்சு அழகான கோலம் போடுற வரைக்கும் வீட்டை சுத்தி எல்லாரையும் கவனிச்சுக்கிறதுல இருந்து அன்பா பேசுறதா அப்படின்னு வீடே அவங்கள சுத்தி இயங்குற மாதிரி தான் இருக்கும். சோ இப்படி ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்கும் ஒரு தனி குணம் இருக்கு இல்லையா? நீங்க யோசித்து பாருங்க, ஒருத்தர் நமக்கு செல்லம் கொடுத்துருப்பாங்க, ஒருத்தர் நமக்கு கதைகள் சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் நமக்கு வாழ்க்கையை கத்து கொடுத்துருப்பாங்க, இன்னொருத்தர் நம்ம வயிற்றை நிரப்பியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சமையல் ஆரம்பிச்சு வாழ்க்கையின் அனுபவங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கறது யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஸோ அப்படிதான் நம்ம சிநேகிதிகள்கிட்ட கேட்டிருந்தோம், உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கு, அவங்க தாத்தா பாட்டியை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முகநூல் பக்கத்தில் பிரமிளா தமிழ்ச்செல்வன், பிரமிளா தமிழ்ச்செல்வன் அப்படின்றவங்க ரொம்பவே சூப்பராக உருக்கமாக வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் தாத்தாவோட ஊர் வந்து பரமக்குடி. பள்ளி விடுமுறை முடிந்த உடனே பரமக்குடிக்கு குழந்தைகளை அழைத்து வருமாறு அம்மாவுக்கு கடிதம் எழுதுவாங்க. அதில் குறிப்பாக என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் அருமை பேத்தியே கண்டிப்பாக அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடிதத்தை நான் பலமுறை படித்து பெருமை கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்காங்க. சோ எஸ், அப்புறம் பரமக்குடிக்கு சென்று பனைக்கிழங்கு, நுங்கு, கேழ்வரகு கூழ், கம்மஞ்சோறு, ஐயோ எனக்கு கேட்குறப்பே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி விதவிதமான இயற்கை உணவுகளை செய்து கொடுப்பார்கள். அந்த ஊர் கம்மாயில் ஐரமீன் பிடித்து விளையாடுவோம் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க. எஸ், பள்ளி திறப்பதற்கு ஒரு நாள் இருக்கும்போது நான் எங்கள் ஊருக்கு செல்வோம், மறக்க முடியாத நாட்கள் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாத்தா பாட்டியிடம் நான் பார்த்த அனுபவம் என்னவென்றால் பாட்டி தாத்தாவை அத்தான் என்று தான் அழைப்பாங்க, தாத்தாவிடம் பாட்டியிடம் அன்பாக இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒற்றுமையும் கண்டு நான் ரசிச்சிருக்கேன் அப்படின்னு சூப்பரா சொல்லியிருக்காங்க. அதோட சூப்பராகவே அந்த பதிவு போட்டிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து புவனகிரி சுமதி பாபு அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா பாட்டியிடம் வாங்கி தெரியானலாம் கேட்க மாட்டேன், வாங்கித்தா என்று சொல்லுவேன், அவர்களிடம் என் முதல் அதிகாரம் கொடி கட்டி பறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து வேண்டுகோள்லாம் கிடையாது, நீங்க எனக்கு வாங்கி தரணும், என் தாத்தா பாட்டி எனக்கு அவ்வளோ செல்லும் அப்படின்ற மாதிரி புவனகிரி சுமதி பாபு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், நிகழ்ச்சியை நீங்களும் இணைஞ்சு உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். இந்த மாதிரி அழகான நினைவலைகளை வந்து நீங்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். ஏன்னா நீங்கள் யோசித்து பாருங்க, அதாவது இந்த தாத்தா பாட்டியை பற்றி பேசுகிறப்ப தான் வந்து நம்மளுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்க

காலகட்டத்தில் வந்து சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. ஒரு வேலை நிமித்தம் காரணமாக, பல்வேறு விஷயங்கள் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து வேற வேற ஊருக்கு வந்து இடம்பெயர்றாங்க. ஸோ எல்லாருமே அந்த ஜாயின்ட் ஃபேமிலி கல்ச்சரில் இருக்க முடியல. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி கல்ச்சர் அப்படின்னு தான் அதிகமாக இருக்குது. அதாவது வேலைக்கு போகிற ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு அந்த தாத்தா பாட்டி அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்கான இது வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து சில சூழ்நிலைகளில் அவங்க கூட கூட்டு போக முடியல. இப்போ வெளிநாடுகளுக்கு செல்ற பெற்றோர்கள் ஆகட்டும், அந்த மாதிரி நேரங்களில் வந்து தங்களோட அப்பா அம்மாவை வந்து தன் சொந்த ஊரிலேயே விட்டுட்டு வெளியே வேலைக்கு செல்ற சில்ட்ரன்ஸ் தான் இந்த காலத்தில் அதிகம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த பேர பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தாத்தா பாட்டியை வெறும் வீடியோ காலில் கனெக்ட் பண்ணி எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கறதுலாம் வந்துட்டு, ஓகே இருந்தாலும் வீடியோ காலில் தான் பார்க்குறோமே இருந்தாலும் அந்த நேருக்கு நேராக அவங்களை அரவணைச்சு தன் மடியில் உட்கார வச்சு கதைகள் சொல்லி தூங்க வைக்கிற அந்த சுகம் இருக்கே, அதை வந்து என்ஜாய் பண்ணவங்க தாங்க அதை ஃபீல் பண்ண முடியும். இப்படி பேசிட்டு இருக்க நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது இந்த படமும் இப்படி தான் இருக்கும். அதாவது இந்த படத்தில் வந்து அந்த பாட்டி நதியா அவர்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. எஸ் நீ கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பூவே பூச்சடவா திரைப்படத்தில் வந்து ஒரு அழகான பாடல் வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 89.4 எங்கள் எல்லாமே சமதுளு.

நீதிகள் வந்து சூப்பராகவே முகநூல் பக்கத்து வழியாகவும் கால் வழியாகவும் சூப்பராக பேசியிருந்தீங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக நான் என்ன சொல்லணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவம் திரும்ப வராதுங்க. ஆனால் அந்த குழந்தை பருவத்தில் நமக்கு கிடைத்த சில அன்புகள் மட்டும் வயசாக வயசாக நம்மோடு வந்துகிட்டே இருக்கும் வெறும் நினைவுகளாக. தாத்தா பாட்டி அப்படின்றவங்க நமக்கு கொடுத்தது சொத்தோ பணமோ கிடையாது, வாழ்க்கை முழுவதும் நினைத்து பார்த்து சிரிக்கக்கூடிய அழகான தருணங்களும் அவங்க மொத்த வாழ்க்கையின் அனுபவங்களும். இன்றைய தாத்தா பாட்டியா இருக்கிறவங்க உங்க பேர குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கிற அன்பும் ஒரு நாள் அவங்களுடைய குழந்தை பருவத்தின் அழகான நினைவாக கூட மாறும். அதாவது அன்பு கொடுக்கிற நேரத்தில் வந்து அது சாதாரணமாக தோணும், அதான் நினைவாக மாறும் போது அதுக்கு மதிப்பே கிடையாது. அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தல் அப்படின்னு வள்ளுவர் சிம்மாவை சொல்லியிருக்காரு. எஸ் அப்படின்றத சூப்பராக சொல்லிட்டு நிகழ்ச்சியிலேருந்து இப்போதைக்கு நான் விடைபெறேன். அடுத்து 2 மணிக்கு ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இதமான பாடல்களோடு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவது நான் அர்ஜுன். கேட்டிருந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரம் 1 மணி 1 நிமிஷம் ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போல திரைகானம் தான் கேட்க போறீங்க அடுத்த 1 மணி நேரத்துக்கு. எஸ் யாரோட இந்த குரல் தானே கேக்குறீங்க? நானே தான் உங்க ஆர்ஜி சரஞ்சயராவன் பேசிட்டு இருக்கேன். இந்த 1 மணி நேரம் வந்து 60s 70s அந்த மாதிரி பாடலாம் கேட்கலாம். ஒரு நாஸ்டாலஜியா இருக்கும் இல்லையா? ஒரு மதியான நேரத்துல சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், ஒரு சின்ன ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல இதமான பாடல்கள்லாம் கேட்கும் போது அந்த நாள் இன்னும் கொஞ்சம் ஒரு பூஸ்ட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்து ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து எனக்கு பாடல் வந்துட்டு கேட்க போகிறோம். பி சுஷீலாவோட குரலில் கண்ணதாசனோட வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமூர்த்தி இணைந்து இசையமைத்த இந்த ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்க. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, இந்த பாட்டை கேட்கும்போது வாவ்ல தேவிகாமா இருப்பாங்க அந்த பாட்டில், ரைட்? எஸ், ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த ஃப்ரேம்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், பாடல் வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும், இசை எல்லாமே சேர்ந்து ஒரு கோர்வையாக இருக்கும்போது பாடலை கேட்க வேண்டான்னு மனசு சொல்லுமா என்ன? எஸ், அந்த பாடல் தான் வந்து கேட்க போகிறோம்.

கொதிக்க தெரிந்த நிலவே உனக்கு குளிர தெரியாதா, குளிரும் தென்றல் காற்றே உனக்கு பிரிக்க தெரியாதா, பிரிக்க தெரிந்த இறைவா உனக்கு இணைக்க தெரியாதா, இணைய தெரிந்த தலைவா உனக்கு எண்ணி புரியாதா அப்படின்னு கண்ணதாசனுடைய இந்த வரிகளை கேட்கும்போது வாவுல. பாடல் வந்து லைக் கிட்டத்தட்ட 4 நிமிஷம் 4.5 நிமிஷம் 4.5 நிமிஷமும் நான் அப்படியே என்ன லயிச்சு போய் தான் இருந்தேன். எஸ் இந்த மாதிரி பாடல் கேட்கணும் அப்படின்னா எஃப்எம் ரெயின்போ கேளுங்க. அப்படி ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்தது நேரம் 1:07 ஆயாச்சு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: எஸ்எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டிருக்கீங்க. திரைகானம்ல ரொம்ப அழகான பாடல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட் கொடுத்தவங்களே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி.

ஒரு அழகான ஆரம்ப பாடலை கொடுத்தீங்க. எஸ் அடுத்தடுத்த பாடலும் இப்படிப்பட்ட பாடலாம் வந்துட்டு இருக்கு. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வந்து என்ன பாட்டு, டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலாவோட குரலில், எஸ் எம் சுப்பையா நாயுடு இவர் தான் இந்த பாடலுக்கு வந்து இந்த பாடலை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. என்ன பாட்டுன்னு தானே கேட்குறீங்க, எனது ராஜசபையில் அப்படின்னு ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு. என்ன இந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணியின் கணவன். எஸ் இந்த பேரை கொஞ்சம் படிக்க தான் கொஞ்சம் அப்படியே தடுமாறிட்டேன். எஸ் கல்யாணியின் கணவன் திரைப்படத்திலிருந்து தான் அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நின்றுங்கள் எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுளு.

பேக் டு பேக் வந்து ரெண்டு அழகான சாங் கேட்டிங்க. கேட்டு முடித்த இந்த பாடல் வந்து MS விஸ்வநாதன் மற்றும் ஜானகியோட குரலில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இணைந்து இசையமைச்ச இந்த ஒரு பாடல் மணியோசி திரைப்படத்தில் இருந்த வருஷம் மாசம் அப்படின்னு பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 1:15 ஆயாச்சு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே தூள். ரெயின்போ கேட்கலையா?
1: எஃப்எம் ரெயின்போல திரை கானம் தான் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பா நம்புறேன். எத்தனை புது பாடல் வந்தாலும் அந்த 60s 70s சாங் வந்து கேட்கறதுன்றது ஒரு தனி சுகம் தான் இல்லையா? அதுவும் இந்த ராத்திரி நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அலுப்பாக போயிட்டு அங்கே படுத்துட்டு ஒரு ஃபேன் காற்றுல படுத்துட்டு இல்லைனா வந்து வீட்டு வெளியே மாடி மேலேயே படுத்துட்டு அந்த ரேடியோவை காது ஓரமாக வச்சு கேட்டுட்டு அதை ரசிக்கிறதுன்றது அது ஒரு தனி சுகம். ஆனால் இந்த மதியான நேரத்தில் இந்த மாதிரி பழைய பாடல் கேட்கறது இருக்கு தெரியுமா, அது வந்து ஒரு நாளை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்றத தாண்டி அந்த நாளை கொஞ்சம் அடி மதியானம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கும் ஒரு பூஸ்ட் ஒன்று கொடுக்கணும், ஒரு உந்துதல் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் அருமையான பாடலாம் கேட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஆஸ்வாசமாக இருக்கும். ஒரு மணி நேரம் அந்த மாதிரி பாடலை கேட்டு திரும்பவும் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணால் ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. அந்த எனர்ஜி ஜமுனா ராணி அம்மாவோட குரலில் இருக்கும், கேட்டிருக்கீங்களா? ஏன் நான் அவங்கள பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் அடுத்த பாட்டு அவங்களோட தான். எஸ் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து ஜமுனா ராணி மற்றும் எல்லாரீஸ்வரி இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக பாடினாலே அந்த பாடல் அப்படி இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய இந்த பாடல் வந்து கண்ணதாசன் தான் வந்து வரிகள் எழுதியிருக்காரு. கேவிஎம் மகாதேவன், கேவிஎம் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இசையமைப்பாளர் கேவிஎம் அவர்கள். எந்த படத்துலேருந்துன்னு கேட்குறீங்க? ஆசை இலைகள் அப்படின்ற படத்தில் அந்த மயக்கம் வேண்டும் அப்படின்ற ஒரு பாடல் தான் வந்து வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: ஆசையலைகள் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்தா இந்த நேரம் 1:21 ஆயாச்சு.

நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியல. ஆனால் இந்த பாடலை பாடியவர் டிஎம் சௌந்தரராஜன்ற மட்டும் தெரியுது. இசை வந்து கே வி மகாதேவன். என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்து வைத்தவள் அப்படின்ற திரைப்படத்தில் தான் நான் யார் தெரியுமா அப்படின்ற ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்து இந்த நேரம். 1:25 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. திரைக்கானம் நான் உங்க அர்ஜு சரஞ்சயராமன் கூட பேசிட்டு இருக்கேன். இந்த மதியான நேரத்துல ராமமூர்த்தி விஸ்வநாதன் பாடல் வந்து ஒரு வகையில் அழகா இருக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டா பர்சனல் ஃபேவரட் அப்படின்னா கே வி மகாதேவன். அவருடைய எல்லா ஜான்ரால இருக்க பாடலும் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். கிட்டத்தட்ட 3 பாடல் 4 பாடல் அவரோட பாடலே வரும்போது லைக் வா அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த மதியானம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, பட் எனக்கு செமையா இருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையோட அடுத்த பாடல் வந்து போயிடலாமா? எஸ் என்ன பாடல்னா, மீண்டும் தான் டி எம் சௌந்தரராஜனுடைய குரலில் தான் வந்துட்டு இருக்கு. கண்ணதாசன் இந்த பாடல் எழுதியிருக்காரு. அகெயின் கே வி மகாதேவன் சார் தான் வந்து இசையமைச்சிருக்காரு. என்ன பாடல்னா, தர்மம் தலை காக்கும் திரைப்படத்திலிருந்து தர்மம் தலை காக்கும் அப்படின்ற ஒரு பாடல். இந்த ஒரு பாடலை கேட்டுட்டு வாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே சமதுல.

இந்த பாடல் வந்து பாடலே முழுவதும் தத்துவ பாடல் தான். ஆனால் இதில் ஒரு நாலு வரி ரெண்டு வரி இருக்குது. லைக் வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது நான்கு முறை திருப்பு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. நல்லவர்கள் என்றைக்குமே கெட்டு போகவே மாட்டாங்க அப்படின்றது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். ஸோ நல்ல பழக்கங்கள்லாம் வளர்த்துக்கலாம் அப்படின்றது தான். எஸ், இந்த ஒரு அழகான பாடலை நீங்கள் கேட்டு முடித்த இந்த நேரம் வந்து 1:09 ஆயாச்சு.

எஸ் திரைகானம் தான் கேட்டுட்ருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போவில் அடுத்த ஒரு பாடல் வந்து இதயத்தில் நீ அப்படின்ற ஒரு திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாசுடைய குரலில் வாலி இந்த பாடல் வந்து எழுதியிருக்காரு. விஷ்ணுவர்தன் ராமமூர்த்தி இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க. என்ன பாட்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க? எஸ் கேட்டுட்டு வாங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே செமதுல.

நேரங்களில் நம்மளுக்கு தெரியாமே சில மாற்றங்கள்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் இல்லையா? அப்படி தான், ஒன்றும் கிடையாது. இந்த பாடல் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத நானும் இப்போ தான் பார்த்தேன். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அப்பப்போ சில மாற்றங்கள் நல்லாவே இருக்கும். நல்ல பாடல் இல்லையா? எஸ், இந்த பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 1:39 ஆயாச்சு.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதூள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்

எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. திரைகானம் திரைகானம் கேட்டுட்ருக்க இந்த நேரம் 1:40 ஆயாச்சு. இந்த 1 மணி நேரம் வந்து ரொம்ப அழகான பாடலாம் கேட்டுட்ருக்கோம்ல. எஸ், அப்படிப்பட்ட பாடல் தான் அடுத்த ஒரு பாடலை கொண்டு வந்திருக்கேன். பி சுஷீலா மற்றும் டி எம் சௌந்தரராஜோட குரலை என்ன பாட்டு கண்டுபிடிங்க. எத்தனை 1000 பாட்டு இருக்கு, என்ன பாட்டு கண்டுபிடிங்கிற என்ன சார் விளையாடுறியான்னு கேட்குறீங்களா? ஆமாம், விளையாட்ட விளையாடுனேன். இஸ் ஓகே. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீதாராமன் அவர் தான் வந்து இந்த பாடலுக்கு வந்து வரிகள் எழுதியிருக்காரு. ஆர் சுதர்சனம் அவர் தான் வந்து பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு. என்ன படம்னா, நானும் ஒரு பெண் அப்படின்ற ஒரு படத்திலிருந்து கண்ணுக்குள் சிக்கிக்கொண்ட அப்படின்ற பாடல் தான் கேட்கப்படும். எஸ் தொடர்ந்து கேட்டு இணைந்திரங்கள் எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுவில்.

வந்த டிப்ளமா சமையலுக்கு ஆகுமா? ஏமா பாமா சொல்லம்மா. கண்ணுக்குள் சிக்கி கொண்ட பெண்ணின் பேரை சொல்லவா, ஸ்கூட்டரின் பின்னே வைத்து ஏற்றிக்கொண்டு செல்லவா.

டிஎம் சவுந்தரராஜன் குரல்ல கண்ணதாசனுடைய வரிகளை விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்த இந்த பாடல் இது சத்தியம் அப்படின்ற படத்திலிருந்து தான் பாடல் கேட்டு முடித்த இந்த நேரம் 1:50 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது திரைகானம். திரைகானம்ல ரொம்ப அழகான சாங் கேட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி போன சாங் வந்து லைக் நான் எடுக்கும்போது என்ன பாட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கேட்டதுக்கப்புறம் தான் ஓ இந்த பாட்டா அப்படின்னு தெரிஞ்சது. இந்த மாதிரி பல பாடல்கள் நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருப்போம். ஏன்னா பழைய பாடல்கள் கண்டிப்பாக எல்லாரும் கேட்காமலாம் இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஆனால் இந்த பாட்டு எதுக்கு அப்படி மாற்றிருப்போம். பட் ஒரு கட்டாயத்தில் கேட்டிருப்போம் திரும்ப. அதுக்கப்புறம் இந்த பாட்டுக்கு வந்து நம்ம அப்படியே ஓகேவா இந்த பாட்டு சூப்பராக இருக்கலன்ற மாதிரி அப்படி நான் ஒரு கேட்ட பாடல் தான் இந்த பாடல். அதனால் தவிர்க்க முடியாத காரணத்துக்காக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் எஃப்எம் தான் கேட்கணும். எஸ் எஃப்எம்ல தான் அந்த மாதிரி எனக்கு எஃப்எம்ல ரொம்ப பிடிச்ச விஷயமே தான். நம்மளுக்கு நினச்ச பாட்டு நம்ம கேட்க முடியாது. ஆனால் போடுற பாட்டு அருமையான பாடலாக தான் இருக்கும். பட் எங்கேயும் மிஸ் பண்ணியிருப்போம். அந்த வாய்ப்பை எஃப்எம் தான் கொடுக்குதில்ல. இஸ் நிகழ்ச்சியில் இன்னும் அழகான பாடல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி

0: எல்லாமே தோல்.
1: எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் வந்து அழகான பாடலாம் வந்துட்டு இருக்கு. எஸ் வி பொன்னுசாமி மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி சேர்ந்து பாடிய இந்த பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். காஞ்சி தலைவன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நதன்களை எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல.

எஸ் இன்றைக்கு நிகழ்ச்சியோட இறுதி பகு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சிஸ். இறுதி நான் சொல்லக்கூடாது, நிறைவு தான் சொல்லுவேன், அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால் அது இறுதியாக இருக்கக்கூடாது, நிறைவாக தான் இருக்கணும் இல்லையா. எஸ் இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய பாடல் கேட்டோம், கேம்லாம் விளையாடணும். ரொம்ப நாள் கழிச்சு உங்களுடைய அன்பும் ஆதரவும் அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தீங்க காலில். இப்போ நான் கிளம்பின நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியில் வந்து நிறைவு பாடலாம் வந்து காட்டு ரோஜா அப்படின்ற திரைப்படத்திலிருந்து தான் டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனோட வரிகளில் கே வி மகாதேவனுடைய இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். எஸ் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஆர்ஜி சரண் ஜெயராமன். ஓகே பை பாய், ஸ்டே டியூன். அர்ஜுன் அடுத்து வந்துட்டார், ஸோ அவருக்கு சீட்டை கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ் இந்த ஒரு பாடலோட கிளம்புறேன். இது 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

0: FM Rainbow 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Rainbow Melodies. இதமாய் இசையாய்

மதிய வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நேரம் 2:02 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ், இதமா இசையாய். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் அர்ஜுன். எஸ், ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில நல்ல மெலோடியான சாங்ஸ் தான் கேட்க போறோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் நீங்க கேட்க இருப்ப பாடல் என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், உதயகீதம் திரைப்படத்திற்காக சூப்பரான சாங் தான் வர இருக்கு. எஸ்பிபி மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடியிருக்காங்க. முத்துலிங்கம் வரிகளில் இளையராஜாவோட பியூட்டிஃபுல்லான இசையில பாடல் வர இருக்கு. ஸ்டேடியூன் இது ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே சமதுளு.

நேரம் 2:07. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ் வித் ஆர் ஜே அர்ஜுன். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் அப்படின்ற வரிகள் ஒவ்வொரு தடவையும் கேட்கிறப்போ எஸ்பிபி சார் ஏதோ ஒரு மூலையில கோடான கோடி இசை ரசிகர்கள் நெஞ்சங்களை இருக்காங்க அப்படின்னு தானே பொருள்படுது. எஸ், அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் தான் கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியில் நீங்க அடுத்ததாக கேட்க இருக்கும் பாடல் நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் மற்றும் சுஷிலா அவர்களின் குரலில் வாலி வரிகளில் இளையராஜாவோட பியூட்டிஃபுல்லான மியூசிக்ல ஒரு பாடல் வர இருக்கு. எஸ் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: ஒரு கனவு,
1: ஓர் இலக்கு,
0: ஒரு பயணம்,
1: ஒரு வெற்றி. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த வழியில பயணிக்கணும்,
0: இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறவங்களுக்கு இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பயணம், ஒரு புதிய வழிகாட்டுதல், ஒரு புதிய நம்பிக்கை.
1: ஜெய்கலாம் வாங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு பிரத்யேக வாராந்திர நிகழ்ச்சி.
0: தேர்வுக்கு தேவையான முக்கிய தகவல்கள்,
1: தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள்,
0: அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் ஆலோசனைகள்,
1: பயனுள்ள குறிப்புகள் மற்றும் முக்கிய தகவல்கள்,
0: வெற்றி பெற்றவர்களின் வெற்றி பயணம்,
1: இன்னும் பல ஊக்கமளிக்கும் தகவல்கள் மற்றும் வெற்றி கதைகள்.
0: உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு ஒரு புதிய பாதை,
1: உங்கள் கனவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை.
0: ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை
1: 5:02 ரெயின்போ மேடையில் ஜெய்கலாம் வாங்க.
0: கேளுங்க, கத்துக்கோங்க, தயாராகுங்க.
1: உங்க வெற்றிக்காக பயணிப்போம்.

வெல்கம் பேக் நேர்களே. நேரம் 2:13 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ். இதமா இசையா வித் ஆர் ஜே அர்ஜுன். எஸ், நம்ம நிகழ்ச்சியில் பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரை சில நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல் நிலவு திரைப்படத்திற்காக இளையராஜா மற்றும் ஜானகி அவங்களோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸில், கங்கை அமரனோட லிரிக்ஸில் மற்றும் இளையராஜாவோட கம்போசிஷனில் பாடல் வர இருக்கு. கிடைந்திருங்கள். இது ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: டேய் மச்சான், பட்டத்தை இன்னும் ஹைட்டா ஏத்துறா.
1: அண்ணா.
0: ஆ சொல்லுமா.
1: நீங்க இப்போ பட்டம் விடுறீங்கல்ல, அது எவ்வளவு உயரத்துல பறக்குது?
0: இன்னும் கொஞ்சம் விட்டா மேல பறக்குற ஃப்ளைட்டையே தொட்டுறோம்.
1: ஓ, நீங்க விடுற பட்டம் என்ன கலர்னா?
0: ப்ளூ கலர். ஏன், தூரத்துல பறக்குறதுனால உனக்கு தெரியலையா?
1: பக்கத்துல இருந்தாலும் எனக்கு தெரியாதுண்ணா, ஏன்னா எனக்கு பார்வை இல்லை.
0: ஐயோ சாரி சாரிமா.
1: அட, பரவாயில்லண்ணா. பட் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு பார்வை வரப்போகுதுன்னு அம்மா சொன்னாங்க. ஐ டொனேஷன் பண்ணிருந்த ஒருத்தவங்க மூலமா பின்ன நானும் உங்கள மாதிரி இங்க வந்து பட்ட விட்டு ரசிப்பேனே.
0: சூப்பர்மா.
1: எனக்கு கிடைச்ச மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும். அவங்களும் என் கூட சேர்ந்து பட்டம் விட்டு விளையாடும்.

0: இந்த உலகின் அழகை இன்னும் ரசிக்க முடியாமல் இருக்கும் கண்கள் எத்தனையோ.
1: மண்ணில் வீணாக மக்குவதற்கு கண்கள் ஒன்றும் உரமல்ல. விழியற்றவர்களுக்கு அது ஒரு வரம்.
0: கண்களை தானம் செய்வோம்,
1: மற்றொருவரின் உலகத்தை ஒளிரச் செய்வோம்.
0: என்றும் உங்கள் அக்கறையில்
1: ரெயின்போ FM 101.4.

வெல்கம் பேக் நேர்களின் நேரம் 2:20 ஆயிற்றுக்கு சென்னை எஃப்எம் 91.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ் இத மாய் இசையாய் வித் ஆர் ஜே அர்ஜுன். எஸ் நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான மெலோடி சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் ஜானகி அவங்களோட குரல்ல வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில பாடல் வருது. ஸ்டேடியன் மக்களே, இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுடு.

நேரம் 2:26 ஆயாச்சு. எஸ் நம்ம ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் புது யுகம் திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர் மற்றும் ஷோபா அவர்களின் குரல், கங்கை அமரன் அவர்களோட கம்போசிஷன்ல பாடல் வர இருக்கு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அர்ஜுன். கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் எவ்வித சமரசமும் இன்றி மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷவ் அணை திட்ட ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. இந்திய பொருளாதாரம் நிலையாகவும் உறுதியாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டை சீர் செய்ய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்க வேட்பாளராக போட்டியிடும் திருமதி மரகதம் குமாரவேல் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தாராபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் திருமதி சுகன்யாவும் இன்று மனு தாக்கல் செய்தார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மாநில அளவிலான 52வது ஜூனியர் ஆண்கள் கபடி போட்டி அக்டோபர் 9 தேதி முதல் 11 தேதி வரை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளி அரங்கில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ டாக்டர்,
2: ஹலோ டாக்டர்,
3: நேரம் 3:03.

0: நீட்டிழிவு நோயின் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் நாளமில்லா சுரப்பிகள் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் பரத் அவர்கள். உடன் உரையாடுகிறார் மீனா அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: டாக்டர். இப்ப டயபெட்டிஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப யதார்த்தமா நிறைய இடங்கள்ல வந்து யார கேட்டாலும் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ஆயிட்டே இருக்கு. சோ இந்த நீரிழிவு நோய் அப்படின்னா என்ன, இதோட முக்கியமான அறிகுறிகள் அப்படின்றத என்ன சொல்வீங்க?
1: அது இப்ப நீங்க சொல்ற மாதிரி டயபெட்டிஸ்ங்கிறது வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. எல்லா ஃபேமிலிலையும் கண்டிப்பா ஒருத்தருக்காவது அட்லீஸ்ட் சுகர் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றவங்க ஒவ்வொரு ஃபேமிலியிலயுமே ஒருத்தராவது அட்லீஸ்ட் இருக்காங்க. சில ஃபேமிலியில எல்லாருக்குமே அம்மா அப்பா பசங்க எல்லாருக்குமே சுகர் இருக்கு. சோ இந்த அளவு இந்த சுகர்ங்கிறது வந்து ஏன் இந்த அளவு இருக்கு, அதுக்கு காரணங்கள் நிறைய சொல்லலாம். நம்ம வந்து இப்போ முக்கியமான காரணங்கள் அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான், நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ ஒரு 15-20 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கூட, இப்போ சைக்கிளில் போயிட்டு இருந்ததோ இல்லை வந்து நம்ம ஒர்க்குக்கு நடந்து போயிட்டு இருந்ததோ, அந்த அளவு கூட இப்போ நம்ம

0: கிட்ட கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து எதர் டூ வீலர் யூஸ் பண்றோம், கார் யூஸ் பண்றோம், எங்க போறதுனாலும் நம்ம ஒரு வெஹிக்கிளோட ஹெல்ப் எடுத்துக்கிறோம். ஈவன் முன்னாடிலாம் வந்து லிப்ட் எல்லாம் கிடையாது, ஒரு ரெண்டு மாடி மூணு மாடி நடப்போம். இப்ப எல்லா இடத்துலயும் லிப்ட் இருக்கு. முன்னாடி எல்லா இடத்துலயும் வந்து நம்ம சாப்பிடுறது நம்ம வீட்டு ஃபுட்டு மட்டும் தான் சாப்பிடுவோம், மோஸ்ட்லி எடுத்துட்டு போவோம். இப்ப நிறைய வந்து நம்ம அவுட் சைட் ஃபுட்டு நிறைய ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் சொல்லிட்டே போலாம். முன்னாடி வந்து சாயங்காலம் அஞ்சு மணி ஆனா படிப்போம், இல்ல வந்து விளையாடுவாங்க பசங்க வந்து, அப்புறம் ஒரு அரை மணி நேரம் டிவி பார்ப்போம், அரை மணி நேரம் தான் ப்ரோக்ராமே இருக்கும். இப்ப நம்ம கையிலேயே 24 hours நம்ம வந்து ஸ்கிரீன் யூஸ் பண்றதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. நம்ம உட்கார்ந்த சோஃபா உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாமே ஆர்டர் பண்ணி நம்ம தேவையானது ஒரு ஃபுட்டு கூட நம்ம அந்த சோஃபாவை விட்டு அசைய வேண்டிய சந்தர்ப்பம் கூட நம்ம நிறைய பேருக்கு இல்லை. ஸோ அப்படி நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஈவன் ரெகுலரா பண்ற நம்ம ஆக்டிவிட்டிஸ் கூட நம்ம இப்ப குறைச்சிட்டோம். லேட் நைட் தூங்குறோம், லேட்டா காலையில எந்திரிக்கிறோம், அண்ட் சோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன் த ஒர்க் ஃபேமிலி என்வரான்மெண்ட். ஸோ இப்படி ஒரு ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே சேர்ந்து ஆட் ஆறப்போ அந்த டயபெட்டிஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒருத்தருக்கு உருவாகுது. ஸோ சர்க்கரை நோய்ங்கிறது வந்து டைப் டூ, அதுல ரெண்டு விதமான சர்க்கரை நோய் இருக்கு. ரொம்ப காமனா இருக்கிறது டைப் டூ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அது கொஞ்சம் பெரியவங்களுக்கு வர சர்க்கரை நோய். ஒரு காலத்துல 40 வயசுக்கு அப்புறம் தான் டைப் டூ டயபெட்டிஸ் வரும் அப்படிம்பாங்க, இப்பெல்லாம் 10 வயசுல டைப் டூ டயபெட்டிஸ் பாக்குறோம் நாங்க வந்து குழந்தைங்களுக்கே டைப் டூ டயபெட்டிஸ் வர்றது. இந்த டைப் டூ டயபெட்டிஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா முக்காவாசி லைஃப் ஸ்டைல்னால வர பிரச்சனை, பிளஸ் அம்மா அப்பாவுக்கு சுகர் இருந்தா அது சீக்கிரமே வரதுக்கான வாய்ப்பு. இது ரெண்டு தான் ஒரு முக்கியமான காரணம் டைப் 2 டயபெட்டிஸ்.
1: நீரிழிவு நோய்க்கான பரிசோதனைகள் என்னென்ன முறையிலெல்லாம் செய்யப்படுது டாக்டர்?
0: சோ ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் தான் ஆக்சுவலி. நீரிழிவு நோய்க்கான பரிசோதனைகள் எந்த ஒரு இந்தியால எந்த ஒரு பகுதியிலையும் நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஒரு 8 மணி நேரம் நம்ம எதுவும் சாப்பிடாம இருந்துட்டு 8 மணி நேரம் கழிச்சு போய் ஒரு பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணணும். அது எந்த லேப்லனாலும் பண்ணலாம். அந்த 8 மணி நேரத்துல நம்ம தண்ணி குடிச்சுக்கலாம், காஃபி டீ அந்த மாதிரி எதுவும் குடிச்சிருக்க கூடாது. 8 மணி நேரம் டெஸ்ட், அந்த ஃபாஸ்டிங் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு குளுக்கோஸ் கொடுப்பாங்க, 75 கிராம் குளுக்கோஸ் சொல்லுவோம். அந்த குளுக்கோஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு திரும்ப ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த 2 டெஸ்ட் எடுத்தாலே உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கா இல்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல அதுவும் இல்லையா அப்படிங்கிற இந்த மூணையுமே நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். சோ சிலருக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்லி நார்மலா இருக்கும். இப்ப ஃபாஸ்டிங் சுகர் அப்படின்னு சொன்னா அது 100 கீழே இருக்கும். அதே மாதிரி இந்த குளுக்கோஸ் சாப்பிட்டு எடுக்கிற டெஸ்ட் பாத்தீங்கன்னா 140 இருக்கும். இதுக்குள்ள இருக்குன்னா உங்களுக்கு நீரிழிவு நோய் இல்லை, அது வர்றதுக்கான அந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்லயும் நீங்க இல்ல, கம்ப்ளீட்லி நார்மல்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து சிலருக்கு அந்த 200 மேல, அதாவது குளுக்கோஸ் சாப்பிட்டு 2 hours கழிச்சு பாக்குறது 200 மேல இருக்கும். ஃபாஸ்டிங் சுகர் பாத்தீங்கன்னா 126 மேல இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட லெவல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சுகருக்கு முந்தின ஸ்டேஜ், அதாவது ப்ரீ டயபெட்டிஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ சில இடங்கள்ல வந்து இப்போ சுகர் டெஸ்ட் 3 தடவை 2 தடவை எடுக்கிறது கஷ்டமா இருக்கு, ஏன்னா வந்துட்டு போகணும் பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு டெஸ்ட்டும் இன்னொரு டெஸ்ட்டும் HbA1c ஒரு டெஸ்ட் இருக்கு, அதாவது இந்த 3 மாசம் நம்மளுடைய சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு டெஸ்ட். அந்த 2 டெஸ்டையும் மட்டுமே வச்சு கூட சுகர் இருக்கா, சுகர் வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல இருக்கோமா இல்ல அதுவும் இல்லாம நார்மலா இருக்குமாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம்.

0: இப்போ இந்த குளுக்கோஸ் டெஸ்ட் சொன்னீங்களா டாக்டர், ஸோ அதுக்கு பதில் நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறாங்களே, ஸோ அது எந்த அளவுக்கு,
1: அதாவது நம்மளுடைய சயின்டிஃபிக் பாடிஸ் அதாவது சொசைட்டிஸ் இந்த இன்டர்நேஷனல் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் தான் வந்து டயபிட்டிஸ்க்காக பிரிஸ்கிரைப் பண்ண டெஸ்ட். பட் நீங்க சொல்ற மாதிரி சில சமயம் வந்து அந்த குளுக்கோஸ் எடுக்காம பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் 2 hours கழிச்சு செக் பண்ணா, சப்போஸ் 200 மேல இருந்ததுன்னா நீங்க குளுக்கோஸ் செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ சிலருக்கு வந்து அறிகுறிகள் நிறைய இருக்கும். இப்ப அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து நிறைய பசி இருக்கு முன்னாடியை விட, எனக்கு உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, நான் வந்து நைட்ல 4-5 யூரின் போறதுக்கு எந்திரிக்க வேண்டியதா இருக்கு, அது இந்த மாதிரி சில அறிகுறிகள் சிலருக்கு தெரியும். ஸோ இந்த அறிகுறி இருக்கிறவங்களுக்கு இப்ப சப்போஸ் நீங்க ரேண்டமா போய் ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கோ காலைல சுகர் டெஸ்ட் எடுக்கிறீங்க, அது ஒரு 250 இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஃபாஸ்டிங் சுகர் அந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்ங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு இத்தனை அறிகுறிகள் இருக்கு, உங்களுக்கு சுகரும் 250 இருக்கு அப்படின்னாலே இது டயபெட்டிஸ்க்கான ஒரு இதுன்னு சொல்லுவோம். வேணா இன்னொரு தடவை அதே மாதிரி ஒரு ரேண்டம் டெஸ்ட் பாத்துக்கலாம். சோ நான் சொல்ற அந்த ஸ்கிரீனிங்கிறது அறிகுறி எதுவும் இல்லாதவங்களுக்கு இருக்கான்னு செக் பண்றதுக்கு. அறிகுறி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிங்கிள் டெஸ்ட் 2 பண்ணாலே கூட போதும்.
0: ஓகே, இந்த நீரிழிவு நோய்க்கு என்ன மாதிரியான சிகிச்சைகளும் மருந்துகளும் இருக்கு?
1: நீரிழிவு

0: தொற்று நோயை பற்றி நீங்கள் வந்து நம்ம அவேர்னஸ் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதான் என்னோட என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு சிகிச்சைன்னு நான் சொல்வேன். நம்ம வந்து மருந்துகளோ மாத்திரைகளோ இன்சுலினோ அது வந்து இருக்கு, அது இருக்கு. பட் ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா நமக்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்கா, சுகர் வந்ததுன்னா இந்த சுகருக்கான கரெக்டான புரிதல் மக்கள்கிட்ட இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு புரிதலை கொண்டு போய் சேர்த்தோம்னாலே சுகரை நம்ம பாதிக்கு மேலே நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். நிறைய ப்ராப்ளம்ஸ் எங்கே வருதுன்னா அந்த சரியான புரிதலை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாததுனால வர்ற பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா டயபிட்டிஸுங்கிறது எப்படின்னா அது வந்து ஒரு வாழ்க்கை முறையை சார்ந்த ஒரு நோய். அப்போ மக்களுக்கு அந்த கரெக்டான புரிதல் இருந்தால் வாழ்க்கை முறையை அவங்களாலேயே மாற்றிக்க முடியும். அவங்களுடைய வாழ்க்கை முறையை அவங்களால மாற்றிக்க முடிஞ்சால் டயபிட்டிஸை தானாக அவங்களால கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ஸோ முக்கியமாக நமக்கு பண்ண வேண்டியது என்னென்னா டெஸ்ட்டு கரெக்டான டயத்தில் எடுக்கிறது. ஸோ எந்தெந்த இப்போ யார் யாருக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற சில விதிமுறைகள் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப உடல் எடை அதிகமாக இருக்கிறாரு, இல்லை ஒரு லேடிக்கு வந்து ப்ரெக்னென்சி டயத்தில் வந்து ஏதோ காம்ப்ளிகேஷன் இருந்திருக்கு, இல்லை குழந்தை பிக் பேபியாக பிறந்திருக்கு, 4 கிலோ இருக்கிற வெயிட் இருக்கிற ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த லேடிக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஃபியூச்சரில் ஒரு உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கிறவருக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே சுகர் இருக்குன்னா அவங்களுடைய பசங்களுக்கு சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஹை ரிஸ்க்ல யார் யார் இருக்காங்க அவங்கள நம்ம கரெக்டா ஸ்கிரீன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணோம், அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து என்னன்னா இதுல ப்ராப்ளம் இருக்கு, சுகர் இருக்குன்னு தெரியறவங்களுக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை அவங்க எப்படி மாத்திக்க முடியும். ஏன்னா இது வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், நம்மளுடைய உடற்பயிற்சி, இது ரெண்டை பொறுத்து தான் நம்ம சுகர் கண்ட்ரோலுங்கிறது அமையும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் மருந்து மாத்திரைகள், அதுக்கும் அடுத்த ஸ்டெப்பில் தான் இன்சுலின். ஸோ நம்ம இதை கடந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகாமல் இதுலேயே நிற்கிறோமா, நம்ம வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சியை வச்சே நம்மளால் சுகரை கண்ட்ரோல் கொண்டு வர முடியுமா, அது முடியாதப்ப தான் ரெண்டாவது கட்டத்துக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும், மருந்து மாத்திரைகளோட ஹெல்ப் தேவை இருக்கும். ஸோ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம பேஷண்ட்ஸுக்கு நம்ம கொண்டு வர முடிஞ்சாலே பாதி சுகர் நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம் தான்.
1: நீரிழிவு நோயின் சிகிச்சை முறைகள் குறித்த இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக்.
2: ஒரு கனவு,
3: ஓர் இலக்கு,
2: ஒரு பயணம்,
3: ஒரு வெற்றி. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த வழியில பயணிக்கணும்,
2: இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறவங்களுக்கு இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பயணம், ஒரு புதிய வழிகாட்டுதல், ஒரு புதிய நம்பிக்கை.
3: ஜெய்கலாம் வாங்க, போட்டி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு பிரத்யேக வாராந்திர நிகழ்ச்சி.
2: தேர்வுக்கு தேவையான முக்கிய தகவல்கள்,
3: தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள்,
2: அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் ஆலோசனைகள்,
3: பயனுள்ள குறிப்புகள் மற்றும் முக்கிய தகவல்கள்,
2: வெற்றி பெற்றவர்களின் வெற்றி பயணம்,
3: இன்னும் பல ஊக்கமளிக்கும் தகவல்கள் மற்றும் வெற்றி கதைகள்.
2: உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு ஒரு புதிய பாதை,
3: உங்கள் கனவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை.
2: ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை
3: 5:02 ரெயின்போ மேடையில் ஜெய்கலாம் வாங்க.
2: கேளுங்க, கத்துக்கோங்க, தயாராகுங்க.
3: உங்க வெற்றிக்காக பயணிப்போம்.

0: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறது.
1: இந்த உணவு பழக்கங்களுக்கும் இந்த நீரிழிவு நோய்க்கும் எந்த அளவு சம்பந்தம் இருக்கு டாக்டர்? ஏன்னா நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, சக்கரை நீ அதிகமா சாப்பிடுற, சுகர் சாப்பிடறதுனால சுகர் வந்துருச்சு, நீ ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடுற அதனால சுகர் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. சோ இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு?
2: அதாவது இதுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்ப நம்ம எது வேணாலும் நம்ம சாப்பிடறோம். இப்ப சப்போஸ் நம்ம இட்லி சாப்பிடறோம், தோசை சாப்பிடறோம், காலையில இல்ல பொங்கல் சாப்பிடறோம், ஏதோ ஒண்ணு சாப்பிடறோம் வச்சுக்கோங்க, அது நம்ம கடைசியா நம்ம வயிற்றுக்குள்ள போறப்போ ரெண்டு மூணு விதமா பிரியுது, கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட். இந்த மூணை வச்சுதான் நம்ம வந்து நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். அப்ப ஃபைனலா என்ன மாறுது, இப்ப நீங்க இட்லி சாப்பிட்டாலும் சரி தோசை சாப்பிட்டாலும் எதுவா மாறுது ஃபைனலா அப்படின்னா, அது குளுக்கோஸா தான் உடம்புல உள்ள போகுது. நம்ம செல்ஸுக்குள்ள போறப்ப அது குளுக்கோஸா தான் போகுது. நம்ம பிளட்ல வர்றப்போ நம்மளுடைய உடல் குடல்ல இருந்து பிளட்டுக்கு போறப்ப அது குளுக்கோஸா தான் மாறி போகுது. ஏன்னா நம்ம சாப்பிடற இட்லி அப்படியே நம்ம பிளட்ல இட்லியா போறது கிடையாது. ஒரு ஒரு நம்ம ஃபுட் ஐட்டம்லயுமே ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கு. அதே

0: சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இருக்கு, சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. சில ஃபுட் ஐட்டம்ஸ்ல கம்ப்ளீட்டா ப்ரோட்டீனே இல்லாம கம்ப்ளீட்டா இதுவே இல்லாத அன்ஹெல்தி ஃபுட்ஸ்னு சில ஃபுட்ஸ் இருக்கு. இப்ப வந்து அப்படியே ஒரு இது குடிச்சோம், ஒரு ஹை சுகர் கண்டென்ட் இருக்கிற ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்சோம் அப்படின்னா அந்த ட்ரிங்க்ல வந்து எம்டி கேலரிஸ் சொல்லுவோம், அதுல வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடையாது, எதுவுமே கிடையாது, அது ஜஸ்ட் குளுக்கோஸா தான் மாறும். மற்றபடி எல்லா ஃபுட்டுமே ஃபைனலி குளுக்கோஸா தான் மாறுது. சோ சர்க்கரைய அதிகமா எடுத்துக்கிட்டாதான் சுகர் வரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம டோட்டலா நம்ம கேலரிஸ் எவ்வளவு எடுக்கிறோம் அதுல சுகர் கண்ட், அதாவது இந்த குளுக்கோஸ் அதிகமா இருக்கிற உணவு பொருட்கள் எது எடுக்கிறோம், நம்ம அரிசிலையும் குளுக்கோஸ் இருக்கு, நம்ம மில்லட்ஸ்லயும் குளுக்கோஸ் இருக்கு. நம்ம நிறைய பேர் எங்கிட்ட என்ன கேட்பாங்க, அரிசிக்கு பதிலா நான் திணை வரகு சாமி மில்லட் சாப்பிட்டா என்னுடைய சுகர் கண்ட்ரோல் ஆயிடுமா, என்னுடைய அதெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் அதுல கிடையாது, எல்லாத்துலயுமே கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. 100 கிராம் அரிசி, 100 கிராம் கோதுமை, 100 கிராம் திணை, 100 கிராம் வரகு, 100 கிராம் சாமை, எல்லாத்துலயும் ஒரே அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் தான் இருக்கு. கார்போஹைட்ரேட் அளவு 100 கிராம் எடுத்துட்டு அதுல கார்போஹைட்ரேட் நீங்க மெஷர் பண்ணீங்க, எல்லாத்துலயும் ஒரே அளவு கார்போஹைட்ரேட் தான் இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அதுல புரிஞ்சுக்கணும்னா, அந்த கார்போஹைட்ரேட்ட கூட சேர்ந்து நம்ம நியூட்ரிட்டிவா என்ன எடுத்துக்கிறோம், ஃபைபர் அதுல இருக்கா, மினரல்ஸ் இருக்கா, அதுல மல்டி விட்டமின்ஸ் இருக்கா, அதுல ப்ரோட்டீன் இருக்கா, அது வந்து அந்த கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புல சாப்பிட்டோம்னா அது டக்குன்னு சுகரை இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஸ்லோவா குளுக்கோஸை இன்க்ரீஸ். சோ நல்ல கார்போஹைட்ரேட்டா கெட்ட கார்போஹைட்ரேட்டா அப்படிங்கறத தான் நம்மளால வித்தியாசப்படுத்த முடியுமே தவிர, கார்போஹைட்ரேட்டே இல்லாம நம்மளால
1: வித்தியாசப்படுத்துறது கஷ்டம் தான். ஓகே, இப்ப தைராய்டு பிரச்சனைகள்ல குறித்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து உடல் எடை கூடுறது இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கு. சோ நீரிழிவு நோய்க்கு எப்படி டாக்டர், இந்த உடல் எடை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா?
0: அதாவது நீரிழிவு நோயில எப்படின்னா ரெண்டு விதமான பேஷண்ட்ஸும் நம்ம பாக்கலாம். இப்ப சப்போஸ் வந்து அம்மா அப்பாவுக்கு சுகர் யாருக்காவது இருக்கு அப்படின்னா அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ சுகர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல அவங்களுக்கு உடல் எடை தான் முதல்ல இன்க்ரீஸ் ஆகும். சோ ஒருத்தருக்கு உடல் எடை பருமன் கூடும் போது அவங்களுக்கு அந்த சுகருக்கான ரிஸ்க் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு அப்ப ரத்தத்துல சுகர் அளவு நார்மலா இருக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெயிட் கூடுறது கிராஜுவலா, அப்படி முதல்ல உணவு பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும். நேச்சுரலாவே ஃபுட் அதிகமா எடுத்துக்க ஆரம்பிப்போம், அதிகமா எடுக்க எடுக்க உடல் எடை கூடிக்கிட்டே போகும். சோ இப்ப இந்த உடல் எடை கூடுறப்ப என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல பேங்க்ரியாஸ்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கிற ஒரு ஆர்கன் இருக்கு, அதாவது அதுல ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் தான் அதுவும், அதுல இன்சுலின் ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது, குளுக்கோகான்னு இன்னொரு ஹார்மோன்ஸ் இருக்குது, கணையம்னு சொல்லுவோம். அந்த கணையம் தான் நம்ம உடம்புல சுகரை கண்ட்ரோல் பண்ற கிளாண்ட். சோ இந்த கணையத்திலேருந்து இன்சுலின் சுரந்தாதான் நம்ம உடம்புல சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம். சோ அப்ப ஒருத்தர் வந்து அதிகமா உணவு உட்கொள்றாரு, உடல் எடை இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கணையம் வந்து அதிகமா அது வேலை செய்ய ஆரம்பிக்குது, அது வந்து இன்சுலினை அதிகமா சுரக்க வைக்குது. ஏன்னா அவர் எடுத்துக்கிற ஃபுட்ல இருக்கிற கார்போஹைட்ரேட்டை நியூட்ரலைஸ் பண்ணணும்னா அதிக அளவு இன்சுலின் தேவைப்படும். ஆனா இந்த கணையம் எத்தனை வருஷம் அது அதிகமா சுரக்க வைக்க முடியும், அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. சோ நம்ம வந்து அந்த கணையத்தை அதிகமா வேலை வாங்கிட்டே இருக்கோம், நம்ம உணவை அதிகமா எடுத்து நம்ம உடல் எடையை கூட்டுறது மூலமா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா கணையம் வந்து வேலை செய்யற தன்மையை குறைக்க ஆரம்பிச்சிடும். அதால அதுக்கு மேல கெபாசிட்டிக்கு இன்சுலினை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்ப குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், அந்த சுகர் அப்படியே பிளட்ல மெயின்டைன் ஆகும். இது வரைக்கும் இன்சுலின் அதிகமா சுரக்கிறதுனால சுகர் கம்மியா இருந்தது, இப்ப இன்சுலின் சுரக்கிற தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரப்ப சுகர் அதிகமாயிட்டே போகும். அப்ப அந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா வெயிட் டக்குன்னு லாஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ முதல்ல கொஞ்சம் வெயிட் கூடும், ஒரு 70-80 கிலோ வருவாரு, அப்புறம் பார்த்தா ஒரு 3-4 மாசத்துலயே ஒரு 7-8 கிலோ வெயிட் குறைய ஆரம்பிச்சு, நம்ம நினைப்போ தானாவே எடை குறையுது ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. அது என்னதுன்னா இன்சுலின் சுரக்கிற தன்மை குறைஞ்சி போச்சு, உடம்புல சுகர் வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். சோ அப்ப டக்குன்னு உடல் எடை கூடி உடல் எடை குறையிற சிம்டம் வருதுன்னா அப்ப சுகர் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு நமக்கு அப்படின்னு அர்த்தம். சோ உடல் எடை அதிகமாகவும் செய்யலாம், உடல் எடை குறையவும் ஒரு அறிகுறியா இருக்கலாம் சுகர் வர்றதுக்கு.

0: இந்த டயபெட்டிஸ் அப்படின்றதற்கு வந்து நிரந்தர தீர்வு இருக்கா டாக்டர்?
1: ஆக்சுவலா நிரந்தர தீர்வு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய புரிதல் இருந்தது. பட் இப்போ உள்ள சயின்டிபிக் நாலேஜ் படி நிரந்தர தீர்வை கொண்டு வரதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நிரந்தர தீர்வு இதுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டயபெட்டிஸ் வராமல் தடுக்கிறது, செகண்ட் வந்து வந்தா அதை திரும்ப எப்படி மாத்திரை மருந்துக்குள்ள போகாம நம்ம நார்மல் கொண்டு வரதுங்கிறது. வராம தடுக்கிறதுக்கான வழிமுறைகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம மாத்திக்கிறோம், நம்ம உடல் எடையை அதிகப்படுத்தாம இருக்கிறோம், உடல் எடை நார்மலா இருந்தா கூட தொப்ப விழாம இருக்கணும். நிறைய பேர் என்னன்னா எடையை குறைப்பாங்க, ஆனா

0: வயிற்ற சுத்தி போடுற அந்த ஃபேட் தான் சுகர் வர்றதுக்கான முக்கியமான காரணம். ஸோ லீனா இருப்போம் ஆனா தொப்பரும். ஸோ லீனா இருக்கிறது மட்டும் வந்து சுகரை வர்றது தடுக்க முடியாது. வயிற்றுல சுத்தி இருக்கிற அந்த ஃபேட், உடல் எடை குறையறது எப்படி முக்கியமோ தொப்பை குறையறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதை ரெண்டையும் நம்ம சைமல்டேனியஸா அச்சீவ் பண்ண முடியுது. ஒரு 7-8 கிலோ கிட்ட ஒரு சுகர் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள 8-10 கிலோ எடையை குறைச்சோன்னா நீங்க மாத்திரை மருந்துக்குள்ள போகாம நீங்க லைஃப் ஸ்டைல்லயே சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். அதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப நிறைய பேஷன்ஸ் அதை ட்ரை பண்ணி, என்னோட பேஷன்ஸே வந்து மாத்திரை ஆரம்பிச்ச பேஷன்ஸ் கூட சிலர் மாத்திரையை நிறுத்துற ஸ்டேஜுக்கு வர்றாங்க. ஆனா முக்கியமான விஷயத்துல என்னன்னா, நம்ம அதே லைஃப் ஸ்டைல லைஃப் லாங் கண்டினியூ பண்ண ரெடியா இருக்கு. ஒன்ஸ் நம்ம கொஞ்சம் விட்டோம், திரும்ப பழைய மாதிரி, சரி இப்பதான் நம்ம எடைய குறைச்சிட்டோமே, நம்ம இனிமே ஃபுட் எல்லாம் வெளியில எல்லாம் நிறைய சாப்பிடலாம் அப்படிங்கிற இதுக்கு திரும்ப போக ஆரம்பிச்சோம்னா மறுபடியும் அந்த சுகர் அப்படியே திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம மாத்திரை மருந்துகள் போகாம ஆரம்ப கட்டத்திலயே நம்ம இந்த முயற்சி எல்லாம் எடுத்தோம்னா கொஞ்ச நாள் மாத்திரை தேவைப்படாம நம்ம லைஃப் ஸ்டைலயே சுகரை கண்ட்ரோல் வச்சுக்க முடியும். பட் அதை நிறைய பேர் பண்றது இல்லைங்கிறதுனாலதான் நம்ம வந்து மெடிசின்ஸ்க்கு போக வேண்டியதா.
1: இப்ப ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சுன்னா ரத்திலேயே ஊறி போச்சு, இனிமே ஒண்ணு குறையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடுக்கு வந்துடுறாங்க. சோ அது எந்த அளவுல உண்மை? என்னதான் மருந்து எடுத்தாலும் என்னோட சுகர் லெவல் கண்ட்ரோல்ல வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கு?
0: கண்ட்ரோல் பண்ண முடியாத சுகர்ங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும். எதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிறது தான். நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஆரம்ப கட்டத்தை பத்தி நான் முதல்ல சொன்னேன், அதாவது சுகர் இப்ப எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்குள்ள நான் ஒரு 10 கிலோ வெயிட்டை குறைச்சு சுகரை கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு மெயின்டைன் பண்றது ஒரு நல்ல ஒரு, அதுதான் பெஸ்ட் நான் சொல்றது. சிலர் அதை விட்டுடுறாங்க. விட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷம் சுகர் கண்ட்ரோல் ஆகாம கொஞ்சம் மாத்திரைகள் நிறைய தேவைப்படுற ஸ்டேஜ்ல வர்றாங்க, அவங்க கூட டயட்டையும் பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்றது மூலமா கண்டிப்பா நம்பர் ஆஃப் மெடிசின்ஸ கம்மி பண்ண முடியும். இப்ப 5 மாத்திரையில இருக்காங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் 5 மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறாரு, அவர் சுகரை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரல, அவர் சுகர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அவர் அரை மணி நேரம் நடக்கிறாரு டெய்லி, இன்னைக்குலேருந்து அவர் நடக்க ஆரம்பிக்கிறாருன்னா அடுத்த 3 மாசத்துல அவரால் மாத்திரை அளவை குறைக்க முடியும். சுகரை எந்த ஸ்டேஜ்லனாலும் நம்ம டயட்டு வாக்கிங் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை வச்சு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 15 வருஷம் ஆயிடுச்சு, இனிமே நான் நடந்தா கூட சுகர் குறையாதுங்கிறதே கிடையாது. மெயினா என்னன்னா 15 வருஷம் ஆனா கூட அந்த டயத்துல விட்டது கூட நம்ம திரும்ப நம்மளால மாத்திரைகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல நம்ம சேஞ்ச் பண்றது மூலமா நம்மளால கொண்டு வர முடியும்.
1: நாளுமில்லா சுரப்பிகள் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் பரத் அவர்களுடனான ஹலோ டாக்டர் உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai, instagram.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: நாளமிலா சுரப்பிகள் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் பரத் அவர்களுடனான ஹலோ டாக்டர் உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. நீரிழிவு நோய் பெண்களுடைய மாதவிடாய் சுழற்சியாக இருக்கட்டும் இல்ல கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், சோ இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுத்துது?
1: அதாவது இந்த கர்ப்ப காலத்துல வந்து சுகர் ப்ராப்ளம்ங்கிறத வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ப்ரீ ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்னு சொல்லுவோம், அதாவது ஆல்ரெடி சுகர் இருக்கும் ஒரு லேடிக்கு அவங்க பிரெக்னன்ட் ஆறுது. சில சமயம் என்னன்னா பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 10 வாரமோ 15 வாரத்திலயோ சுகர் டெஸ்ட் எடுக்கிறப்ப சுகர் வந்து இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது, அதுவும் அந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கிறது. ஸோ இது வந்து ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுலையும் என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா, இந்த முன்னாடியே பிரெக்னன்சிக்கு முன்னாடியே சுகர் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து அந்த மொதல் 12 வாரம் வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு டைம். ஏன்னா கருவில் வந்து மொதல் 12-14 வாரத்துக்குள்ள தான் உறுப்பு வளர்ச்சிகள் ஆரம்பிக்கும். ஒரு 14-15 வாரத்துக்கு அப்புறம் உறுப்பு வளர்ச்சி முடிஞ்சு வெயிட் இன்க்ரீஸ்

0: ஆகும் பேபியோட வெயிட். ஸோ இந்த உறுப்பு வளர்ச்சி உருவாகிற டயத்தில் உங்களுக்கு வந்து சுகர் அதிகமாக ஒரு லேடிக்கு இருந்ததுன்னா அந்த உறுப்பு வளர்ச்சியில் குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சுகர் முன்னாடியே இருக்கிற லேடிஸ் வந்து கன்சீவ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க சுகரை கண்ட்ரோல் இருக்கா, அவங்க ஃபாஸ்டிங் சுகர் 100 கீழே இருக்கா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் வந்து அட்லீஸ்ட் 130 இருக்கா, அண்ட் இந்த 3 மந்த்ஸ் ஆவரேஜ் சுகர் வந்து 6% இருக்கா, HbA1c இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்க பிரெக்னன்சி பிளானிங் பண்றது பெட்டரா இருக்கும். ரெண்டாவது விதமான சுகர் நான் சொன்னது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொன்னேன், அது வந்து பிரெக்னன்சி வரைக்கும் சுகர் இருக்காது, பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்கிரீன் பண்றப்ப தெரியுற சுகர். இந்த சுகர் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது டெலிவரிக்கு அப்புறம் போயிடும், இது வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறான ஒரு புரிதல். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ங்கிறதே நமக்கு ஆல்ரெடி சுகர் வரப்போகுதுங்கிறத காமிக்கிற ஒரு அறிகுறி தான். ஸோ அவங்களும் இதே மெஷர்ஸை ஃபாலோ பண்ணும். எப்படி ப்ரீஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்லாம் நம்ம டயட்டு இதெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணுறப்போ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பீப்புளுக்கும் அதே இது பொருந்தும். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸை நம்ம சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணலைன்னா ஃபியூச்சரில் அவங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.
1: ஓகே, நீரிழிவு நோய் வந்தால் அடுத்தடுத்து வேற ஏதாவது நோய்கள் கூட சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த சிறுநீரக பிரச்சனை. ஸோ இந்த சிறுநீரக பிரச்சனை எதனால இந்த சுகர்னால வருதா, இல்லை தொடர்ந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும்?
0: அதாவது நீரிழிவு நோயில வந்து உங்களுக்கு நம்ம எப்படி கண்ட்ரோல் வச்சிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து மட்டும்தான் நம்மளுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம தடுக்க முடியும். இப்ப நீரிழிவு நோயில ரெண்டு விதமான காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம், மைக்ரோவாஸ்குலர் மேக்ரோவாஸ்குலர் சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புல சின்ன சின்ன ரத்த குழாய்கள் இருக்கு. சின்ன சின்ன ரத்த குழாய்கள் எங்கெல்லாம் இருக்குன்னா நம்மளுடைய கண் நரம்புல இருக்கு, அதே மாதிரி நம்மளுடைய கிட்னியில இருக்கு, நம்ம கால் பாதத்துல இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள்ல நீரிழிவு நோய் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அடைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அடைப்புகள் ஏற்படுறப்ப என்ன ஆகும், கிட்னியில இருக்கிற சின்ன ரத்த குழாய்கள்ல அடைப்புகள் ஏற்படுறப்ப அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். கால்ல இருக்கிற சின்ன ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுறப்ப வந்து கால் நரம்புகள்ல பாதிக்கிறது மூலமா கால் எரிச்சல் அப்படியே மரத்து போற தன்மை அந்த இதெல்லாம் ஏற்படும், நியூரோபத்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து கண்ல சின்ன ரத்த குழாய்கள் இது ஏற்படுறப்போ உங்களுக்கு கண்ணில் அந்த ரெட்டினா ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஸோ இதில் நீங்க சொல்ற மாதிரி இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்து அந்த மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ல ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன். இதுக்கு வேற காரணங்களும் இருக்கு. சுகர் இருக்கிறவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி பிபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிபியை கண்ட்ரோல் பண்ணலைனாலும் இதே கிட்னி அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த கிட்னி அஃபெக்ட் ஆகிறத வந்து நம்மளால கண்டிப்பா தடுக்க முடியும். நான் சொன்ன அதே வழிமுறைகள் தான், சுகரை நம்ம எவ்வளவு கண்ட்ரோல் வச்சிருக்கோம் அண்ட் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த சுகர் அதிகமாகாம அதை நம்ம டயட்லயோ வாக்கிங்லயோ இல்ல மெடிசின்ஸ்லயோ இல்ல இன்சுலின்லயோ கண்ட்ரோல் வச்சிருக்கோமா அப்படிங்கறத பொறுத்துதான் கிட்னி ப்ராப்ளம் வராம தடுக்க முடியும். இத 20-30 சுகர் இருந்து நல்லா கண்ட்ரோல் வச்சு கிட்னியில எந்த ப்ராப்ளமும் ஏற்படாம இருக்கிற எத்தனையோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அதே சமயத்துல சுகர் ஆரம்பிச்சு 5 கிட்னி ப்ராப்ளம் வந்து டயாலிசிஸ் போற பேஷண்ட்ஸும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் என்னன்னா அவங்க சுகர் கண்ட்ரோலை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, இவங்க அந்த அளவு மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ரெண்டு தான் வித்தியாசமா இருக்கும்.

0: டயாலிசிஸோட ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க டாக்டர். ஏன்னா அது நிறைய பேர் இப்ப அதை எடுத்துட்டு இருக்காங்க, குறிப்பா சுகர் பேஷண்ட்ஸோட. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு கான்சியஸா இருக்கணும்?
1: அதாவது சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, வருடத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க தன்னுடைய அந்த கிட்னி ஃபங்க்ஷன்ஸ வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்துக்கணும். கிட்னி ஃபங்க்ஷன்னா பிளட்ல மட்டும் கிடையாது, யூரின்லயும் நம்ம அந்த புரோட்டீன் எவ்வளவு போகுது லீக்கேஜுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, யூரின் டெஸ்ட். சோ குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த பிளட்ல இருக்கிற கிட்னி லெவல் மெஷர்ஸ் எவ்வளவு இருக்கு, யூரின்ல உப்பு சத்து எப்படி இருக்கு, அந்த புரோட்டீன் லெவல் எவ்வளவு இருக்குங்கிறத கண்டிப்பா எல்லா சுகர் பேஷண்ட்டுமே மானிட்டர் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். சப்போஸ் இதுல ப்ராப்ளம் எதுவும் இருக்கு அப்படின்னு வந்ததுன்னா அதை நம்ம அஞ்சு ஸ்டேஜா பிரிப்போம். ஜென்ரலி அந்த கிட்னி ப்ராப்ளம் நீங்க சொன்னதுக்கு வந்து அஞ்சு ஸ்டேஜ், 1, 2, 3, 4, 5 அஞ்சு ஸ்டேஜ் இருக்கு. அஞ்சாவது ஸ்டேஜில் தான் உங்களுக்கு டயாலிசிஸ்ங்கிறது தேவைப்படுற ஸ்டேஜ் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் நாலு ஸ்டேஜ் நம்ம
0: கவனிக்கவே இல்லை.
1: ஸோ அப்போ என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் சொல்லுவோம். ஃபிஃப்த் ஸ்டேஜில் டயாலிசிஸ் தேவைப்படுற ஸ்டேஜ். அப்போ ஒரு கிட்னி வந்து அஞ்சு ஸ்டேஜை தாண்டி தான் டயாலிசிஸ்க்கு போகுது அப்படின்னா நம்ம நாலு ஸ்டேஜ் வரைக்கும் அதை நம்ம எவ்வளவு கவனம் எடுக்கணுமோ அவ்வளவுக்கு அதை கவனம் எடுக்கவில்லை அப்படிங்கறது அர்த்தம். யாருக்குமே ஆரம்பிச்ச உடனே டயபெட்டிஸ் ஆரம்பிச்ச உடனே கிட்னி ப்ராப்ளம் ஏற்படுறது இல்லை, அதை நம்ம வருஷக்கணக்கா நம்ம நெக்லெக்ட் பண்ணதான் அந்த கிட்னி ப்ராப்ளம்ங்கிறது ஏற்படுது. ஸோ நெக்லெக்ட் பண்ணாம நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான்

0: சொன்ன மாதிரி சுகர் செக்அப்பை கரெக்டாக வச்சுட்டு அந்த HbA1c ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் நார்மலாக இருக்கா, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்டு, நம்ம பிளட்லையும் யூரின்லையும் அந்த ப்ரோட்டீன் லெவல்ஸ் யூரியா கிரியாட்டின் நார்மலாக இருக்கா. சப்போஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அந்த டைத்துலேயே நம்ம டயட் வாக்கிங்லாம் போய் அதுக்கான மெடிசின்ஸை எடுத்தோன்னா கண்டிப்பாக நம்மளால செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிற கிட்னி ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியும். தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிற கிட்னி ப்ராப்ளத்தை செகண்ட் ஸ்டேஜுக்கோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கோ கொண்டு வர முடியும். நம்ம இந்த இதெல்லாம் தாண்டினா, இதையும் நம்ம மீறினா தான் நம்ம வந்து டயாலிசிஸில்
1: ஓகே. சோ இப்போ நீரிழிவு நோய் வந்து சிறுநீரக பிரச்சனை, கண் பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள் தொடர்பான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சோ இது மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்களா?
0: அதாவது நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்னு தெரியறதே வந்து ஒருத்தருக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டயக்னோசிஸ், இப்போ ஒரு 25 வயசுல ஒருத்தர் வராரு, அவருக்கு வந்து சிம்டம்ஸ் இல்ல, ஆனா நம்ம செக் பண்றப்ப பாத்தீங்கன்னா 250 காமிக்கும், சுகர் 300 இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து நமக்கே ஆச்சரியமா இருக்கும், இவருக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லையே, இவருக்கு இவ்வளவு சுகர் அதிகமா இருக்கேன்னு. அப்ப அதை அவர்கிட்ட சொல்றதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பேஷண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அதை அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு அவ்வளவு டைம் ஆகும். சோ ஒரு பேஷண்டோட மனநிலையை வச்சு பாக்குறப்போ நம்ம நார்மலா நடந்து வந்தோம், நமக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா நமக்கு சுகர் 300 இருக்குங்கிற அதை ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவம் வர்றதுக்கே அவருக்கு ரொம்ப நாள் ஆயிடும். சோ அதுக்குள்ள நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைப்போம், இல்ல இல்ல எனக்கு சுகர் எல்லாம் இல்ல, ஏதோ தப்பா பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை போய் செக் பண்ணுவோம். அப்பவும் பார்த்தா 250-300 இருக்கும். நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே வந்து பல மாதங்கள் ஆறவங்களும் நிறைய, சில சமயம் பல வருடங்கள் எடுக்கிற பேஷண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த டயபிட்டிஸ் இருக்குங்கிறதே வந்து ஒரு டினையல் போறது. அதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி ஓகே இருக்கு நமக்கு, ஐயோ என்ன பண்றது, நம்ம லைஃபே இப்படி ஆயிடுச்சு டயபிட்டிஸ்னால அப்படின்ற அந்த ஒரு மன அழுத்தத்துக்கு போறது. சோ அந்த நியூஸே வந்து ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி ஹை பிளக்சுவேஷன் இன் பிளட் சுகர், நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரொம்ப 300-400 லெவல்ஸ்ல பிளட் சுகரை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம பாடிக்கு தேவையான, அந்த பிரெயினுக்கு தேவையான குளுக்கோஸ் வந்து உள்ள போகுது. ஏன்னா இப்ப நம்ம உடம்புல இன்சுலின் ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குன்னு சொல்ல, அந்த இன்சுலின் தான் நம்ம உடம்புல போய் எல்லா இடத்துலயும் சுகரை கொண்டு போய் சேர்க்குது. சோ டைப் 2 டயபிட்டிஸ்ல என்ன நடக்குதுன்னா இன்சுலின் லெவல் அதிகமா இருக்கும், ஆனா அது எங்க போய் வேலை செய்யணுமோ அங்க போய் வேலை செய்யாது. சோ பிளட்ல சுகர் அதிகமா இருக்கும், ஆனா செல்ஸுக்கு எனர்ஜி கிடைக்காது. ஏன்னா குளுக்கோஸ் செல்ஸுக்குள்ள போனாதான் அது செல்ஸ் எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ணும் உங்களுக்கு வந்து. சோ அப்ப வந்து பிளட்ல சுகர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஆனா இன்சுலின் போய் அங்க ஒழுங்கா வேலை செய்யல. சோ அதனால செல்ஸுக்குள்ள குளுக்கோஸ் போகாது, ஆனா செல்ஸ் வந்து டல்லை. சோ அந்த டல்னஸ், அந்த ஓவராலா அந்த பாடியில டல்னஸ் ஏற்படுறதே நம்மளால முன்னாடி மாதிரி வேலை செய்ய முடியாது, நம்மளால வந்து நடக்க முடியாது, இது டயர்ட்னஸ் எப்போ இருந்துகிட்டே இருக்கும். சோ ஒரு டிப்ரெஷன். சோ அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ்லயும் உங்களுக்கு டிப்ரெஷன் நிறைய, அந்த மன அழுத்த நோய் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு வந்து சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தோடனே இந்த மன அழுத்தம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய.
1: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: கார்ட்டூன் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்.
1: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறது.
1: ஸோ இப்போ இந்த டயபெட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது புண்ணு எல்லாம்

0: வந்துச்சுன்னா ஆறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு காலில் புண் வந்துச்சுன்னா அந்த கட்டை விரல் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் எதனால நடக்குது டாக்டர்?
1: டயபெட்டிஸ்ங்கிறது எப்படின்னா அது சுகர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் மட்டும் நம்ம அதை பார்க்கக்கூடாது. அது பல விஷயங்கள் அது நடக்குது பாடியில். மெயினாக என்னென்னா சர்க்கரை நோய் அதிகமாக உடம்புல இருக்க இருக்க அது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியே குறைக்குது. வந்து நம்மளுடைய சாதாரணமாக நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் அது ஒரு 4-5 நாளில் சரியாகணும் அப்படின்னா சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறையதுனால அந்த இன்ஃபெக்ஷனே அப்படியே ஸ்லோவாக உடம்புல ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்கள் அந்த செல்ஸுக்கு எதிராக அந்த பாக்டீரியாக்கோ வைரஸ்க்கு எதிராக போராடுற தன்மை இழந்துருது. ஸோ அப்படி இழந்துறப்போ அவர் ஒரு 4-5 நாளில் தானாகவே குணமாக வேண்டிய ஒரு இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்காக தள்ளி போகும். ஸோ அதனால தான் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவில் காமனாக பார்க்குற டியூபர்குலோசிஸ் இந்த காச நோய் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப குறைவாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா டயபெட்டிஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்ஃபெக்ஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ சாதாரணமாக வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நமக்கு அது வந்து நம்ம உடம்பு காட்டி கொடுத்துரும். ஃபீவர் வரும், ஏதாவது இருமல் வரும், சளி வரும், ஏதாவது ஒன்று இருக்கும் நமக்கு வந்து. ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கனால அவங்களுக்கு அறிகுறிகளே பெருசாக இருக்காது. ஸோ அறிகுறியே இருக்காது, ஆனால் சுகர் மட்டும் குறையவே குறையாது. பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் பார்த்தா செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தா டிபி இருக்கும், இல்ல அப்டோமன்ல ஏதாவது நம்ம ஸ்கேன் எடுத்தோம்னா பாத்தீங்கன்னா அங்க ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கும். சோ யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும். நிறைய பேருக்கு யூரின் டெஸ்ட் எடுத்தா யூரின். சோ சுகர் ரெண்டு விதம், ஒன்னு வந்து சுகர்னால இன்ஃபெக்ஷன் வருது, இன்னொன்னு இன்ஃபெக்ஷனால சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருக்குது. ரெண்டுமே ஒன்னு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சோ இதனாலதான் என்னன்னா நிறைய பேருக்கு அந்த புண்ணு எங்கேயும் வந்தா கூட அது ஆடுறது கிடையாது. எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே அது கியூர் ஆறதுக்கு பல நாட்கள் ஆகும். நீங்க இந்த கால்ல இந்த புண்ணுங்கிறது வந்து என்னன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சுகர் வந்து மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க, சின்ன சின்ன நரம்புகளை அது வந்து பாதிக்குது, சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ். அதே மாதிரி பெரிய ரத்த குழாய்கள்லையும் சுகர்னால அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப காமனாக நம்ம பார்க்கறது ஹார்ட் அட்டாக். ஸோ சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஹார்ட் அட்டாக்கான ரிஸ்க் அதிகம். ஏன்னா அந்த ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாயில வந்து உங்களுக்கு கொழுப்பு சத்து படிய ஆரம்பிக்குது. அந்த ரத்த குழாய்களில் பிளாக் ஏற்படுறது மூலமா ஹார்ட் அட்டாக் வருது. பிரெயின்ல போற ரத்த குழாயில பிளாக் ஏற்படுறது மூலமா ஸ்ட்ரோக் வருது. அதே மாதிரி காலுக்கு போடுற ரத்த குழாய்களில் பிளாக் ஏற்பட்டால் அங்கே இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ குறையும் போது என்ன ஆகும்னா அந்த காலில் ஏதாவது சின்ன அடிப்பட்டா கூட ஆறாது. அந்த புண்ணு ஆறணும்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் தேவை. எந்த இடத்துல உங்களுக்கு புண்ணு ஆறணுமோ அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக தேவை. ஆனால் காலில் உங்களுக்கு ஆல்ரெடி ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு அந்த புண்ணு ஆறாமல் என்ன ஆகும்னா அந்த இடம் செல்ஸ் வந்து டெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டெட் ஆக ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா கேங்க்ரீன்னு சொல்லுவோம். அந்த கேங்க்ரீன் கருப்பாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு கொஞ்ச நாளில் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த ஸ்டேஜ் அப்படின்னா அந்த டோ ஃபுல்லாகவே வந்து கேங்க்ரீன் ஆகிடும். ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறது ரெண்டாவது இன்ஃபெக்ஷன். மூணாவது நம்ம அதை ஏர்லியரா கவனிக்காம அதை அப்படியே விட்டுடுறது. அண்ட் நிறைய என்னன்னா இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு காலில் வந்து உணர்ச்சிகள் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப நமக்கு வந்து ஒரு சாதாரணமா சுகர் இல்லாதவங்களுக்கு டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு முள்ளு குத்துதுன்னா அவங்க காலை உடனே எடுத்துருவாங்க. ஆனா சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் எங்கேயாவது ஃபுளோர்ல இருந்தா அதுல நம்ம கால் வச்சிருந்தோம்னா கூட அந்த நரம்பு வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கிறதுனால அந்த உணர்ச்சிகள் இருக்காது. ஸோ ரொம்ப நேரம் அந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட் மேல அவங்களால கால் வச்சிருக்க முடியும். ஸோ அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு அது எடுக்கணுங்கிற அந்த இது இல்லாதனால அந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட் போய் குத்தி அந்த இடத்துல வந்து புண்ணடா புண்ணு ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் ஓ இந்த இடத்துல ஒரு குத்தி இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அந்த அளவு அந்த நர்வ்ஸ் வந்து அந்த நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க அந்த நர்வ்ஸ் அந்த அளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப காமன். நிறைய பேருக்கு வந்து அந்த தெரியும் கூட தெரியாது உள்ள ஒரு ஒரு புண்ணு ஏற்பட்டிருக்குங்கிறது. ஸோ நாங்கள் எல்லா சுகர் பேஷண்ட்டுக்குமே என்ன சொல்லுவோம்னா உங்க முகத்தை நீங்க எப்படி கண்ணாடியில் டெய்லி பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க காலை பாத்துக்கணும். உங்க முகத்துக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் காலுக்கு கொடுத்தாதான் காலில் புண்ணு வராமல் கால் வந்து நம்ம ஆம்புடேஷன் லெவல் போகாமல் தடுக்க முடியும்.
0: கண்டிப்பாக இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் மெடிகேஷன் சுகருக்கு வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் பாவக்காய் அரைச்சு குடிச்சிட்டேன், கசாயம் குடிச்சிட்டேன், எனக்கு கண்ட்ரோல்ல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், எப்படி இருக்கு?
1: அதாவது வந்து சுகரை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க டயட்ல சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ஆரம்ப கட்டங்கள்ல கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஹெல்த்தியான ஒரு ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிற உணவுகள் சரிவிகித உணவு அதாவது காய்கறிகள்ல இது எடுத்துக்கலாம், பழங்கள்ல இது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த அளவு லிமிட்டோட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக சுகரை வந்து நம்ம டயட்டு அண்ட் ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமா கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். இப்ப வந்து நீங்க கேட்கிற ஸ்பெசிபிக் க்வெஸ்சன் என்ன, இந்த பழம் சாப்பிட்டா இல்ல இந்த காய் சாப்பிட்டா எனக்கு வந்து

0: சுகர் கண்ட்ரோல்.
1: கொய்யா இலைய சூடு பண்ணி குடிக்கிறாங்க.
0: அலோபதி மெத்தட் ஆஃப் மெடிசின்ல வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ரூட்டோ இந்த பர்டிகுலர் வெஜிடபிளோ இல்ல இந்த பர்டிகுலர் இதுவோ எடுத்தா ஹையா இருக்கிற சுகர் டக்குன்னு குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஆனா பேலன்ஸ்டு டயட் தான். இப்ப நீங்க வந்து நான் காய்கறி நிறைய எடுத்துக்கிறேன்னா நேச்சுரலா என்ன, நான் வந்து ரைஸ் கம்மியா இருக்கிறேன் எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். காய்கறியில நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, நிறைய ப்ரோட்டீன் மல்டி விட்டமின்ஸ் நிறைய இருக்கு, மினரல்ஸ் கண்டென்ட் நிறைய இருக்கு. ரைஸ்ல வந்து அவ்வளவா நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து கம்மி பிளெயின் ஒயிட் ரைஸ்ல. சோ நீங்க ரைஸ கட் பண்றது மூலமா தான் உங்க சுகர் குறையுதே தவிர இந்த பர்டிகுலர் ஃப்ரூட்டோ இந்த பர்டிகுலர் லீஃபோ எடுக்கிறதுனால கிடையாது. நீங்க நிறைய இந்த காய்கறி எடுத்துக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்க இன்னொரு இடத்துல கார்போஹைட்ரேட்டை குறைக்கிறீங்கன்னு அர்த்தம். அது மூலமா இன்டைரக்டா உங்களால சுகரை குறைக்க முடியும். அதனாலதான் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ்ல கூட சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் அலோடு. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க பழங்களே சாப்பிடக்கூடாதா டாக்டர், அப்படி கிடையாது. சில பழங்கள நம்மளால எடுத்துக்கலாம், சில பழங்கள் மட்டும் குறைவா ரேரா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன்.
1: நாளமில்லா சுரப்பிகள் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் பரத் அவர்களுடனான ஹலோ டாக்டர் உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
2: அழகான காலை பொழுதுல
3: புத்தம் போதும் காலை
2: மதிய நேரத்திலும்
3: தண்ணி.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நாளமிலா சுரப்பிகள் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் பரத் அவர்களுடனான ஹலோ டாக்டர் உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கு, டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லிருக்கீங்களே, நபருக்கு வந்து ரெண்டு டயபெட்டிஸும் ஒரே டைம்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல அந்த டைப் 1 டயபெட்டிஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: அதாவது டைப் 1 டயபெட்டிஸ்ங்கிறது என்னன்னா ரொம்ப சின்ன வயசுல வர டயபெட்டிஸ். அதாவது டைப் 2 டயபெட்டிஸ்னா என்னன்னா மெயினா நம்ம உடம்புல இன்சுலின் அளவுக்கு அதிகமா சுரக்குது. டைப் 2 டயபெட்டிஸ்ங்கிறது கொஞ்சம் ஏஜுக்கு அப்புறம் வர்ற டயபெட்டிஸ். அதுல வந்து இன்சுலின் சுரக்கிற தன்மை வந்து நல்லதா இருக்கும், ஆனா அது எங்க போய் வேலை செய்யணுமோ அங்க போய் வேலை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அது எதனால வருதுன்னா நம்ம உடல் எடையை அதிகப்படுத்துறதுனால, தொப்ப உள்ளறதுனால வர்றது. டைப் 1 டயபெட்டிஸ்ங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபரெண்ட். அது என்னன்னா நம்ம உடம்புல பேங்க்ரியாஸ்ல இருந்து இன்சுலினே சுரக்காது, கணையம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப சின்ன வயசுலயே இன்சுலின் சுரக்கிற தன்மையே அது இழந்தது. அது இன்ஃபெக்ஷன் காரணமா இருக்கலாம், ஜெனட்டிக் காரணமா இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த கோவிட்க்கு அப்புறம் கூட இந்த மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ் அந்த இன்ஃபெக்ஷன் பேங்க்ரியாஸ் அஃபெக்ட் பண்ணி அதனால வந்திருக்கிறதா இருக்கும். இந்த டைப் 1 டயபெட்டிஸ்ல என்னன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைகளையும் ரொம்ப யங் ஏஜ்ல அஃபெக்ட் பண்ற டைப் டயபெட்டிஸ். இது வந்து டைப் 2 மாதிரி அறிகுறி இல்லாம இருக்கிறது, இதுல ரொம்ப அறிகுறிகள் தெரியும். ஏன்னா இன்சுலினே இல்லங்கிறதுனால திடீர்னு குழந்தைங்க எடை குறைய ஆரம்பிப்பாங்க, திடீர்னு பசி அதிகமா இருக்கும். யூரின் போற இடத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்க டாய்லெட்ல யூரின் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லா எறும்பு மொச்சிருக்கும். அதுலதான் நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க. நிறைய பேர் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரவங்க சொல்லுவாங்க, என் பையன் யூரின் போயிருந்தான் டாக்டர், அங்க பார்த்தா ரொம்ப சுத்தி எறும்பா இருந்தது, அப்பதான் எனக்கு சந்தேகம் வந்தது, நான் சுகர் செக் பண்ணா 500 இருக்கு சுகர் அப்படின்னு. அந்த டைப் 1 டயபெட்டிஸ்ல முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ்னு ஒரு கண்டிஷன். அதாவது நம்ம உடம்புல சுகர் அளவுக்கு அதிகமா போய் 600 இந்த லெவல்ல சுகர் போய் அது வந்து நம்மளுடைய உடம்புல ஆசிட் ஃபார்மேஷனை இன்க்ரீஸ் பண்ணும், அசிடோசிஸ் சொல்லுவோம். அது இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைங்க வந்து வயிறு வலி, வாமிட்டிங், அப்புறம் வந்து பிரெயினில் ப்ராப்ளம் ஏற்படுறது, திடீர்னு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாக ஏற்படும், கோமா ஸ்டேஜுக்கு கூட போவாங்க, கீட்டோட்டிக் கோமான்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நிறைய குழந்தைங்க வந்து அட்மிட் ஆவாங்க, அப்போ தான் அவங்களுக்கே தெரியும் இது ஒரு டைப் 1 டயபெட்டிஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த டிகேங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு

0: காம்ப்ளிகேஷன். இப்போல்லாம் நம்ம வந்து டிகே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி குழந்தைங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்து ஹெல்த்தியாக லைஃப் லீட் பண்ணுற டைப் 1 டயபிட்டிஸ் சில்ட்ரன் நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்ன, டைப் 1 டயபிட்டிஸ்னு ஒரு குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா இன்சுலின் தான் இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட். நிறைய தடவை நாங்கள் என்ன பார்க்குறோம்னா டைப் 1 டயபிட்டிஸ் குழந்தைங்க, டைப் 1 டயபிட்டிஸ் தான் ப்ரூவ் ஆன குழந்தைங்களுக்கு தவறான வழிகாட்டுதல்னால கொஞ்ச நாள் கழித்து இன்சுலினை அம்மா அப்பா கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப இக்கட்டான நிலைமையில, ஒரு மோசமான நிலைமையில் அட்மிட் ஆகி உயிரிழக்கக்கூடிய ஸ்டேஜ் ஏற்படுறதுக்கான இது நிறைய பார்க்கும். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா அந்த தவறான புரிதல் தான். அதனால தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சுகரை பத்தின புரிதலை நம்ம ஏற்படுத்தினோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் தான் நான் சொல்லுவேன். சோ டைப் 1 டயபிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் இன்சுலினை நிறுத்தக்கூடாது. அண்ட் யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டைப் 1 டயபிட்டிஸை கியூர் பண்ணிடலாம், டைப் 1 டயபிட்டிஸ்ல இன்சுலின் நிறுத்தினா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தவறான வழிகாட்டுதலுக்கு போய் அந்த குழந்தைங்களோட உயிருக்கு நம்மளே வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா ஆகும்.
1: Okay.

0: நீரிழிவு நோய் வந்து முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா? அப்படி இல்லைன்னா நீரிழிவு நோயோட எப்படி பாதுகாப்பா ஒருத்தவங்களோட லைஃப வாழ முடியும்?
1: நான் சொன்ன மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ் ப்ரூவ்டு சில்ட்ரன் அப்படின்னா இன்சுலின் தான் ட்ரீட்மெண்ட். அதுல வந்து குணம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது ஒரு டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்டால மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதுல குணம்ங்கிறது கிடையாது. ப்ரூவன் டைப் 1 டயபெட்டிஸ் இன்சுலின் போட்டு தான் ஆகணும். டைப் 2 டயபெட்டிஸ் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல வந்திருக்காங்க, கண்டுபிடிச்சு 6 மாசத்துக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதை வந்து அவங்க கரெக்டா லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணி வெயிட்டை நல்லா கண்ட்ரோல் கொண்டு வந்து டயட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி பிசிக்கல் ஆக்டிவிட்டியை ரொம்ப ரிகரஸா ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர், மருந்து மாத்திரை இல்லாம சுகரை நிறைய நாள் கண்ட்ரோல் வச்சுக்கிறவங்க இருக்காங்க. ஆனா நம்ம 100 பேருக்கு அதை அட்வைஸ் பண்ணா அதுல 5 பேர் தான் அதை ஃபாலோ பண்றாங்க. 5 10% பீப்புள் தான் அந்த அளவு ரிகரஸா மெட்டிகுலஸா டயட்டை ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த 5-10% பேரால கண்டிப்பா அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு கூட மாத்திரைகளை இல்லாம சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களால முடியுது. அந்த ஸ்டேஜில் முடியாதவங்களுக்கு ஒரு 3 மாசமோ 4 மாசமோ 6 மாசமோ வெயிட் பண்ணா கூட சுகர் குறையவே மாட்டேங்குது, டயட் ஃபாலோ பண்ணா குறைய மாட்டேங்குது, இல்ல ஃபாலோ பண்ணவே முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம். மாத்திரைகள்லயே நிறைய விதமான மாத்திரைகள் இருக்கு, அப்போ அதுல கண்ட்ரோல் கொண்டு வருது. ஸோ நிறைய பேஷண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா சுகருக்கு மாத்திரை போட்டா அது கிட்னியை பாதிக்கும், சுகருக்கு மாத்திரை போட்டா அது லிவரை பாதிக்கும். கிடையவே கிடையாது. இப்போ சுகருக்கான எந்த மாத்திரையுமே பல வருஷ ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் அது வெளியவே வருது. ஸோ சுகர் மாத்திரையினால கிட்னி பாதிக்கும்னோ இல்ல சுகர் மாத்திரையினால லிவர் பாதிக்கும்னோ நம்ம நம்புறதுக்கு எந்த விதமான ஒரு சான்றும் கிடையாது. இந்த மாத்திரைகளும் சரி இன்சுலினும் ஊசியும் சரி 100% சேஃபான மருந்துகள். ஆனா அதை ஒரு டாக்டரோட ஆலோசனைப்படிதான் எடுக்கணும். சில மருந்துகள் சிலருக்கு கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சில லிவர் பேஷண்ட்ஸுக்கு சில மாத்திரைகள் கொடுக்க கூடாது, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சில மாத்திரைகள் கொடுக்க கூடாதுன்னு இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த பாடிக்கு தகுந்த சூட்டபிள் மாத்திரையை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனால எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஜென்ரலாவே வந்து சுகர் மாத்திரை எடுத்தா அப்படியே டிபெண்ட் ஆயிடுவோம், சுகர் மாத்திரை போட்டா அதனால ப்ராப்ளம் ஆயிடும்ங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்.
2: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
3: என்ன சார் வீடு தெரிஞ்சீங்களே கிடைச்சிருச்சு போல.
4: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
3: சரி சரி ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
4: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
3: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டு இருக்கான் பாருறா.
4: என்ன சொல்ற குயில்? அவனுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
5: என்ன குருவி பேசுது?
4: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே இல்லாம எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
5: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
3: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
5: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
6: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
4: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
7: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
8: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
7: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறது. நீரிழிவு நோய் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பாதை எரிச்சல் இருக்கு, அரிக்குது, எரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, சோ அது எதனால டாக்டர்?
1: அதான், நீரிழிவு நோய்ங்கிறது வந்து நம்ம உடம்புல தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்த ஆர்கனையும் அது வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நான் சொன்ன மாதிரி காலுக்கு போற முக்கியமான நர்வஸ் சிஸ்டம், அந்த நர்வ்ஸ்ங்கிறது வந்து அதுக்குள்ள சின்ன சின்ன ரத்த குழாய்கள் இருக்கு. சோ ஒரு நர்வுக்கு வந்து பிளட் சப்ளை எங்க கிடைக்குதுன்னா அந்த சின்ன ரத்த குழாய்கள்ல இருந்து தான் கிடைக்குது. சோ அந்த சின்ன ரத்த குழாய்கள்ல சுகர் அதிகமாகறப்போ சில அடைப்புகள், சில மாற்றங்கள் ஏற்படுது. அந்த இரத்த குழாய்களில் மாற்றங்கள் ஏற்படுறப்ப அந்த நர்வ்ஸ் வந்து அதை வந்து பெயினாக அதை பர்சீவ் பண்ணுது. ஸோ கால் எரிச்சல் இருக்குது நைட்டில், அதே மாதிரி அதிகமாக கால் எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து. ஸோ இது வந்து நீரிழிவு நோய்க்கான ஒரு ஏர்லி சிம்டம்னு சொல்லுவோம். நிறைய தடவை என்னென்னா ஃப்ராங்க் சுகர் வந்திருக்காது, சுகருக்கு முந்தின ஸ்டேஜ் இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்லேயே இந்த நியூரோபதி ப்ராப்ளம் வந்துடும். டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்லுவோம். இந்த நியூரோபதி ப்ராப்ளம் வந்து சிலருக்கு டயபெட்டிஸ் இல்லாத ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்லேயே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வர்றவங்களுக்கு இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, அகெயின் சுகர் கண்ட்ரோல் கொண்டு வரது மூலமாக தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். சுகரை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மியாக வச்சுருக்கோம், அதோட ஃப்ளக்சுவேஷன்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இது வந்து வராம நம்மளால தடுக்க முடியும்.
0: ஓகே, இப்ப மருந்துகள், இன்சுலின் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்துட்டே இருக்கல டாக்டர். சோ இதுல எது வந்து உடனடி தீர்வை கொடுக்கக்கூடியது, இன்சுலின் ஊசியா இல்லனா மருந்துகளா?
1: அதாவது இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்ல வந்து, இப்போ சுகர் பேஷண்ட் ஒருத்தர் இருக்காங்கன்னா அதை ரெண்டு கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ 250 சுகர் இருக்கு, ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு நடமாடுறாரு, நார்மலா அவர் இருக்கிறாரு, அவருக்கு எந்த பெரிய மேஜர் ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த சுகரை நம்ம கிராஜுவலா குறைச்சு நம்ம நார்மலுக்கு கொண்டு வரலாம். ஸோ அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, அவர் டயட் கண்ட்ரோல் இல்லையா அது கரெக்ட் பண்றது, வாக்கிங் போறது இல்லையா வாக்கிங் போக ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் அவருக்கான தேவையான மருந்து மாத்திரைகளை கொடுத்து அதை கண்ட்ரோல் கொண்டு வர்றது. இப்போ இதுலேயே இன்னொன்று கேட்டகரி எப்படின்னா, இப்போ சுகர் பேஷண்ட் சிலர் வந்து இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கும், இல்லை ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கும், இல்லை வந்து ஐசியூவில் ரொம்ப சிக்காக அட்மிட் ஆயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறேன், ப்ரெக்னென்சியில் சுகர் வர்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறப்போ நீங்கள் அத்தனை மாதம் நான் வெயிட் பண்ணுறேன் சுகரை குறைக்கிறதுக்கு, அவங்களுக்கு இப்போ 300 இருக்குது சுகர், 250 300 இருக்குன்னா அதை நாம் வந்து நாள் கணக்காக எடுத்துக்கலாம் குறைக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த டைத்தில் நம்ம அப்ளை பண்ண முடியாது. அந்த டைத்தில் நமக்கு தேவை எவ்வளோ சீக்கிரம் சுகரை நம்ம நார்மல் கொண்டு வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து நம்மளால் குறைக்க முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து இன்சுலின் தான் பெஸ்ட் ஆப்ஷன், அதாவது இன்ஜெக்ஷன் ஊசி மூலமாக நம்ம சுகரை கண்ட்ரோல் கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன் தவிர சில அதர் சிச்சுவேஷன்ஸ்லையும் நம்ம இன்சுலின் கொடுப்போம் பேஷண்ட்ஸுக்கு வந்து. ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் இருக்கிறாரு, அவர் ஆல்ரெடி 3-4 மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கிறாரு, ஆனால் சுகர் குறையலை, அல்லது அவருக்கு எந்த மாத்திரை போட்டாலும் சூட் ஆக மாட்டேன், சில மாத்திரைகளில் அசிடிட்டி ப்ராப்ளம் வரும், சில மாத்திரைகளில் யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம், ஸோ இந்த மாதிரி சில மாத்திரைகள் அவருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து இன்சுலின் போடுறது, இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்கு ஒருத்தருக்கு, ஒருத்தருக்கு லிவரில் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை ஒருத்தர் ஆப்ரேஷனுக்கு போறாரு, ஏதாவது ஒரு மேஜர் சர்ஜரிக்கு போறாருன்னா அதுக்கு முன்னாடி சுகர் அதிகமாக இருக்கிறப்போ அது இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இன்சுலின் போட்டு சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். ஸோ எந்த சிச்சுவேஷன்ல பேஷண்ட் வர்றாரு நமக்கு, அவருடைய அறிகுறிகள் என்ன, அவருடைய சுகர் லெவல் என்ன, அவருடைய ஏஜ் என்ன, அண்ட் அவருடைய கெப்பாசிட்டி, இப்போ வந்து ரொம்ப வயசானவங்க வீட்டில் ரொம்ப தனியாக இருக்கிறாங்க, அண்டு ஒரு 80-85 வயசில் ஒருத்தர் வராரு, அவர் வீட்டில் தனியாக இருக்கிறாரு, இல்லை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கம்மியாக இருக்குன்னா அவருக்கு நம்ம நிறைய மாத்திரைகள் கொடுக்க மாட்டோம். நம்ம வந்து அவருக்கு மினிமம் மாத்திரையில் அவரை சுகரை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். ஏன்னா அவருடைய கெப்பாசிட்டி என்னவோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். ஸோ ஒரு மருந்துனாலும் சரி, ஒரு ஊசினாலும் சரி, ஒரு பேஷண்ட்டோட நேச்சரை பொறுத்து தான் அவருக்கு சூட்டபிளான மெடிசினை நம்ம டிசைட் பண்ண முடியுமே தவிர, இப்போ ஒருத்தருக்கு நம்ம இந்த மெடிசன் கொடுத்தோம் கண்ட்ரோல் வருது இல்ல நல்லா இருக்காருங்கிறதுனாலே அதே மெடிசன் இன்னொருத்தருக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. இது வந்து
0: ஓகே.

0: இன்சுலின் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ வந்து சுகர் மாத்திரை மருந்துகளில் நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் வராதப்போ, இல்லை மாத்திரை மருந்துகளை நம்ம கொடுக்க முடியாதுங்கிற சுச்சுவேஷனில், அது ஒத்துக்க மாட்டேங்குதுங்கிற சுச்சுவேஷனில் நம்ம இன்சுலின் போவோம். இன்சுலினை பற்றியும் பல தவறான புரிதல்கள் இருக்குது ஜென்ரல் பாப்புலேஷனில். இப்போ நான் ஒரு பேஷண்ட்டுக்கு, இல்லை உங்கள் சுகர் கண்ட்ரோல் இல்லை, நீங்கள் இன்சுலின் எடுத்துக்கோங்க அது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து கொஞ்சம் ரெஃப்யூஸ் பண்ணுறது, இல்லை டாக்டர் எனக்கு வேண்டாம், எனக்கு இப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்சுலின்ங்கிறதும் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் தான் சுகருக்கு. என்னென்னா இன்சுலினை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் இது வரைக்கும் இப்போ இன்ஜெக்ஷன்னா போடுற மாதிரி தான் மெத்தட் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் அதுவே மாத்திரையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நிறைய இடங்களில் இன்சுலின் மாத்திரைகள் வந்துடுச்சு, இன்சுலின் வந்து செடி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில தவறான புரிதல்கள் இருக்குது. இன்சுலின்ங்கிறது இது வரைக்கும் மாத்திரையாவோ பயன்பாட்டுக்குள்ளே வரல, வர வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம இன்சுலின் யூஸ் பண்ணுறது வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக தான் இன்சுலினை கொடுப்போம். இன்சுலினை போடுறது மூலமாக ஒருத்தரால் கண்டிப்பாக சுகரை நல்ல விதமாக கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். அது லிவருக்கோ கிட்னிக்கோ எந்த விதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாத ஒரு மருந்து. ஸோ இன்சுலின் எடுக்கிறதுனாலயே எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துடும், நான் வந்து ஒரு என் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஐயோ நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு, இன்சுலின் வரைக்கும் நம்ம போயிட்டோம், அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு மனநிலையை நம்ம வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி மாத்திரை ஒரு ட்ரீட்மெண்ட்டோ அதே மாதிரி தான் இன்சுலினும் ஒரு ட்ரீட்மெண்ட். சிலருக்கு மாத்திரை தேவையா இருக்கும், சிலருக்கு இன்சுலின் தேவைப்படுற ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து. ஸோ இன்சுலினும் ஒரு நல்ல மருந்து தான், வழிமுறை தான், ஆனால் அது அவங்களே சொந்தமாக எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். இன்சுலின் போடுறப்ப நிறைய தடவை என்னென்னா இன்னொருத்தரை வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம் சிலருக்கு. பட் இப்போ லேட்டஸ்ட் இன்சுலின் மெத்தட் எல்லாமே பென் டைப் இன்சுலின் தான் இருக்குது. அதில் கிளிக்லாம் கூட ஆடிபிளாக இருக்குது. இப்போ நிறைய வயசானவங்க வந்து என்னால் பார்க்க முடியல டாக்டர், எவ்வளோ யூனிட்ஸ் நான் எடுக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கு கூட வழிமுறைகள் இருக்குது. ஏன்னா அந்த பென்னில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாலே கிளிக்கு சவுண்டு கேட்கும். ஸோ எத்தனை கிளிக்கு நம்ம எடுத்துருக்கோங்கிறத வச்சு நீங்கள் 5 யூனிட் எடுத்துக்கோமா 10 யூனிட் எடுத்துக்கோமான்னு கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் இருக்கு. சோ இன்சுலின் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஈஸியா கொடுக்க முடியுமோ அத்தனை வழிமுறைகளும் இன்னைக்கு நம்ம கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதுவே பம்ப்னு ஒன்று இருக்கு, இன்சுலின் பம்ப்னை அதை நம்ம உடம்புல ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்சுலினை வந்து கொடுக்கும். நம்ம செட்டிங் மட்டும் பண்ணிட்டா போதும், மொபைல் செட்டிங் மாதிரி அதுவே 24 hours சுகரை மானிட்டர் பண்ணி மானிட்டரிங்க்கு தகுந்த மாதிரி இன்சுலின் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வழிமுறைகளும் இன்னைக்கு இருக்கு. ஸோ அந்த அளவு டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ்டா இருக்கு நமக்கு வந்து. ஸோ அதனால இன்சுலினுக்கு போறதுனால ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி யாருமே பயப்பட வேண்டிய தேவையில்லை. ரொம்ப சிம்பிள் எடுக்கிறது, மெத்தடும் ரொம்ப சிம்பிள், எல்லா இடத்துலையுமே ஈஸியா டீச் பண்ண முடியும், பேஷண்ட் தானாவே எடுத்துக்க முடியும். அந்த இன்சுலின் பென் மூலமா கண்ட்ரோல் வரலைன்னா இன்சுலின் பம்ப் மூலமா சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கான வழிமுறைகளும் இப்ப நம்ம கிட்ட.
1: தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ.
2: நீரிழிவு நோயின் சிகிச்சை முறைகள் பற்றி விளக்கம் அளித்தவர் நாளமிலா சுரப்பிகள் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர். பரத் அவர்கள். உடன் உரையாடியவர் மீனா அவர்கள்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் எவ்வித சமரசமும் இன்றி மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மக்களிடையே அன்பை

புதுதில்லியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. இந்திய பொருளாதாரம் நிலையாகவும் உறுதியாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டை சரி செய்ய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது எந்த கூட்டணியிலும் இடம்பெறவில்லை என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாணவர் மர்ம மரணம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக் கோரி காவல்துறை ஆணையர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியிருப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டி பயிற்சி முகாமினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்கும், குளிர்காலத்துல குளிர் அடிக்கும், மழை காலத்துல இடி இடிக்கும். இந்த சாயங்காலத்துல அர்ஜுன்ற புயல் அடிக்க போகுது, சம்மந்தம் இல்லாம பேசுறானே சாமி அப்படின்னு நம்ம வடிவேல் சரோட டைலாக் உங்க மனசுல எழலாம். இருந்தாலும் ஆரஞ்சு நான் புளிக்கும் மல்லினா வணக்கம், ஆர்ஜே அர்ஜுனின் அன்பு மாலை வணக்கம். வம்ப தள்ளு தள்ளு வைப அல்லு அல்லு, இந்த ஒரு மணி நேரம் நம்ம பண்ண போறோம் லொல்லு. ஏன்னா நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு பஞ்ச் டைலாக்லாம் கிடையாது. பாட்டு பஞ்ச் டைலாக்லாம் லீவ் விட்டாச்சு. உங்களோட என்ன கேம் விளையாட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜவ்வு மிட்டாய் என்ன கேட்கும் போதே சாப்பிடும் போல இருக்குல்ல. ஜவ்வு மிட்டாயோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். நான் தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அப்புறம் நான் ஒன்று சொல்லுவேன், அப்புறம் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. இப்படியே மாறி மாறி மாறி மாறி மாறி தடுமாறி உருமாறி பூ மாறி ஜவ்வா வார்த்தைகள் சொல்லிட்டே இருக்க போகிறோம். ஜவ்வு மிட்டாய் மாதிரி. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளை வட்டி மாதிரி சேர்த்துக்கிட்டே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து தெளிவாகவே விளக்குறேன். இப்போ நான் தமிழ்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மலைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன், தமிழ் மலை ரசம் அப்படின்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, தமிழ் மலை ரசம் பரிசு அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்கும்பா. நான் எவ்வளோதான் மாங்கு மாங்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் 4:30 யாராச்சும் கால் பண்ணி, சார் இன்னைக்கு என்ன டாபிக் விளாண்டுட்டு இருக்கீங்க எனக்கு மறுபடியும் சொல்றீங்களா அப்படின்னு சொல்ல தான் போறீங்க. கவலைப்படாதீங்க, நீங்க எவ்வளவு வாட்டி கேட்டாலும் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், நோ வரிஸ். கேம் விளாட விளாட உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஸோ நான் ரெடி, நீங்க ரெடியா? போனை எடுங்க, 298-00-38 ஆர் 299-525-554 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணி நீங்க கூட ஷோவில் கலந்துக்கலாம், கலந்துக்கிட்டு ஃபன் பண்ணலாம். நம்பர் சொன்ன உடனே காலர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஆவலா இருக்க யாரு என்னன்னு பார்க்க, நேர்களை வரவேற்கலாம். வருக வணக்கம்.

0: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். முதல் நேரே வந்து கலக்கல் கலவா வந்திருக்கீங்க, சூப்பர். நீ கேம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? உங்களுக்கான முதல் வார்த்தை கடிதம். புரியுதா? பேசுறீங்க? முயற்சி பண்ணுங்க. முயற்சி தானே வாழ்க்கை. உங்களுக்கான வார்த்தை நதி. நதி, கடல், வீடு, தண்ணீர், மலை. நிகழ்ச்சியில் நீ மாடுத்த நேர் வருக வணக்கம். அம்மா நலமா இருக்கீங்களா?
1: நாற்காலி, மேசை, கண்ணாடி, சீப்பு, ஊறுகாய்.
0: சிறப்பு. அம்மா தாமரைக்கணி அம்மா, எங்கம்மா இருந்தீங்க? சூப்பரா விளையாண்டுட்டீங்களே. எப்படிமா, எப்படி அந்த மாதிரி ஆவசிட்டீங்க? அப்ப நான் உங்களுக்கு குழப்பற மாதிரி எடுத்து நான் ஏதோ ஸ்பெஷலா தரணும் போல,
1: அப்படிதானே?
0: அப்படி எல்லாம் கிடையாது, ரொம்பவே சிறப்பா விளையாண்டிங்கம்மா. நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: ஸோ இந்த மாதிரி தான் நேர்களை நிகழ்ச்சி இருக்க போகுது. நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. சொல்லும் போது என்ன பண்ணணும், அந்த வார்த்தை தனியாக விடப்படாது, அதையும் சேர்த்து வார்த்தையோட இன்க்ளூட்

பண்ணி கட கடன்னு சொல்லணும். இப்போ அவங்க சொன்னாங்க பாருங்க, அதாவது நான் வந்து நாற்காலி சொன்னேன், அவங்க மேசை சொன்னாங்க, நான் அடுத்து அவங்களுக்கு குழப்பற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன், இருந்தாலும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சீப்பு சொன்னாங்க, கண்ணாடி சீப்பு ஊருகா தொக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே வாட் ஐ ஆம் கோயிங் டு சே இஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வார்த்தைகள் சொன்னால் கூட பரவாயில்ல, யார் அந்த வார்த்தைகளை விட்டுட்டாலோ மறந்தாலோ அவங்க அவுட்டு, இன்னொருத்தவங்க வின்னர். அப்படிதான் ரூல்ஸ். ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்தலாம். இன்றைக்கி என்ன மாதிரி கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர்கள் இருக்காங்க, நடிகர்கள் திரையில் சூப்பராக நடிப்பாங்க பண்ணுவாங்க, ஆனால் அவங்க பாடிய பாடல்கள்லாம் சிலது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில பாடல்கள் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம நடிகர்கள், தமிழ் நடிகர்கள் குறிப்பாக பாடி அசத்திய பாடல்கள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த வரிசையில் முதலாக வர பாடல் யார் பாடினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலம்பரசன். சிலம்பரசன் நிறையா பாட்டு பாடியிருக்காரு, ஆனால் சிலம்பரசன் யுவன் சங்கர் ராஜாவில் ஏகப்பட்ட காம்போல ஏகப்பட்ட சாங்ஸும் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்போல அந்த சாங் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் தான் வர இருக்கு, எஸ் நலம்தானா அப்படின்னு ஒரு சூப்பரான பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சம்மதுலு.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 4:18 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். பேசுறீங்க
1: உங்களுக்கான
0: வார்த்தை பால். ஆமா சார்,
1: பால், தயிர், வெண்ணெய்.
0: என்ன சார் சார் இன்னைக்கு கேம் என்ன வரணும் தெரியுதா உங்களுக்கு? நீங்க பால், தயிர், வெண்ணெய், பசுமாடு என்னமோ சொல்றீங்களே சார். சார்
1: சொல்லுங்க சார்,
0: கேம் கேட்டீங்களா சார்? நீங்க வந்து தயிர்னு சொல்லிட்டு, அதாவது நான் சொல்ற வார்த்தையோட ரெண்டு வார்த்தையை சேர்த்து சொல்லணும் சார்.
1: ரெண்டு வார்த்தை சேர்த்து?
0: ஆமா, இப்ப பால்னு சொன்னா, நீங்க தயிர்னு சொன்னா தயிர்னு சொல்லக்கூடாது, பால் தயிர் அப்படின்னு சொல்லணும். நான் அடுத்து மூணாவது ஒரு வார்த்தை சொல்லும் போது பால் தயிர் அப்படி சேர்த்து சொல்லுவேன். அப்படி சேர்த்து சொல்லிக்கிட்டே விளையாண்டுட்டு
1: போனோம்.
0: ஓகே சார்,
1: பால் சொல்லுங்க சார்.
0: நீங்க சொல்லுங்க, பால் தயிர் வச்சுக்கலாமா உங்களுக்கான வார்த்தை? பால் தயிர் நேர்மை. நீங்க சொல்றப்ப மூணையும் சேர்த்து சொல்லணும்.
1: நேர்மை, ஒழுக்கம்.
0: இல்ல இல்ல, மூணையும் சேர்த்து சொல்லணும்.
1: பால், தயிர், நேர்மை,
0: ஒழுக்கமா? ஓகே, பால், தயிர், நேர்மை, ஒழுக்கம், போர்வை.
1: என்ன சார்?
0: போர்வை, போர்வை.
1: பால், தயிர், ஒழுக்கம், நேர்மை, போர்வை.
0: ஆர்டர் மாத்திட்டீங்க பாத்தீங்களா, நடுவில் ஆர்டர் குழப்பிட்டீங்க நீங்க.
1: என்ன சார், என்ன சார்?
0: அதாவது தயிருக்கு அப்புறம் நேர்மை வரும், அதுக்கப்புறம் தான் ஒழுக்கம் வரும். நான் நேர்மை சொன்னேன் இல்லையா, அதை மறந்துட்டீங்க பாத்தீங்களா. நேர்மையா இருக்கணும். சூப்பர் சார், சூப்பரா ட்ரை பண்ணீங்க. ஒரு வழியா கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செமையா விளையாண்டீங்க. நன்றி.

0: நன்றி சார்,
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நீ அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: கலைசாமி ஐயா, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா. உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? கேம் புரிஞ்சதா உங்களுக்கு?
2: சொல்லுங்க.
0: ஓகே சார், உங்களுக்கான வார்த்தை புத்தகம்.
2: புத்தகம், பேனா.
0: சார், புத்தகம் பேனா சேர்த்து சொல்லுங்க.
2: புத்தகம் பேனா.
0: புத்தகம் பேனா. இப்ப நான் என்ன சொல்றேன் பாருங்க, கொசு. புத்தகம் பேனா கொசு.
2: புத்தகம் பேனா என்ன சொல்லுங்க?
0: கொசு கொசு
2: கொசுவா?
0: இப்ப நீ மூணையும் சேர்த்து சொல்லணும்.
2: புத்தகம் பேனா கொசு கடித்து கடித்தல்
0: கடித்தல். ஓகே, புத்தகம் பேனா கொசு கடித்தல் கயிறு.
2: புத்தகம் பேனா கொசு கடித்தல் கயிறு.
0: இன்னொரு வார்த்தை சொல்லுங்க.
2: புத்தகம் பேனா கொசு கடித்தல் கயிறு.
0: இன்னொரு வார்த்தை சொல்லுங்க சார், ஏதாவது புதுசா?
2: இன்னொரு வார்த்தையா? இருங்க வரேன்,
0: இருங்க வரேன், வெயிட் பண்ணுங்க.
2: இருங்க வர சொல்றேன். புத்தகம் பேனா கொசு கடித்தல் கயிறு.
0: வாழைப்பழம்.
2: மாம்பழம்.
0: மாம்பழம். புத்தகம் பேனா கொசு கடித்தல் கயிறு கால் வாழைப்பழம் மாம்பழம் வெட்டுக்கிளி.
2: என்ன சார்?
0: வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி.
2: வெட்டுக்கிளி. புத்தகம் பேனா கொசு கடித்தல் கயிறு காலு மாம்பழம் வெட்டுக்கிளி.
0: அடடா, வாழைப்பழத்தை விட்டீங்க பாத்தீங்களா? சூப்பரா ட்ரை பண்ணி சார். சார் ரொம்பவே சிறப்பா லேண்டிங் சார். அதாவது மொதல் அது புரியாம இருந்தாலும் கடைசியில அது புரிஞ்சு எவ்வளவு வார்த்தைகள் கிட்டத்தட்ட 8 வார்த்தைகள் சூப்பரா சேர்த்து சொன்னீங்க. நன்றி நன்றி நன்றி.
2: நன்றி சார்.
0: நன்றி நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியில நீ அடுத்த நேர் வருகிறேன். வணக்கம்.
3: நயம்பட உரை என்று நட்சத்திர கானங்களில் நல்லது தர்ணத்தில் அள்ளி வழங்கி கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு அருமை வணக்கங்கள் கூறுகிறேன். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: அடடா, வணக்கம் மந்திரமூர்த்தி. உங்கள் வார்த்தைகளில் தந்திரம் உள்ளதையா? அடடா, இன்னைக்கு கவிஞர் வைரமுத்துவாகவே மாற்றி விட்டீரே ஐயா. சிறப்பா சிறப்பா சொன்னீங்க சார்.
3: ஆமா ஆமா ஆமா, அந்த அந்த லைன்ல தான் நீங்க பிரவேசிக்கிறீங்க.
0: ரொம்ப சிறப்பா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். ஓகே, இன்னைக்கு கேம் புரிஞ்சதா? விளையாடலாமா? மேகம். நிலா வானம் வடிவம் மேகம் நத்தை.
3: நிலா வானம் வடிவம் மேகம் நத்தை நண்டு.
0: நண்டு. என்ன சார் நண்டு விட்டுருக்கீங்க? ஓகே, நிலா வானம் வடிவம் மேகம் நத்தை நண்டு பரிசு.
3: வானம் மேகம்.
0: ஒன்னு விட்டீங்க, ஒன்னு விட்டீங்க. கரெக்டா சொல்லுங்க பாப்போம்.
3: நிலா வானம்.
0: ஐயோ, மூணாவது ஒண்ணு சொன்னே தம்பி, மறந்துட்டோனே.
3: நிலா வானம் மேகம் நத்தை நண்டோ.
0: வார்த்தைக்கு வரவில்லை ஐயா, வந்தே ஆக வேண்டுமே ஐயா. ஐயா, இப்படி சிறப்பாக ட்ரை பண்ணீர்கள் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. நம்ம காலஸ் எல்லாம் சூப்பரா தீப்பொறி மாதிரி தீயா விளையாண்டு இருக்காங்க. ரொம்பவே சிறப்பா விளையாடுறாங்க. அதாவது எஸ், அவங்க நடுவில் இந்த மாதிரி இதுதான் கேமோட பண்ணே. நடுவில் ஒரு வார்த்தைகள் மறந்து போகும், சில பேருக்கு வந்து வார்த்தைகள் மாறி போகும். இருந்தாலும் வந்து அந்த ஜவ்வு மிட்டையோட கான்செப்ட் இதுதான். எவ்வளவு தூரம் யா வச்சு நம்மளால சொல்ல முடியுது அப்படின்றதான். பட் இருந்தாலும் சூப்பரா ட்ரை பண்றாங்க. நான் தமிழ் வார்த்தை ஒன்று சொல்லணும்னு சொன்னேன், கரெக்டா அதுக்கான தமிழ் வார்த்தை. பட் நம்ம நேயர்கள் ரொம்ப உஷாரு பாருங்க, அதுக்கு தொடர்பான வார்த்தைகளை சொன்னா சொல்றப்ப ஈஸியா இருக்கும். ஆனா நான் விடுவேனா? நான் நடுவில் புந்து நண்டு நத்தை நான் குழப்பம்ல. பட் இருந்தாலும் நேர்கள் சூப்பராக விளையாண்டு இருக்காங்க. எஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நடிகர்கள் பாடிய சத்திய பாடல்கள் தான் வந்து நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் அடுத்து நடிகர் சூர்யா அவர்கள் பாடிய பாடல், எஸ் இதுவும் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல தான் வருது. அஞ்சாம் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சம்மதுலு.

0: ஒரு கனவு,
1: ஓர் இலக்கு,
0: ஒரு பயணம்,
1: ஒரு வெற்றி. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த வழியில பயணிக்கணும்,
0: இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறவங்களுக்கு இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பயணம், ஒரு புதிய வழிகாட்டுதல், ஒரு புதிய நம்பிக்கை.
1: ஜெய்கலாம் வாங்க. போட்டி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு பிரத்யேக வாராந்திர நிகழ்ச்சி.
0: தேர்வுக்கு தேவையான முக்கிய தகவல்கள்,
1: தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள்,
0: அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் ஆலோசனைகள்,
1: பயனுள்ள குறிப்புகள் மற்றும் முக்கிய தகவல்கள்,
0: வெற்றி பெற்றவர்களின் வெற்றி பயணம்,
1: இன்னும் பல ஊக்கமளிக்கும் தகவல்கள் மற்றும் வெற்றி கதைகள்.
0: உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு ஒரு புதிய பாதை,
1: உங்கள் கனவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை.
0: ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை
1: 5-2 மணிக்கு ரெயின்போ மேடையில் ஜெய்கலாம் வாங்க.
0: கேளுங்க, கத்துக்கோங்க, தயாராகுங்க.
1: உங்க வெற்றிக்காக பயணிப்போம்.

வெல்கம் பேக் நேர்களே. நேரம் 4:30 ஆயிட்டிருக்கு. சென்னை FM 101.4 கேட்டுறீங்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ், இன்னைக்கு ஜவ்வு மிட்டாய் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருப்பீங்க இல்லையா, எஸ் ஜெய்க்கலாம் வாங்க அப்படின்ற ஒரு சூப்பரான ஷோ வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காக அப்படின்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், குறிப்பாக அந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கும் ஆஸ்பிரன்ஸ்க்காக வந்து ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. எஸ் கண்டிப்பாக நீங்கள் 5 மணிக்கு அந்த ஷோ கண்டிப்பாக கேட்கலாம். எஸ் கமிங் பேக் டு ஃபன்.

0: என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவுமிட்டா கேம் தான் விளையாண்டு இருக்கோம். காலர்ஸ் ஆர் வெயிட்டிங். சோ வித்வுட் எனி டிலே அவங்க வரவேற்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பட்டாசு
0: தீபாவளி பட்டாசு தீபாவளி மாடிப்படி
1: ஜன்னல்
0: பட்டாசு ஜன்னலா நடுவில் நான் ஜன்னலா
1: விட்டுட்டீங்களா?
0: இல்ல சார், மூணு இருந்துச்சு. நம்ம இப்ப நாலாவது வார்த்தை சொல்றீங்களா? அதுக்கு முன்னாடி மூணு வார்த்தை இருந்தது.
1: ஆமா சார், பட்டாசு ஜன்னல் சொன்ன, பட்டாசு மாடிப்படி.
0: இல்ல சார், நீங்க நான் பட்டாசு தீபாவளி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, அதை விட்டுட்டீங்க
1: பாத்தீங்களா? பட்டாசு தீபாவளி பட்டாசு மாடிப்படி. இப்ப
0: கன்ஃபியூஷன் வாழ்க்கையே கன்ஃபியூஷன் தாங்க. அதாவது வித்வுட் எனி கன்ஃபியூஷன் சார், நீங்க என்ன சொல்லணும்னா பட்டாசு தீபாவளி மாடிப்படி. நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க? ஜன்னலா?
1: ஆமா சார்.
0: ஓகே சார், இப்ப நான் அடுத்து சொல்றேன். பட்டாசு தீபாவளி மாடிப்படி ஜன்னல் கரண்டி.
1: பட்டாசு தீபாவளி பட்டாசு மாடிப்படி பட்டாசு ஜன்னல் பட்டாசு கரண்டி.
0: பட்டாசு கரண்டி என்ன சார்? பட்டாசு எல்லாத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கிறீங்க. பட்டாசு பாலு ஃபேனா இருப்பீங்களா நீங்க? பட் இருந்தாலும் சிறப்பா விளையாண்டிங்க. நன்றி நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில நீ மறுத்த நேர் வருக வணக்கம். ஆனந்த் சார் நலமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கும் சார்.
0: ஓகே சார், நீ கேமும் சூப்பரா விளாண்டலாம் இல்லையா?
2: சொல்லுங்க.
0: ஓகே சார், உங்களுக்கான வார்த்தை கலங்கரை.
2: கலங்கரையா? விளக்கம்.
0: சேர்த்து சொல்லணும் சார்.
2: கலங்கரை விளக்கம.
0: கலங்கரை விளக்கம். ஓகே, கலங்கரை விளக்கம் சல்லடை.
2: கலங்கரை விளக்கம்
0: சல்லடை ஜன்னல் மாடிப்படி. ஏணிப்படி. ஓகே சார், கலங்கரை விளக்கம் சல்லடை ஜன்னல் மாடிப்படி ஏணிப்படி. பால்.
2: பாலா?
0: பால் தான்.
2: கலங்கரை விளக்கம் ஜல்லலை கண்ணாடி மாடிப்படி.
0: கண்ணாடியா? எங்க கண்ணாடி வந்துச்சு? கார் சார், நல்லா உஜாரா இருப்பேன், எல்லாம் ஏமாத்த முடியாது. கண்ணாடியே வரல சார், கண்ணாடி வரலை.
2: விளக்கம்.
0: விளக்கம் நான் விளக்கம் கொடுக்கறேன் சார், கண்ணாடி வரல. கலங்கரை விளக்கம் சல்லடை ஜன்னல் மாடிப்படி ஏணிப்படி தான் வந்தது. எங்க கண்ணாடி வந்தது? பட் இருந்தாலும் சிறப்பா முயற்சி பண்ணீங்க சார், நன்றி.
2: தேங்க்யூ சார்,
0: தேங்க்யூ. நிகழ்ச்சியில நீ அடுத்த நேர் வருக வணக்கம். வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: உபசரிக்கிறீங்களே.
0: ஓகேமா, நல்லா இருக்குன்ற வார்த்தையை வாங்குறதுக்கு. ஓகே, உங்களுக்கான வார்த்தை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கயிறு.
3: கயிறா?
0: கயிறு
3: கயிறு கயிறு
0: கயிறு
3: கயிறு கை.
0: ஒரு வார்த்தை சொன்னா போதுமா? கயிறு கையா?
3: கயிறு கை.
0: ஓகே, கயிறு கை. மருதாணி.
3: மருதாணி
0: சிவப்பு சிவப்பு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அதை சொல்லக்கூடாது. இந்த மூணு வார்த்தை சேர்த்து சொல்லுங்க.
3: கயிறு
0: கை மருதாணி சிவப்பு நேர்மை. ஹலோ, நேர்மை. இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்க.
3: எனக்கு
0: கேக்கலையா, மறுபடியும் சொல்லுங்க.
3: அதுக்கடுத்து
0: இன்னொரு வார்த்தை நீங்க சொல்லணும்ல புதுசா. கயிறு கை மருதாணி சிவப்பு நேர்மை உண்மை மிளகாய்.
3: கயிறு
0: கை மருதாணி சிவப்பு நேர்மை உண்மை. அதுதான் கேம் ஞாபகம். பரவாயில்ல, சிறப்பா ஆண்டிங்கம்மா. கடைசியில மிளகாயில விட்டுட்டீங்களே, பட் இருந்தாலும் சிறப்பா ட்ரை பண்ணீங்க, நன்றி நன்றி. ஓகேம்மா, உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள். கஷ்டப்பட்டு லைனை பிடிச்சிருந்தீங்க, வாழ்த்துக்கள்.

0: மண்பானை தண்ணீர் உலக்கை
1: மண்பானை தண்ணீர் உலக்கை உரல்
0: உரல் மண்பானை தண்ணீர் உலக்கை உரல் தக்காளி
1: தக்காளியா
0: மண்பானை தக்காளி உலக்கை உரல் குழப்பிட்டீங்க பாத்தீங்களா ரெண்டாவது என்ன சொல்லுங்க பாப்போம் நேர்களுக்கு கேம் சூப்பரா புரிஞ்சிருச்சு, நேர்களும் சூப்பரா விளையாண்டு வராங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நடிகர்கள் பாடிய சத்திய பாடல்கள் தான் போட்டுட்டு இருக்கேன். ஆல்ரெடி சூர்யா சார் பாடின பாட்டு ஆண்ட்ரியாவும் அந்த பாடல் பாடியிருந்தாங்க, அந்த பாடல் கேட்டு வந்தோம். இப்ப அடுத்து என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினி முருகன் திரைப்படத்திற்காக சிவகார்த்திகேயன் அவர்கள் டி மானிசையில பாடின பாடல் தான் கேட்க போறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: வெல்கம் பேக் நேரில் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 4:42 மைட் இருக்கு. கிரிடுறீங்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி சென்னை எஃப்எம் ரெயின்போல வித் ஆர் ஜே அர்ஜுன். இன்னைக்கு ஒரு சிற இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. எஸ், இன்னைக்கு சிஎன் அண்ணாதுரை நமது தமிழகத்தோட முன்னாள் முதலமைச்சர் அவர்களோட பிறந்த நாள் இன்னைக்கு. அண்ணா ஒரு சிறந்த அரசியல் தலைவராக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம இன்றைக்கி விளாட்ற கேம் பிளே இருக்கு மாதிரி கேம் பிளே இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி நிறையா வேர்ட் பிளே பண்ணுறதுலையும் அண்ணா அவர்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பல உதாரணங்கள் சொல்லுவாங்க. ஒரு முறை யாரோ அவர்கிட்ட அண்ணாட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில் கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிகாஸ், பட் இந்த மாதிரி வர மாதிரி வார்த்தைகள் வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண முடியாது. அதுவும் தொடர்ந்து வர மாதிரி மேக் பண்ண முடியாது. ஒரு கன்ஜெக்ஷன் இருமுறை வர மாதிரி ஒரு சென்டென்ஸில் மேக் பண்ண முடியாது அப்படின்னு யாரோ சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அண்ணா வந்து ரிப்ளை பண்ணதா, உடனே ரிப்ளை பண்ணதா ஒன்று சொல்லுவாங்க. நோ சென்டென்ஸ் எண்ட்ஸ் வித் பிகாஸ் பிகாஸ் பிகாஸ் இஸ் அ கன்ஜெக்ஷன். கவனிச்சிங்களா? எஸ், நான் மறுபடியும் சொல்றேன். நோ சென்டென்ஸ் எண்ட்ஸ் வித் பிகாஸ் பிகாஸ் பிகாஸ் இஸ் அ கன்ஜெக்ஷன். நீ வந்து ரெண்டு வார்த்தை ரெண்டு வாட்டி தொடர்ந்து வர முடியாது தானே சொன்ன பாருங்க. மூணு வாட்டி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பிகாஸ் பிகாஸ் பிகாஸ் அப்படின்னு சொல்லி மூணு வாட்டி ஒரு சென்டென்ஸ்ல வச்சு ஸ்பான்டேனியஸா ரிப்ளை பண்ணதா சூப்பரா சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி பல வேர்ட் பிளே பல சொற்பொழிவுகள் சிறந்த அண்ணா அவர்கள் ஆற்றியிருக்காங்க. சோ அவருக்கு மீண்டும் ஒரு முறை ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறது நான் அர்ஜுன். கமிங் பேக் டு ஜவ்வு மிட்டாய், இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம காலஸ்ட்டை வந்து நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஜவ்வு மிட்டாய் மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். சூப்பரும் காலஸும் சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்து நேர காலர் யாருன்னு பார்த்துலாம் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா
0: கலைசாமி ஐயா? நீங்கள் ஆல்ரெடி பேசிட்டீங்களோ நிகழ்ச்சியில.
1: இல்லை சார்.
0: அப்படியா?
1: கடற்கரை.
0: உங்களுக்கான வார்த்தை உப்புமா.
2: உப்புமா
0: இட்லி. நீங்க சேர்த்து சொல்லணும்ல.
2: உப்புமா இட்லி.
0: ஓகே, உப்புமா இட்லி கரண்டி.
2: உப்புமா இட்லி கரண்டி. தட்டு.
0: தட்டு. உப்புமா இட்லி கரண்டி தட்டு ஆலோசனை.
2: என்னது
0: ஆலோசனை? ஆலோசனை.
2: ஆலோசனை. உப்புமா இட்லி கரண்டி தட்டு ஆலோசனை பேச்சு.
0: பேச்சு. உப்புமா இட்லி கரண்டி தட்டு ஆலோசனை பேச்சு சல்லடை.
2: உப்புமா இட்லி கரண்டி தட்டு ஆலோசனை பேச்சு சல்லடை.
0: சல்லடை. சூப்பர். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுங்க.
2: சல்லடை.
0: சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம்.

0: ஹலோ,
1: சல்லடை சல்லடைக்கு அப்புறம் சலிச்சு பாக்குற எதுவுமே வரலையே அப்படிங்கிறீங்களா? இப்ப சூப்பரா ட்ரை பண்ணீங்கம்மா. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சியில இனிமே அடுத்த நேர் வருக. வணக்கம். இனிமையான இசை. அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், யாரு இருந்து பேசுறீங்க?
2: ஒரு
1: வார்த்தை விட்டுட்டீங்க. மறந்து போச்சே நிகழ்ச்சியில கால சூப்பரா விளையாண்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒருத்தர் கால் பண்ணி சார் நான் மாத்தி கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன சம்பவங்களும் நடந்தது. பட் இருந்தாலும் காலஸ் ரொம்ப ஆர்வமா கால் பண்ணிட்டே இருக்காங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். எஸ், அடுத்து விஜய் அவர்கள் பாடிய பாடல் தான் கத்தி திரைப்படத்திற்காக செல்ஃபி புல்ல அப்படின்னு ஒரு சூப்பரான பாடல் தான் வர இருக்கு. இந்த பாடல் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனப்போ நான் இந்த பாடல செல்ஃபி புலன் பாட மாட்டேன், செல்ஃபி புலன் பாடுவேன். ஏன்னா அது கேட்கறப்போ எனக்கு ஏதோ செல்ஃபியா செல்ஃபியான்னு கேட்கற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன் இது செல்ஃபி புல்ல என்று. ஸோ அந்த பாடலை நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டேடியம் வித் மீ, இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே செம்ம தூள்.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுடா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: வெல்கம் பேக் நேர்களே. நேரம் 4:54 நிமிடம் ஆயாச்சு. சென்னை எஃப்எம் 101.4 கேட்டுறீங்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி வித் ஆர் ஜே அர்ஜுன். ஜவ்வு மிட்டாய் மாதிரி கேம் இருந்தாலும் என்னமோ நேரம் வந்து கடகடன்னு போயிருச்சு. ஆமா, நாங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாய் நேரம் நேர் யார் நான் பார்த்துடலாம். வருக வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் அர்ஜுன் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சிங்கேஸ்வரன், சென்னை ஆர்கே நகர்.
0: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்
0: சார். ஓகே சார், உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
1: சார்
0: உங்களுக்கான வார்த்தை தேங்காய்
1: சட்னி.
0: சேர்த்து சொல்லணும் சார்.
1: தேங்காய் சட்னி.
0: ஓகே, தேங்காய் சட்னி துடுப்பு.
1: தேங்காய் சட்னி துடுப்பு போட்டு.
0: போட்டு போட்டெல்லாம் ஆங்கிலம்.
1: படகு படகு.
0: ஓகே, தேங்காய் சட்னி துடுப்பு படகு மருதாணி.
1: தேங்காய் சட்னி துடுப்பு படகு மருதாணி கரங்கள்.
0: மருதாணி கரங்கள். நீங்க அப்படி போறீங்களோ சேர்த்து சேர்த்து. ஓகே, இப்போ உங்களுக்கு வைக்கிறோம் பாருங்க. தேங்காய் சட்னி துடுப்பு படகு மருதாணி கரங்கள் ஜாங்கிரி.
1: தேங்காய் சட்னி துடுப்பு மருதாணி கரங்கள் ஜாங்கிரி
0: பூந்தி. ஐயா நீங்க சொல்லும் போது படகை வந்து தனியா அனாதைய விட்டுட்டீங்களே ஐயா, தனியா மிதக்குதே கடல்ல. நிகழ்ச்சியம் நிறைவு நேயர் அந்த லக்கி காலர் யாரு பாத்துலாம் வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான்
0: திருப்பா சொல்லுங்க.

0: மீசை முகம்.
1: மீசை முகம் சேர்த்து சொல்லணும் ஐயா, சேர்த்து சொல்லணும். மீசை முகம் அப்படின்னு சேர்த்து சொல்லணும்.
0: மீசை முகம்.
1: ஓகே, மீசை முகம் சாவி.
0: மீசை முகம் சாவி.
1: ம், அடுத்து ஒரு வார்த்தை சொல்லணும் புதுசா.
0: நன்றி.
1: அதான் நம்ம காலை சூப்பராக விளாண்டாங்க. கொஞ்சம் முன்ன பின்னா ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அவங்க கப்புன்னு பிடிச்சி சூப்பராகவே விளாண்டாங்க. நிகழ்ச்சியில் நினைஞ்ச எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ட்ரை பண்ண எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் இந்த 4-5 மட்டும்தான் ஃபன் பண்ணுமா, ஏன்னா வாழ்க்கையே ஃபன் பண்ணுறதுக்கு தானே அப்படின்னு எப்பயுமே நான் நிகழ்ச்சியோட நிறைவில் சொல்கிறது உண்டு. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் நல்லா ஃபன்னாக வைபாக ஹாப்பியாக இருப்போம். இன்னைக்கு ஆக்டர்ஸ் பாடின பாடலாக போட்டால் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் அப்படிதான் ஒரு பாடல் வர இருக்கு. எஸ் எங்கே இவருக்கான அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. எஸ், டேரக்டர், ரைட்டர் அப்படின்னு பல முகங்கள் கொண்ட தனுஷ் அவர்களும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ அப்படி அவர்கள் பாடின பாடல் தான் வந்து ஜெகமே தந்திரம் படத்தில் சனா அவர்கள் சந்தோஷ் நாராயண் அவர்களோட மியூசிக்கில் சூப்பரான ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. ஸோ இந்த பாடலோட நானும் விடைபெறுறேன். ரொம்ப நாள் கழிச்சு அடுத்து மீண்டும் உங்களை நான் சந்திப்பேன் நினைக்கிறேன். ஸோ அப்படி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அர்ஜுன். கரெக்டாக இருந்த பொருட்டா ஆர்ஜி அர்ஜுன் சைனிங் ஆஃப். வரட்டா.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். RSS இயக்கத்தின் 100-ஆண்டு கால சேவை குறித்து பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய நூலை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். இந்த நூலின் முதல் பிரதியை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பெற்றுக் கொண்டார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக

மத்திய அரசு கொண்டு வர உள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் நிலையானதாகவும் உறுதியாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி

அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டி பயிற்சி முகாமினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கனவு மெய்ப்பட வேண்டும். மகாகவி பாரதியோட இந்த வரிகளை உண்மையிலே கனவு கண்டு மெய்ப்பித்த ஒரு நபரை தான் இன்னைக்கு நம்முடைய ரெயின்போ மேடையின் வாராந்திர நிகழ்ச்சியான ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வெல்கம் டு த ஷோ. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2025 ஆல் இந்தியா ரேங்க் 18 எடுத்து தன்னுடைய பெயரை எல்லார் மனதிலையும் பதிய வைத்த ஸ்ருதி அவர்கள். வணக்கம் ஸ்ருதி.
1: வணக்கம் மேம்.
0: ஸ்ருதி, யூபிஎஸ்சியில் ஆல் இந்தியா ரேங்க் 18, ரிசல்ட்டை பார்க்கும்போது என்ன தோணுச்சு?
1: அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இன்டர்வியூ வந்து எனக்கு ஒரு கடைசி ஸ்லாட்டில் வச்சாங்க, February 24 என்னோட இன்டர்வியூ முடிச்சுட்டு ஒரு வாரம் டெல்லியில் மெடிக்கல் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு நான் ட்ரெயினில் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கேன். ட்ரெயினில் திரும்ப வரும்போது என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. PDF ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1000 பேர் பாஸ் ஆகிருப்பாங்க. நம்ம இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க சர்ச் பட்டன் போகணும். நான் PDF ஓப்பன் பண்ணிட்டு இப்படி ஜூம் பண்ணிட்டு சர்ச் பட்டன் பார்க்குறேன். டக்குன்னு பார்த்தா என் பேர், எனக்கு ஸ்ருதியில் 2 I, வெறும் இனிஷியல் தான் இருக்கும். அங்கே இருக்க எல்லா பேரும் பெரிய பெரிய பேராக இருக்கும் பின்னாடி இருக்கனால. டக்குன்னு என் பேரை ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஷாக்கு, ஃப்ரண்ட் பேஜ்லேயே நம்ம பேரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூமெண்ட் என்னால என் லைஃப்லயே மறக்க முடியாது. அவ்வளோ ஒரு செட்பேக்ஸுக்கு அப்புறம் கிடைச்ச அந்த ஒரு ஃபர்ஸ்ட் விக்டரி நல்லா இருந்துச்சு.
0: ஏன் இதை பர்டிகுலராக கேட்டேன்னா, ஒரு ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலை, செகண்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலை, ஆனால் தேர்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி ஒரே ஸ்டெச்சில் ப்ரிலிம் மெயின் இன்டர்வியூ, அதுவும் டாப் 20 அப்படிங்கிறப்போ ஹவ் வாஸ் தட் ஃபீல்?
1: அது எப்படி இருந்துச்சுன்னா மேம், தோல்விகள் இருந்தப்போ அந்த பெயினை தாண்டி நான் போட்ட அந்த உழைப்புக்கான ஒரு இதாக தான் எனக்கு தோணுச்சு. 2 times நான் ஃபெயில் ஆனாலும் ஐ நெவர் கேவ் பேக். நான் வந்துட்டு மெயின்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் போட்ட அந்த எஃபர்ட் இப்போதான் அந்த அவுட்கம் தெரிஞ்சிச்சு 3 years கழிச்சு. பட் அது தெரியும் போது இன்னைக்கும் டெய்லியும் நான் நேரத்தில் எந்திரிக்கும் போது யோசிப்பேன், 4:30 நான் எந்திரிச்சு படித்த ஒரு இதுதான் வந்து அந்த 18th ரேங்கோ அப்படின்னு நான் யோசிப்பேன் மேம்.
0: யூஸ்வலாக இன்ஜினியரிங் முடித்தாங்கன்னா அவங்க என்ன தோணுன்னா, அவங்களுக்கு ஐடி ஜாப் சைட் போயிடலாம், அவங்களுடைய கரியர் செட்டில் பண்ணிக்கலாம், அந்த வழியிலே போயிடலான்னு தோணும். யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அதுவும் சிவில் சர்வீசஸ் சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? சின்ன வயசு ஆசையா இல்லை காலேஜ் முடிச்ச பிறகு ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணுதா?
1: ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன வயசு ஆசை தான் மேம். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு இருக்கும்போது கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். இப்போது கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் வந்து செயின் ஸ்னாச் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் காரை சேஸ் பண்ணி அவங்கள சேஸ் பண்ணி போயிட்டு போலீஸ்காரங்களாம் வந்து கேட்டாங்க. நான் வந்து கரெக்டாக வண்டி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட நம்பர்லாம் சொன்னோடனே சூப்பர்மா ரொம்ப நல்லா பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அப்போவும் எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு ஓரமாக இருக்கவர் சொன்னார், நீ இல்லைப்பா உன் அண்ணன் ஓட்டியிருந்தால் கண்டிப்பாக அந்த திருடனை பிடிச்சிருப்பீங்கன்னொன்னே எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அப்போது ஒரு பொண்ணுன்னா என்னால் கண்டிப்பாக முடியும், நான் வந்து போலீஸ் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டு சரி ஐபிஎஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லே யோசிச்சேன். காலேஜ் முடிச்சோடனே எனக்கும் ஐடி ஜாப் கிடைச்சிது. நான் ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டு ஜாபுக்கு ட்ரைனிங் போனேன். பட் இருந்தாலும் எனக்கு யூபிஎஸ்சி தான் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தனால ஜாபை விட்டுட்டு ஐ வென்ட் இன் டு ப்ரிப்பரேஷன்.
0: ஓகே, இந்த யூபிஎஸ்சி படிக்கணும்னு நீங்கள் வீட்டில் சொன்னப்போ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம்
1: அப்பா எஜுகேஷன் ஃபீல்டில் தான் இருக்காங்க. அப்பா வந்துட்டு ஓகே

0: அப்பாவை சரி பண்ணுன்னு சொன்னாங்க. அம்மா வந்து இனிஷியலாக ரொம்ப ரிலக்டண்ட்டாக தான் இருந்தாங்க. ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீ வந்துட்டு அங்கே ஃபுல் டைம் ஜாபாக இருக்கணும், ஒரு மண்டே டு ஃப்ரைடே ஜாப் மாதிரி ஐடி மாதிரி இல்லை, டைம் இல்லை, அதனால் அம்மா ரொம்ப ஹெசிடண்ட்டாக இருந்தாங்க. பட் நான் ரொம்ப ஸ்டபனாக இருந்துட்டு இதுதான் வேணும்னொடனே அம்மா வந்து சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேகே ஃபுல் சப்போர்ட் மேம்.
1: இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறது ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கும் இல்லையா? பீங் அன் இன்ஜினியர் நீங்கள் ஆப்ஷன் எடுக்கும்போது எதை எடுக்கலாம், பியர் ப்ரெஷர் அவங்க சொல்லுவாங்க இதை எடுத்தால் பாஸ் பண்ணலாம், இதை மெஜாரிட்டி எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹவு டிட் யூ சூஸ் யுவர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்?
0: ஒன் திங் ஸ்மார்ட் ஐ டிட் ஐ திங்க் வாஸ் சூசிங் த ஆப்ஷனல் மேம். எல்லாரும் சொன்னதை கேட்காம எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ அந்த ஆப்ஷனில் ஒரு வருஷம் டைம் எடுத்து தான் சூஸ் பண்ணேன். ஒரு வருஷம் மார்க் அதிகமாக வரும், இன்னொரு வருஷம் மார்க் கம்மியாக வரும், கஷ்டமாக இருக்கலாம் ஈஸியாக இருக்கலாம். எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன், நான் சோஷியாலஜி ஆப்ஷனல் எடுத்தேன். ரொம்ப பிடிச்சி அந்த ஆப்ஷனில் பிடிச்சி தான் படித்தேன். இட் ரிஃப்ளெக்டட் இன் மை ஸ்கோர். ஃபஸ்ட் டைம் எழுதுகிற எனக்கு 287 வந்துச்சு ஃபஸ்ட் டைமுக்கு. தட் வாஸ் வெரி குட். இன்ஜினியரிங் தான் எடுக்கலான் போது நான் ஈசி படித்தனால ஈசி வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டாக கிடைக்காது. ஸோ வேறு என்ன ஆப்ஷனல் எடுக்கலான்னு எல்லா ஆப்ஷனலையும் பார்த்தேன். பிவைக்யூஸ் பார்த்தேன், அதோட சிலபஸ் பார்த்தேன், யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்கிற வீடியோஸ் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு சோஷியாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, படிக்க ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஆப்ஷனலுக்கு யூ வில் நீட் கிராஜுவேட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கேற்ற மாதிரி ஐ சோஸ் மை ஆப்ஷனல். அதில் ஃபுல் ஹார்ட் போட்டு எழுதினா தான் ஆன்சர் வில் ரிஃப்ளெக்ட் த எமோஷன் ஆஃப் த பர்சன். ஏன்னா மெயின்ஸ் எழுதும்போது அவங்களுக்கு இவால்வேட் பண்ணுறவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் தான் தெரியும். நம்ம ஹோல் ஹார்ட்டடாக எழுதும்போது அந்த டச் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்.
1: ஏன்னா நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூபிஎஸ்சி சூஸ் பண்ண உடனே ஆப்ஷனாக ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க இல்லை அவங்களுடைய டீச்சர்ஸ் யாராவது என்ன சொல்கிறாங்க அதையே எடுத்துப்பாங்க, அதை வந்து ஸ்டடி பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க, ஒரு வருஷம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் படித்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணுங்க? ஒவ்வொரு சிலபஸாக நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த சிலபஸ்க்குள்ளே போய் படித்து பார்த்தீங்களா, இல்லை ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் நீங்கள் படித்து பார்த்தீங்களா?
0: சிலபஸ் ஃபுல்லாக எடுத்து பார்த்தேன் மேம். லைக் அவுட்லைன் என்னென்ன சிலபஸ்க்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு பிவைக்யூஸும் பார்த்தேன். நமக்கு அது தெரியுதா போர்ஷன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்மளால் அதை முடியுமா அந்த மாதிரி பார்த்துட்டு யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தேன். ஏன்னா பேப்பர் ஒன் வந்து மோஸ்ட்டாக கோர் கான்செப்ட்ஸ் இருக்கும், அந்த கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா படிக்க, அந்த ஃபேக்டரை வச்சு நான் ஃபுல் பேசிஸில் எடுத்தேன் மேம் ஆப்ஷனில்.
1: ஸோ புதுசாக ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் உட்காந்து அந்த ஆப்ஷனுக்குள்ளே கொஞ்சமாவது டைம் ஒர்க் அவுட் பண்ணி அதை படித்து பார்க்கணும், நம்மளால் அந்த ஆன்சர்ஸ் அனலைஸ் பண்ணி எடுத்த முடியாதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க?
0: கண்டிப்பாக மேம். ஏன்னா சொல்கிற மாதிரி கிராஜுவேட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. எனி ஆப்ஷனல் ஹியூமனிட்டிஸ் எடுத்தாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அவங்க கேட்குற க்வெஸ்டனுக்கு டு த பாயிண்ட் ஆன்சர் எழுத முடியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸும் அதிகமாகும். ஐ வில் சே டைம் எடுத்து எந்த ஆப்ஷனல் வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ரெப்ளிகேட் பண்ண முடியுமோ அதை எடுத்தா பெட்டரா இருக்கும் மேம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஜெயிக்கலாம் வாங்க, தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.

0: இல்லாமே தோல்.
1: ஸ்ருதிக்கு ஒரு ஸ்பெஷலான பழக்கம் உண்டு இல்ல, சிலம்பம் சுத்துறது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ ஸ்ருதி, சிலம்பத்துல வேர்ல்ட் ரெக்கார்டும் நீங்க பண்ணிருக்கீங்க, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க.
2: அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் மேம். கோவிட் டைமில் நான் அப்போவே யூபிஎஸ்சி தான் டிசைட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்சிஆர்டிஸ் மட்டும் படிப்பேன். அப்போது நம்ம ஏதாச்சும் வளர்த்துக்கணும் ஒரு டேலண்ட்டுன்னு எனக்குள்ளே இருந்துச்சு. சரி, வீட்டில் ஐடலாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு சிலம்பம் கற்றுக்கணுன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு சிலம்பம்மா சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. டெய்லி போவேன், சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸில் கிளாஸஸ் இருக்கும், மிச்ச நாள்லாம் வீட்லேயே சுத்தணும். ஒரு 2-3 மாதம் கழிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, வேர்ல்டு ரெக்கார்டு வருது, சோலன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டுனு சொல்லிட்டு 18 மணி நேரம் சிலம்பம் சுத்தணும். நான் கிளாஸ் போய் 2-3 மாதம் தான் ஆகுது, எங்கள் கோச் முடியவே முடியாதுன்ட்டார். ஏன்னா ரெண்டு கையிலையும் சுத்தணும், நான் ஒரு கையை நீ ப்ராக்டிஸ் பண்ணல. இல்லை இல்லை, கண்டிப்பாக நான் சுத்திடுவேன், நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க. இனி ஒரு 2 மாதம் இருந்துச்சு. அப்புறம் காலேஜும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலைல எந்திரிப்பேன், எந்திரிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் சும்மா அப்படியே கையெல்லாம் அப்படியே பழுத்துரும், சுத்திட்டே இருப்பேன். திரும்ப போயிட்டு சாயங்காலம் வந்து கிளாஸ் போவேன், கிளாஸ் போய் திரும்ப சுத்துவேன். சுத்திட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படி சுத்தி சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு. நான் ஓரளவுக்கு சுத்தி காட்டினோன்னே அப்புறம் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் ஸ்லாட் பேசிஸ்ல சுத்தணும். சுத்தி எப்படியோ முடிச்சிட்டேன். முடிச்சோடனே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த முடிச்சு காட்டினோடனே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: இட் ஷோஸ் யுவர் கன்சிஸ்டன்சி அண்ட் ஒரு உறுதி இருக்குல்ல. ஒரு விஷயத்த நம்ம எடுத்தோம்னா அதை கண்டிப்பா ஏதோ ஒரு பாடுபட்டாவது முடிச்சே ஆகணும்ன்ற ஒரு உறுதி உங்க மனசுல இருக்கு. ஸோ அந்த உறுதி தான் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கனே அப்படின்னு சொல்லலாம். சரி, சிலம்பம் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு இருக்கா?
2: சிலம்பம் இல்லாமல் ஈகோ ட்ரெக்கிங் போவேன் மேம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இந்த

0: என்விரான்மெண்டல் அவேர்னஸ் கொஞ்சம் அதிகம். அது யாராச்சும் குப்பை போட்டால் கூட டக்குன்னு போய் சொல்லிடுவேன், குப்பெல்லாம் போடாதீங்க, எங்கே குப்பை இருந்தாலும் எடுத்து என் பேக்கில் வச்சுட்டு வீட்டில் வந்து தான் கட்டுவோம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மொத்த ஊரையும் க்ளீன் பண்ணிட்டு வீட்டை வந்து குப்பை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெக்கிங் போகிறது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் மேலே மலை ஏறும்போது ரொம்ப குப்பையாக இருக்கும், அந்த அனிமல்ஸ் இருக்க இடத்துல அது எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கும் போனால். ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா, மேலே போயிட்டு கீழே இறங்கும்போது ஒரு பேக்கில் எல்லாம் ட்ராஷ் எல்லாம் எடுத்து அதை கலெக்ட் பண்ணிட்டு கீழே கொண்டு வருவேன். யாராச்சும் போடுறாங்கன்னு தெரிஞ்சு அதே இடத்துல சொல்லுவேன், ப்ளீஸ் அங்கே குப்பை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ ஈகோ ட்ரெக்கிங் வந்து ஹாபியாகவே போட்டிருந்தேன் யூபிஎஸ்சிலையும்.
1: அப்பார்ட் ஃப்ரம் ஈகோ ட்ரெக்கிங் வேறு நல்ல ஹாபி இருக்குது உங்களுக்கு?
0: கெனைன் கேர் போட்டிருந்தேன் மேம். நான் பெரிய டாக் லவர், அதனால நிறையா டாக்ஸ் வந்துட்டு டெய்லியுமே உன்னை டெய்லி பேசஸ் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கேன், ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம். ஸோ இன்டர்வியூலையுமே கேட்டாங்க, கெனைன் கேரா எவ்வளோ நான் வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க, சார் 40 இந்த ஸ்ட்ரீட் வண்டின் வேகம். ஸோ அவங்களே அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. அது இல்லாமல் பைக் ஓட்டுவேன், ரொம்ப பிடிக்கும் பைக் ஓட்டை. எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் சரி ஓட்டு அப்படின்னு விட்டாங்க, அதுக்கப்புறம் அப்படியே டூர் போகிறது, ட்ரிப் போகிறது, பைக் ரைட் போகிறது, சரி போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் விட்டுட்டாங்க. ஸோ பைக் ரைட் போவேன்.
1: ஏன் இவ்வளோ க்வெஸ்சன் கேட்ட ஹாபியை பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னாலே எல்லார் மனசில் இருக்கிற ஒரு மைண்ட் செட் என்னென்னா, அவங்க வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகமாட்டாங்க, வீட்டில் யார்கிட்டையும் பேசக்கூடாது, ஹோல் டே அந்த ஒரு ரூம்குள்ளே 24/7 படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குது. இது படிக்கிற பசங்களுக்கும் இருக்குது, அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்குமே இருக்குது. ஸோ ஹாபீஸ் எந்த அளவுக்கு உங்களை ஹெல்ப்ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்குன்றதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டேன். அண்ட் வாட் யூ சே ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் ஆஸ்பயர் பண்ணுற ஒரு எக்ஸாமுக்கு அப்படிங்கிறப்போ ஃபுல்லாக புக்வாமா புக்குக்குள்ளேயே முழுகிறது சரியாக இருக்குமா, இல்லை ஹாபீஸ் எடுத்துக்கிறது அவங்களுக்கு ரிலீஃப் பண்ணுமா?
0: கண்டிப்பாக அந்த படிக்கிற டைம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதை நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். நான் படிக்கும்போது வென் ஐ வாஸ் ரைட்டிங் மீன்ஸ் ஐ டிட் நாட் ஈவன் யூஸ் டிஜிட்டல் ஃபோன், நான் பட்டன் ஃபோன் தான் வச்சுருந்தேன். படிக்கிற டைமில் யூ நீட் தட் கைண்ட் ஆஃப் ஃபோக்கஸ். பட் ஆஸ் அ ஹியூமன் நம்மளால் ரொம்ப நாள் ஐசோலேட் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ட் ஐனோ நான் ஒரு 6 மாதம் எல்லோரும் சொன்ன மாதிரி யார்கிட்டயும் பேசாமல் இருந்தேன். பட் என்னால் அதை சஸ்டெயின் பண்ண முடியல. நான் பேசிக்கலி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், நல்லா பேசுவேன், ஜாலியாக இருப்பேன், என்னால் அதை சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ அது எப்படி பேலன்ஸ் பண்ணலாங்கிறது தான். படிக்கிற டைமில் படிச்சுட்டு மிச்ச டைமில் யூ நீட் தட் ரிலாக்ஸேஷன். அந்த ஒரு ஹாபியோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இருந்தால் தான் ஒரு பெரிய ப்ரிப்ரேஷன் சைக்கிளை நம்மளால் சஸ்டெயினே ஆக முடியும். இல்லைனா வில் பேர்ன் அவுட் வெரி சூன். அதுக்காக வச்சு ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட், ஏதோ ஒரு ஹாபி இருக்கணும் கண்டிப்பாக. தே நீட் சம் லெஷர் டைம். அவங்களுக்குன்னு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் தே கேன் சஸ்டெயின் அந்த ப்ரிப்ரேஷன்.
1: ஒரு விஷயம் சொன்னீங்க, யூ ஆர் அன் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்னா கலகலப்பாக எல்லாரோடையும் பேசிட்டு சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பர்சன் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து ஒரு செக்லூட் பண்ணி படிக்கணும், ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாகணுன்ற கட்டாயத்துக்கு வரும்போது ஹவு டிட் யூ மேனேஜ் தட்?
0: ஆக்சுவலி நான் யூபிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணோன்னு ஸ்டார்ட் பண்ணப்போ பீப்புள் அரவுண்ட் மீ, ஸோ எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்களே, அப்சர்வ் பண்ணிட்டு சொன்னாங்க, யூபிஎஸ்சி உன்னால் கண்டிப்பாக முடியாது, ஏன்னா என்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காரவே முடியாது, நான் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட், நல்லா பேசுவேன், ஜோவலாக இருப்பேன். தே செட் நெகட்டிவாக தான் நிறைய பேர் சொன்னாங்க இனிஷியலாக, ஏன்னா நான் நல்லா பேசுவேன் ஜோவலாக இருப்பேங்கிறனால கண்டிப்பாக இது முடியுமா, நீ அவ்வளோ ஐசோலேட் பண்ணுமா, நாங்கள் இல்லை கண்டிப்பாக நான் படித்து தான் அவன் சொல்லிட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஐ வென் டு டெல்லி. டெல்லியில் எனக்கு யாரையுமே தெரியாது, படிச்சே தீர்வுன்னு போய் அங்கே உட்காந்து 1 வருஷம் எனக்கு பேசுறதுக்கு கூட யாரும் இல்லாமல் அங்கே உட்காந்து அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து தான் படித்தேன். ப்ராப்பராக சாப்பாடு இருக்காது, பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்து அப்படி படித்தது தான் எனக்கு ஞாபகம் வருது மேம் இப்போ சொல்லும்போது. அது நடுவுலையும் நிறையா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வரும்போது எங்கள் தாத்தாக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. திரும்ப நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து 1-2 வாரம் அங்கேருந்து இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன் பண்ணேன். ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செய்யும். அந்த ஸ்ட்ரகிளையும் தாண்டி அதுக்குள்ளே இருந்தால் தான் வந்துட்டு ஐ திங்க் வி கேன் ஷேர் த ஸ்ட்ரகிள் இட் செல்ஃப்.
1: அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம மனசு உடஞ்சிரும் கண்டிப்பாக, வந்து இதுக்கு மேலே நம்ம அதை கன்யூ பண்ணுவான்ற ஒரு எண்ணம்லாம் வரும், விரக்தியும் வர ஆரம்பிக்கும். பட் அதை பிரேக் பண்ணி அந்த ஜேர்னியை கோ த்ரூ பண்ணிட்டு வெளியில் வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் ரொம்ப ஸ்வீட்டாகவே இருக்கும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், இட் வில் பி வெரி ஸ்வீட்.
1: இப்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இன்டர்வியூ போகும்போது உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நிலையில் 2 வருஷம் ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரே ஸ்டெச்சில் ப்ரிலிம் மெயின் கிளியர் பண்ணி இன்டர்வியூக்குள்ளே போக போகிறோம், இந்த நிலைமையில் இங்கே உட்காந்துட்ருக்கோமே அப்படிங்கிறப்போ மனசு உடஞ்சி போகும்ல, அதில் இருந்து எப்படி வெளியில் வந்தீங்க? ஹவு டிட் யூ கெட் டைம் டு ஸ்டடி?
0: எங்கள் தாத்தா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தார். ஐ தாட் மேபி நான் பாஸ் ஆகிட்டா என்னை வந்து ஒரு ஐஏஎஸ்ஸாக பார்த்துட்டா எங்கள் தாத்தா குணமாயிடுவார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. ஸோ நான் காலையில் போயிட்டு தாத்தா பார்த்துக்கிறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க, காலையில் போயிட்டு ஹாஸ்பிட்டல் உட்காந்தேன்னா நைட் வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு கிளாஸஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா படிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஒரு 2 வீக்ஸ் இருந்தேன். இருந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க, பாஸ் ஆகிடுவாங்க பேத்தி, கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்குற காட்சி இருக்கணும், விட்டுறாதீங்க அப்படின்னோடனே ஹீ ஸ்டார்டட் ரெக்கவரிங். சென்னையிலேருந்து கிளம்பி அதுக்காக போனேன், நான் போயிட்டு ஒரு வாரத்துலேயே ஹீ ஸ்டார்டட் ரெக்கவரிங். அவர் உடம்பு ஃபுல்லாக சரியானோடனே அவர் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு ஐ கேம் டு டெல்லி. ஸோ திரும்ப இன்டர்வியூக்காக டெல்லி வந்து அதுக்கப்புறம் ஐ வென்ட் வித் இன்டர்வியூ. எங்கள் தாத்தாக்கு விட மேம் செகண்ட் அட்டெம்ப்டில் எனக்கு

0: உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. லிவர் இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ், டைஃபாய்ட் மூணும் சேர்ந்து வந்துருச்சு.
1: டெல்லியில் ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்தாலும்
0: அதே தான். ஒரு மாதம் நானே ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஐ டிட் நாட் கோட் த்ரூ த பிளட் டெஸ்ட் ஈவன். நானே வந்துட்டு தனியாக இருந்து சாப்பிடாமல், எனக்கு அந்த ஒரு கட்டத்தில் அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போனோடனே சரி விட்டுருவோமா, திரும்ப வீட்டுக்கு போயிடுவோமான்னு யோசிச்சுட்டு ஒரு 2 மாதம் கேப் எடுத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னால் எந்திரிச்சு உட்கார கூட முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ கேவ் தட் அட்டெம்ட், பாஸ் ஆக முடியல. அதுக்கப்புறம் வீட்டில் சரி வேற படி அப்படின்னாங்க. இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டேன், கண்டிப்பாக யூபிஎஸ்சி விட்டு நான் போவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஐ கேவ் திஸ் தேர்ட் அட்டெம்ப்ட்.
1: நிறைய பசங்க நல்ல படிப்பாங்க ஆனால் ஹெல்த் விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க. அதுக்கு நீங்களே ஒரு லீடிங் எக்ஸாம்பிளாகவும் இருந்திருக்கிறீங்க. ஸோ வாட் யூ வாண்ட் டு சே டு தோஸ் பீப்புள், நீங்கள் வந்து படிப்பு மட்டும் இல்லை உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய உணவும் முக்கியம் அப்படின்றது இந்த வகையில் சொல்ல வரேன்.
0: ஸோ எனக்கு அந்த ஹெல்த் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் ஐ ரியலைஸ்ட் நம்ம தான் ரொம்ப முக்கியம், எக்ஸாம் எழுதணும்னா நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் சேஞ்சிங் எவ்ரி திங் ஆஃப் மை ஹேபிட். காலையில் எழுந்திரிச்சு நைட்டு 10 o'clock 10 o'clock தூங்கிடுவேன். படிக்கிறது ஓகே அடுத்த நாள் கூட படிச்சுக்கலாம். ஐ ஹேட் அ ஃபிக்ஸட் ஸ்லீப்பிங் சைக்கிள். சாப்பிட்றது ஐ ஆல்வேஸ் மேட் ஷுர் 3 வேளை சாப்பிடணுமா, கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றது, அது வந்துட்டு ஐ மேட் இட் அன் ஹேபிட். ஏன்னா இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் எக்ஸாம் இருக்கணும்னா சர்வைவ் ஆகணும். அந்த 1 இயர்னாலே நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் முடியும். ஒரு நாள் ஒரு 24 hours உட்காந்து படிச்சிட்டோம் தூங்காமல் படிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் நாள் ஃபுல்லாகவே ஸ்கிப் ஆகிடும். இனிஷியலாக ஐ தாட் ஓகே நம்ம இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லாக படிச்சிருவோம், காலைல வரைக்கும் படிக்கலன்னா அடுத்த நாள் டேவே ஸ்பாயில் ஆகிடும். இந்த மாதிரி இனிஷியலாக ஸ்கிப் பண்ணுவாங்க, தப்பு பண்ணுவாங்க. பட் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைமில் நம்ம ப்ரொடக்டிவிட்டியை காட்டிட்டு அடுத்த நாளுக்காக அதை வந்து தள்ளி வைக்கணும். மேம்,
1: ஸ்ருதியுடைய டெய்லி ஷெட்யூல் படிக்கும்போது என்னவாக இருந்தது?
0: ப்ரிலிம்ஸ்க்கு தான் ரொம்ப ரிக்ரெஸ்ஸாக இருந்துச்சு, ஏன்னா 2 prelims வந்து கிளியர் ஆகல. மார்னிங் 4:30 எந்திரிச்சிட்டு டெய்லி ரிவிஷன் வந்து எனக்கு மேண்டட்ரி. முன்னத்து நாள் என்ன படித்தனோ 4:30 to 5:30 அதை ரிவைஸ் பண்ணாமல் அடுத்த நாள் நான் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேன். 5:30 ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்து 7:30 அகெயின் கிளம்பி கிரவுண்டுக்கு போய் ஓடணும். ஓடிட்டு லைக் ஐ கோ ஃபார் ஜாகிங் இல்லைனா வாக்கிங் ஏதோ ஒன்று போயிட்டு திரும்ப வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப அகெயின் ஐ ஸ்டார்ட் ஸ்டடிங். ஃபுல் டே இதே தான் பண்ணுவேன். தென் ஈவினிங் ரிலாக்ஸேஷன் அகெயின் சிலம்பம் பண்ணுவேன், பைக் போகிறதுனா எங்காச்சும் வெளியே போயிட்டு வர்றது. அண்ட் அகெயின் நைட் எண்டில் அகெயின் ஐ ரிவைஸ். ரிவைஸ் பண்ணாமல் எதுவுமே இல்லை, அந்த டேவோட எண்டில் ரிவிஷன் பண்ணிவிட்டு திரும்ப ஐ வேக் அப் நெக்ஸ்ட் டே. சிம்பிளான விஷயம் மேம், ரிவிஷன், ஒரு ஸ்லீப் சைக்கிள், ஒரு டைம் ஷெட்யூல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது பாஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அப்போ அது சிம்பிள் விஷயமாக தான் இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது.
1: ஒரு பெரிய இலக்கை அடையிறதுக்கு வந்து பெரிய பெரிய முயற்சிகள் தேவையில்லை, சிறிய சிறிய முயற்சிகள், ஆனால் தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸாக பண்ணிட்டே இருந்தாலே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத சொல்ல வரீங்க. ஸ்ருதி கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: இப்போ பிரிலிம் சப்ஜெக்ட் படிக்கும்போது புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, இதுக்குள்ளே என்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறவங்க உங்ககிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவாக இருக்கும்னா, எப்படி படிச்சிங்க, எங்களுக்கும் ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதே தான் நானும் இப்போ கேட்க போகிறேன். ப்ரிலிமினரி சப்ஜெக்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் ப்ரிலிம் எக்ஸாம் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன?
3: ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் எழுதுகிறவங்களோ இல்லை ரெப்பட்டேட்டிவாக எழுதுகிறவங்களோ, நான் பண்ண பெரிய மிஸ்டேக் பிவைக்யூஸ் பார்க்காதது. ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸை நான் பார்க்காம நான் எப்படி பார்ப்பேன்னா, எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு அதை பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம், இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்தா தான் மிஸ்டேக் ஆகுது. ஏன்னா யூபிஎஸ்சியில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் நிறைய படிக்கிறோம், நம்ம அதை ரிவைஸ் பண்ணலான்னு எடுத்து ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு எடுக்கும்போது திரும்ப புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து ரிவைஸ் பண்ணதா இல்லை. ஸோ ரிவிஷன் நான் எப்போ பண்ணுவேன், பேசிக் புக்ஸ், ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரே ஒரு புக்கு, அந்த புக்கை தான் நான் கடைசி வரைக்கும் வச்சிருந்தேன். டாப்பர் சொல்றாங்களோ இல்லை வேற ஏதாச்சும் டீச்சர் சொல்றாங்களோ, ஐ நெவர் சேஞ்ச் மை புக். ஒரு புக்ல கம்ஃபர்டபுள் ஆயிட்டேன்னா 5 தாட்டி ஒரு புக் படிக்கிறது தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. 5 புக்கு ஒரு தாட்டி கிடையாது. ஐ ஆல்வேஸ் சே திஸ், ஒரு சப்ஜெக்ட்

0: ஒரு புக்கு எடுத்துட்டு பேசிக்காக என்சிஆர்டிஸ் 11th அண்ட் 12th என்சிஆர்டிஸில் எதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் நிறையா ரிப்பீட்டிட் ஆகுதோ அந்த என்சிஆர்டிஸ் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் புக், ஒரு புக் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பிவைக்யூஸ், வெரி சிம்பிள். பிவைக்யூஸை நான் ரிப்பீட்டிவாக சால்வ் பண்ணிட்டு டெஸ்ட் சீரீஸில் அனாலிசிஸ், அவ்வளோதான் மேம்.
1: என்ன ஸ்ருதி சிம்பிளாக சொல்லிட்டீங்க.
0: சிம்பிள் தான், அதை தான் நான் சொல்கிறேனே, சிம்பிளான விஷயம் தான். அந்த சிம்பிள்லேயே நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் சீரீஸ் எழுதிட்டு டெஸ்ட் சீரீஸை திரும்பியே பார்க்க மாட்டாங்க, கண்டினியூஸாக 100 டெஸ்ட் எழுதுவாங்க, தப்பு எங்கே பண்ணோன்னே தெரியாது. நிறைய பேர் படிச்சுட்டு பிவைக்கு பார்க்கலான்னு பிவைக்கு அனாலிசிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு மட்டும் போயிடுவாங்க.
1: சிம்பிளாக நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க ஸ்ட்ராட்டஜியாக, ஆனால் நிறைய வீட்டில் பசங்களை விட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். எங்கள் ஊரில் என்னென்ன புக்கெல்லாம் கண்ணப்படுதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இதைப்படி அதைப்படினு அவங்க கொடுத்துருவாங்க. ஒன்று, இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு பாயிண்ட் அதில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கே ஒரு 50 புக்கை வாங்கி வச்சுடுவாங்க, ஆனால் எதையும் திறந்தும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, ஒரு புக்கை ஒழுங்காக எடுத்து படிங்க, ஆழமாக படிங்க அப்படின்னு சொன்னீங்க. த டெப்த் விச் வி ரீட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சூப்பராக சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசுவோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ ஒரு நியூஸ் பேப்பரை எப்படி படிக்கணும்?
0: ஸோ யூபிஎஸ்சியில் நான் ஒரு புக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்கிறதுக்கான காரணமும் இதுதான். ஏன்னா யூபிஎஸ்சி நெவர் ஆஸ் டைரக்ட் க்வெஸ்சன்ஸ், தே ஆஸ் கான்செப்ட்ஸ். யார் எந்த புக்கு படிச்சிருந்தாலும் கான்செப்ட் தெரிஞ்சவனால தான் அதை ஆன்சர் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிக்கே படிக்காமல் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிப்பாங்க. யூபிஎஸ்சி ஸ்மார்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாலும் அதுக்குள்ளே ஸ்டாட்டிக் பார்ட் இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக்கை ஸ்ட்ராங் பண்ணாமல் யூ கான் கோ ஃபார் த கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஸ்டேட் நியூஸஸ் தேவை இருக்காது, அதே மாதிரி பொலிட்டிக்கலான நியூஸஸ் படிக்க வேணாம். யூபிஎஸ்சி பிவைக்கு பார்த்து அதில் என்னென்ன தீம்ஸ் கேட்குறாங்களோ அந்தந்த தீம்ஸ் படிச்சாகணும். லெட்ஸே வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்துட்டு வைல்ட் லைஃப் ரிலேட்டடா, வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் ரிலேட்டடா, இல்லை ஏதாச்சும் ஒரு அனிமல் அதோட பிஹேவியர் ரிலேட்டடாக கேட்குறாங்கன்னா, இப்போ நியூஸ் பேப்பரில் ரீசெண்டாக வந்துட்டு ஒராங்குட்டான் வந்து இருந்துச்சு ஒரு ஃபாரஸ்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒராங்குட்டானோட பிஹேவியர் என்ன, அது எங்கே இருக்குது? நான் வந்து பிக்டோகிராஃபிக் மெமரி ரொம்ப பிலீவ் பண்ணுவேன் மேம். ஏதாச்சும் ஒன்று படித்தா டக்குன்னு அதை போய் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த இமேஜை ஒரு தட்டி பார்த்து வச்சுக்குவேன், பார்த்தா அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து ஒராங்குட்டான் பார்த்துட்டு சும்மா ஃபோட்டோவில் பார்த்து வச்சுட்டா, இந்த வருஷம் யூபிஎஸ்சியில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க கொரிலாவோட இன்னொரு அனிமலை கம்பேர் பண்ணி அது கொரிலா சைஸ்க்கு சொல்லி க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்க. நான் ஃபோட்டோவில் ஒரு தாட்டி பார்த்துருந்தாலே அது ரொம்ப குட்டியான அனிமல்னு தெரிஞ்சிருக்கும், அதை வச்சு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான், அந்த நுவான்சஸ் என்ன பண்ணுறோமோ அதுதான் மேம் ஹெல்ப் பண்ணும்.
1: ஓகே, ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க, ஒரு டிப்பும் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதாவது பிக்டோகிராஃபிக் மெமரி எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படிங்கிறது, தேவையில்லாமல் ரீல்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்து இமேஜஸ் பார்த்தோன்னா ஒரு வேர்ட்ஸ் படிக்கிறத விட பிக்சர் பார்க்கும்போது நம்ம மனசில் அது ஆழமாக டக்குன்னு பதிஞ்சிரும், ரீகலெக்ட் பண்ணவும் அது ஈஸியாகவும் இருக்கும். சூப்பரான டிப் கொடுத்துருக்கீங்க மாணவர்களுக்கு. இப்போது நியூஸ் பேப்பர் நான் படிச்சுட்டேன், அது இல்லாமல் மேகசின்ஸ் ஏதாவது இருக்கா படிக்கிறதுக்கு?
0: நான் வந்துட்டு ஒரு இயர்லி கம்பைலேஷன் மேகசின் மாதிரி படித்தேன் மேம். எந்த மேகசின் எடுத்தாலும் மோஸ்ட் ஆஃப் த நியூஸஸ் ஒன்றே தான் கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நிறைய எம்ஃபசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா டேட்டாஸ் நிறையா பண்ணுவாங்க, பட் யூபிஎஸ்சியில் டேட்டா நிறையா கேட்கவே மாட்டாங்க, கான்செப்ட்ஸ் தான் கேட்பாங்க, ஏதோ ஒரு மேகசின் கம்பைலேஷன். இப்போ ரீசெண்டாக யூபிஎஸ்சியே வந்து பிஐபியிலேருந்து பாருங்கள், இது பட்ஜெட் பாருங்கள், எக்கனாமிக் சர்வே பாருங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு இதோட இயர்லி ஆனுவல் அந்தந்த மினிஸ்ட்ரியோடது பாருங்கன்னு சொல்லிட்டு தே ஹாவ் ஆல்ரெடி கிவன் இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதில் வந்துட்டு என்ன இருக்கோ அதை வந்து ஒரு கம்பைலேஷன் மாதிரி பார்த்தாலே பெட்டராக இருக்கும் மேம்.
1: இப்போது நான் ப்ரிலிம்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பேசிக்காக ஸ்கூலில் இருக்கிற அந்த என்சிஆர்டி புக்ஸ் படித்தா போதும், அதை தாண்டி ஒரே ஒரு புக் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரிலிம்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம்.
0: எஸ் மேம், நியூஸ் பேப்பர் ரீடிங் டெய்லி
1: டெய்லி பண்ணலாம். நோட்ஸ் எடுப்பீங்களா நீங்கள்?
0: நான் நியூஸ் பேப்பர்லேருந்து ஐ டுக் நோட்ஸ் மேம். எதுக்குன்னா ப்ரிலிம்ஸை விட எனக்கு என்ன இருந்துச்சுன்னா ஐ யூஸ் டு ரைட், நான் நல்லா தான் எழுதிட்டு இருந்தேன், பட் ஈவன் தோ எனக்கு என்னென்னா பர்ஃபெக்ட் பண்ணணும், அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணுங்கிறக்காக மெயின்ஸ் ஆன்சர்ஸ் டெய்லி எழுதிட்டே இருந்தேன். ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே வாஸ் ரைட்டிங் மெயின்ஸ் ஆன்சர்ஸ் ரெகுலர்ஸ்லி. அந்த ஆன்சரில் ஹெல்ப் பண்ணுறக்காக நியூஸ் பேப்பரில் ஏதாச்சும் நல்ல பாயிண்ட் வந்துச்சுன்னா ரெண்டு புக் வச்சுருந்தேன், ஒன்று ப்ரிலிம்ஸ்க்கு இன்னொரு புக் வந்து மெயின்ஸ்க்கு. ப்ரிலிம்ஸ்க்கு அதை வந்து சப்ஜெக்ட் வைஸ் டிவைட் பண்ணிட்டு எதில் எல்லாம் நோட்ஸ் கிடைக்குதோ அந்த நோட்ஸ் எடுத்து அதில் எழுதிடுவேன் சப்ஜெக்ட் வைஸ். மெயின்ஸுக்கானதை GS1 GS2 GS3 GS4 போட்டு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்னால் அதை எழுதிக்குவேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு கம்பைலேஷன் மாதிரி எழுதிட்டு அதை வந்து என்னோட ஆன்சர் எழுதும்போது யூஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த நியூஸ் எடிட்டோரியலையும் எடுத்து திரும்ப வந்து நோட்ஸில் எழுதிடுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஒரு கீ சஜஷன் சொல்லியிருப்பாங்க, இல்லை ஒரு கீயாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, ஆர்டிக்கலை ஃபுல்லாக ஸ்கிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு லைன் ரெண்டு லைனை மட்டும் எழுதணும் மேம்.
1: இல்லை நிறைய பேருக்கு புக்கு படிக்கும்போது ஹைலைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட் ஹைலைட் பண்ண மொத்த புக்கோட கலரும் மாறி இருக்கும்,
0: அது நிறைய பேர் பண்ணுவாங்க மேம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போதே நிறைய பேர் நோட்ஸ் எடுத்துருவாங்க, எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு தெரியவே தெரியாது. நான் எப்போ சொல்கிற சஜஷன், ரெண்டு தாட்டி மூணு தாட்டி ஒரு புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்தால் தான் எது முக்கியம்னே தெரியும்.

0: ஃபர்ஸ்ட் டைம் படித்த உடனே எது இம்பார்ட்டன்ட்னா யாராலையும் அதை கண்டே பிடிக்க முடியாது. அதுதான் மேம்.
1: ஸோ ஒரு ஒரு முறை படிக்கும்போது நமக்கு அந்த புத்தகத்துலேருந்து புரிதல் வந்து வேறு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க.
0: கண்டிப்பாக மேம்.
1: இந்த ரீடிங் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஹாலில் எந்தளவுக்கு யூஸாக இருந்துச்சு?
0: ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் மேம். நாம் நினைப்போம் நியூஸ் பேப்பர் ரீடிங் வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் தானே, இட் வில் ஹாவ் அ வெரி பிக் இம்பேக்ட். இப்போது ரீசெண்டாக யூபிஎஸ்சி வந்து பேப்பரை வந்து லென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. மெயின்ஸ்லாம் பார்க்கும்போது 4 லைன் 5 லைன் ஒரு கேள்வி இருக்கும், டக்குன்னு அந்த கேள்வி ஸ்கிம் பண்ணுறதுக்கு இந்த ரீடிங் ஹேபிட் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. நம்ம லெஷராக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணால் 5 மணி நேரம் கூட படிக்கலாம், பட் ஐ ஹேட் மை டைம் லிமிட். ஒரு மணி நேரத்தில் பேப்பரை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கிம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு டார்கெட் வச்சு பண்ணேன், பட் இன் இம்பாக்டட் வெரி வெல். ஒரு 1 மினிட் எக்ஸ்ட்ரானாலும் எனக்கும் ஒரு நார்மலாக படிக்கிறவங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. என்னால் ஒரு 2-3 ரவுண்ட் ஆஃப் ரீடிங் வந்து பண்ண முடிஞ்சது.
1: ஸோ நியூஸ் பேப்பர் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன?
0: நிறைய பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறோன்னு ஹாஃப் அடே நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, அது கண்டிப்பாக கூடாது. மேபி இனிஷியலாக நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நமக்கு வார்த்தை சேர்த்து படிக்கிறது ஒரு 2 hours, 2.5 hours ஆகலாம், அதுதான் மேக்ஸ் டு மேக்ஸ். அதுக்கு ஒரு மாதம் கழிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த எப்படி அந்த டைமை கட் ஷார்ட் பண்ணுறோன்னு பார்க்கணும். சில நியூஸஸ் தேவைப்படாது, சில நியூஸஸ் யூபிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்காது, நம்ம ஓவர் டூ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோங்கிறத வந்து பார்க்கணும்.
1: ஸோ ஹோல் டே பேப்பர் படிக்கிறேன் வச்சுட்டு பேப்பரே பார்த்துட்டு இருக்காம எவ்வளோ கட் ஷார்ட் பண்ணி எவ்வளோ ஸ்பீடாக படிக்கிறோம் நம்ம அதையும் அனலைஸ் பண்ணணும். நம்முடைய ரீடிங் ஸ்பீட் நம்முடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு பெரிய யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க.
0: கண்டிப்பாக.
1: பியாண்ட் ரீடிங் ஸ்கில்ஸ், மெயின்ஸ்க்கு தேவைப்படுது ரைட்டிங் ஸ்கில்ஸ். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது
0: மேம்? ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும் மேம். நான் நல்லா எழுதினாலும் யூபிஎஸ்சி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியணும்னா, ஸோ டாப்பர் காப்பீஸ் ஆன்சர் காப்பீஸ் இருக்கும், அதில் பார்த்து தான் நான் ஆன்சர் எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கிட்டேன். ஒரு இன்ட்ரோ, ஒரு பாடி, ஒரு கன்க்ளூஷன். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், மொத்தமாக எழுதிட்டு இருந்தேன். ஆன்சர் கரெக்ட் தான், பட் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருந்துச்சா? நான் திரும்ப பேரா ஃபார்மேட்டில் எழுதிட்டு இருந்தேன், அவங்க பாயிண்ட் ஃபார்மேட்டில் எழுதினோடே பாயிண்ட்டாக மாற்றினேன். ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நான் நிறைய ஒர்க் பண்ணேன். ஸோ என்னோட ஆன்சர் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னா, பாடியில் கீ பாயிண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எழுதணுமா, நான் ஒரு எஃபர்ட் போட்டாலும் அது வந்து ஹைலைட் ஆகணும். டயக்ராம் இருந்துச்சுன்னா அந்த டயக்ராம் வந்து கார்னரில் இருக்கணும். மேப் வரையறதுக்கு எனக்கு மேப் எப்படி வரையுதுன்னு தெரியல, எங்கள் சார்கிட்ட போய் கேட்டோடனே இந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்கா வரைஞ்சி கற்றுக்கூடாது. நான் வரைகிறேன், 2 நிமிஷம் ஆகுது ஒரு இந்தியா மேப் வரையறதுக்கு, ஆனால் அங்கே 10 seconds பண்ணும். 100 வீடியோ பார்த்துருப்பேன் எப்படி மேப் வரையிறதுன்னு. ஒரு 1000 தாட்டியாச்சு நான் திரும்ப வரைஞ்சிருப்பேன். வரைஞ்சி அந்த 10-15 seconds அது எப்படி வரையிறதுன்னு கற்றுக்கிட்டேன். அதை கற்றுக்கிட்டு ஆன்சரில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வெளியே இருக்கவங்க நம்ம மிஸ்டேக்ஸை ஸ்பாட் பண்ணலாம், பட் வி ஆர் த பெஸ்ட் இவால்வேட்டர். என்ன தப்பு பண்ணுறோம், எங்கே என்ன ராங்காக போகுதுங்கிறத நம்மளை தவிர வேறு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆன்சர் எழுதிட்டு ஐ யூஸ் டு செக் திரும்ப, என்ன தப்பு பண்ணியிருக்கலாம், இங்கே என்ன பாயிண்ட் அழகாக எழுதியிருக்கலாம், இல்லை என்ன பாயிண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, நான் எப்படி அதை ரெப்ளிகேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இட் இட் மை ஒர்க் இன் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் மேம்.
1: லாட் ஆஃப் எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க போல இருக்கே நீங்க. சரி, இப்போ நான் வந்து நிறைய படிச்சுட்டே இருக்கேன்றப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். முதல் முறை படிக்கும்போது புதுசாக விஷயம் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் 2வது முறை அந்த புக் எடுத்து படிக்கும்போது ஏற்கனவே படித்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைன்ஸை ஸ்கிப் பண்ண ஆரம்பிப்போம், மேலோட்டமாக படிக்க ஆரம்பிப்போம், ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஸ்கிப் த மெயின் விஷயங்கள் எல்லாமே. அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்?
0: ஸோ நான் வந்து 4R ஒரு டெக்னிக் வச்சுருந்தேன் மேம். ரீட், ரீகால், ரிவைஸ், ரிப்பீட். ஒரு விஷயத்தை நம்ம 1st தாட்டி படிச்சிருவோம், 2nd தாட்டி படிக்கும் போது நம்ம என்ன நினைப்போம்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுவோம். 2 அட்டெம்ப்ட் நானும் பண்ணேன், அதுக்கப்புறம் தப்புன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ்லாம் பார்ப்பேன், நிறைய வீடியோ பார்ப்பேன், அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே சில ஸ்டடி மெத்தட்லாம் எடுத்துகிட்டு அடுத்த தாட்டிலேருந்து ஒரு விஷயத்தை படிச்சுட்டு புக்கு முடி வச்சுட்டு கண்ணை முடி யோசிப்பேன். நான் ஈஸின்னு நினச்சேன், கண்ணை முடி யோசிச்சா முடியவே முடியாது மேம். அப்படியே ஒரு ஃபுல்லாக ப்ரெஷராக ஃபீல் ஆகும், நம்ம பாடி அதை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. கண்ணை திறந்து பார்த்துரு, பக்கத்தில் தானே இருக்குது, பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதை நான் வந்து சப்கான்ஷியஸாக ஓகே புக்கை மூடி வச்சுட்டு என்ன படித்தனோ அதை நான் வந்து ரீகால் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியுது நான் வந்து எதையுமே புரிஞ்சிக்கல, படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு தான் வந்திருக்கேன், ஒழுங்காக படிக்கல. ஸோ அதை எப்படி ஒழுங்காக படித்து அதை வந்து கண்ணை மூடி ரீகால் பண்ண, ஒன்ஸ் நான் ரீகால் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சால் நானே நல்லா படிப்பேன். எப்படின்னா மேம், நம்ம யாருக்காச்சும் சொல்லி கொடுக்குறோம்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எப்படி நல்லா படிப்போம், ஏன்னா அவங்க வந்து சொல்லித்தரணும். யாராச்சும் ஏதாச்சும் கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த விஷயத்தை நல்லா படிப்பேன், அவங்க கேட்டுருவாங்க. அந்த மாதிரி நான் எனக்கு ஒரு செக் வச்சுக்கிட்டேன், கண்ணை மூடி ரீகால் பண்ணணும், அப்போ நீ சொல்லி தான் ஆகணும், இல்லைனா திரும்ப முதல்லேருந்து படி. ஸோ அந்த ரீகால் பண்ணுறதுக்காக ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங் வெரி வெல்.
1: எக்ஸாம் அப்படிங்கிறதே நம்மளுடைய மெமரியை நம்ம எந்த அளவுக்கு ரீகால் பண்ணி அங்கே கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் வருஷ கணக்கில் படித்தாலும் அந்த ஒரு 3 hours நீங்கள் கொடுக்குற எஃபர்ட் தான் உங்களுடைய ரிசல்ட்டை கொடுக்க போகுது. ஸோ அதுக்கு ரீகால் நிஜமாவே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய 4R டெக்னிக்,
0: ரீட், ரீகால், ரிவைஸ், ரிப்பீட்.
1: ரீட், ரீகால், ரிவைஸ்.

0: மெமரைஸ் அண்ட் ரிப்பீட். ஒரு விஷயத்தை படிக்கிறோம், படிச்சுட்டு அந்த படிச்ச உடனே கண்ணை மூடி ரீகால் பண்றோம், அந்த எண்ட் ஆஃப் த டே ரிவைஸ் பண்றோம், அடுத்த நாள் மார்னிங் திரும்ப அதை ரிவைஸ் பண்றோம். ஸோ ரிப்பீட் திரும்ப அந்த ப்ராசஸ் முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்.
1: ஸ்ருதி ஆர் கொடுத்த இந்த 4R டெக்னிக் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஜெயிக்கலாம் வாங்க, தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஜெயிக்கலாம் வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
0: ஒரு ஃபெயிலியர் வரும்போது நமக்கு அந்த விஷயத்த தொடர்ந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு தயக்கம் வரும். இன்னொன்று, நம்ம மேலேயே நமக்கு ஒரு செல்ஃப் டவுட் வரும். நம்ம இதுக்கு ஃபிட் தானா, நம்ம இந்த விஷயத்தை செய்யறதுக்கு சரியான ஆள் தானா, நம்ம மேலேயே ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது?
3: மேம், ஒரு ஃபெயிலியர் வரும்போது ஆப்வியஸாக நமக்கு அந்த செல்ஃப் டவுட்டு, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையது இருக்கும். பட் அந்த ஃபெயிலியர் எதனால் வந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கணும். நான் 2 ஃபெயில் ஆகும்போது ஐ நியூ தட் ஐ மேட் மிஸ்டேக்ஸ், நான் ஒழுங்காக படிக்கல, நான் ஒழுங்காக ரிவைஸ் பண்ணல, என் பாட்டில் என்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சோ அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணேன். எவ்ரி ஃபெயிலியர் லேர்னிங்காக தான் எடுத்துக்கிட்டேன். செல்ஃப் டவுட் வரும்போது அந்த செல்ஃப் டவுட்டுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாங்கிறது தான் யோசித்தேன். முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. லைக் நம்மளை ரிஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு தோணுச்சு. அண்ட் ஃபெயிலியர்னால் நான் நல்ல எக்ஸாம்பிள், நல்லா ஸ்கூல் காலேஜ்லாம் நல்லா படிச்சுட்டு இருந்தேன், யூபிஎஸ்சி வந்து ஃபஸ்ட் அட்டம் ஃபெயில் ஆகிட்டேன்னா, ஃபெயில் ஆகிட்டு எல்லோரும் வேலை இல்லையா வேலை இல்லையான்னு கேட்டோடனே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சோம். 30 எக்ஸாம் எழுதியிருப்பேன் மேம், பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது எஸ்எஸ்சி எழுதியிருக்கேன், குரூப் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், ரயில்வேஸ் எழுதியிருக்கேன், எல்லாம் எழுதியிருக்கேன். ஒன்றில் கூட ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் ஆனதில்லை, அவ்வளோ தர்லையும் ஃபெயில் தான். எங்கள் அம்மாலாம் கேட்பாங்க, இவ்வளோ காசு கட்டி நீ எதுக்கெல்லாம் எக்ஸாம் எழுதுற, படிக்கலன்னா போகாமே இருக்கலாம்ல அப்படின்வாங்க. பட் எனக்கு என்னென்னா அந்த டெஸ்பரேட்டாக இருந்தேன் அப்போது, அதெல்லாம் வந்துட்டு டிஸ்ஹார்ட்டனிங்காக தான் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா யூபிஎஸ்சி அது என்னோட கேம், நான் எல்லாம் படித்து எல்லாம் எஃபர்ட் போடுறேன், கண்டிப்பாக எனக்கு கிளியர் ஆகுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டு, அதுக்கான ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபெயிலியர் எப்பவுமே ஒரு லேர்னிங் தான், அந்த லேர்னிங் வந்து எடுத்துக்கோங்க.
0: இப்போ இருக்கிற ஸ்ருதி, ஒரு 3 அட்டம்ப்க்கு முன்னாடி இருந்த ஸ்ருதி கிட்ட பேசணும் அப்படின்னா என்ன சொல்ல நினைப்பீங்க?
3: 3 அட்டம்ப்டுக்கு முன்னாடி இருந்த ஸ்ருதி வந்து பயங்கர செல்ஃப் டவுட்டோட தான் மேம் இருந்தா. எனக்கு தெரிஞ்சு உள்ள வரக்கு முன்னாடி நம்மளால முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் டவுட்டோட தான் இருந்தா. பட் அந்த ஸ்ருதி கிட்ட நான் சொல்றது என்னன்னா, அப்பவே நீ வந்து அந்த கான்ஃபிடென்ஸோட இருந்திருக்கணும், உன்னால முடியும்ன்றது. மேபி எனக்கு என் பொட்டன்ஷியல் தெரியல, ஆனா சுத்தி இருக்கவங்கலாம் சொன்னாங்க நீ நல்லா பண்ணுவேன் நல்லா பண்ணுவேன்னு. சில நேரத்தில் ஒருத்தங்க சொல்கிற அந்த ஒரு வார்த்தை நமக்கு எவ்வளோ மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ எங்கள் மேம் இருந்தாங்க ஆப்ஷனலுக்கு, பேப்பர் பார்த்துட்டு ஓகேப்பா நல்லா இருக்குது, நான் என்ன நம்பலை, எங்கள் மேம் அந்த ஒரு வார்த்தை சொன்னோடனே நம்ம பேப்பர் நல்லா தான் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இப்போ வரைக்குமே ஐ ஹாவ் தட் ஹேபிட், யாராச்சும் சொன்னால் அவங்களோட நல்ல விஷயத்த பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணும். நம்ம சொல்கிற அந்த 1 செகண்ட் ஆஃப் அப்ரிஷியேஷன் அவங்க வாழ்க்கையை மாற்றலாம், அவங்க அந்த டிஸ்ஹார்ட்டண்டாக இருக்க மூமெண்ட்டை மாற்றலாம். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹேவ் இட் இன் மைண்ட், எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்க அந்த நல்லதை பார்த்து அந்த நல்லதை சொல்லணுன்றது வந்து ஒரு பழக்கமாகவே உருவாக்கிக்கிட்டேன் மேம்.
0: ஒண்டர்ஃபுல் மெசேஜ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு வெற்றியிலேருந்து கிடைக்கக்கூடிய பாடத்தை விட ஒரு ஃபெயிலிருந்து கிடைக்கக்கூடிய லெசன் தான் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பன்டாக சொல்லியிருக்கீங்க.
3: கண்டிப்பாக
0: ஸ்ருதி, இப்போது இந்த இன்டர்வியூ கேட்டுட்டு ஒரு மாணவர் நினைக்கிறார், நான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா, அவர் இன்னைக்கு இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷன் அவங்க ஆரம்பிக்கலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணலாம்?
3: ஸோ இந்த அட்டெம்ப்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் மேம், டில் டிசம்பர் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது மெயின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஏன்னா ஈவந்தோ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிட்டாலும் இப்போ யூபிஎஸ்சி இஸ் கிவிங் இன் பிட்வீன் 75 days, அந்த டைமில் யூ கான்ட் ஸ்டடி ஆல் தோட் எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட். ஸோ டிசம்பர் வரைக்கும் யூ வில் ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ். மெயின்ஸ் அப்படின்னா ஹாஃப் டே உடச்சிடணும். காலையிலேருந்து மதிய வரைக்கும் ஐ இல் டூ மை ஆப்ஷனல். ஏன் ஆப்ஷனல்னா, அதுக்கு யூ நீட் மோர் கிளாரிட்டி, மோர் அண்டர்ஸ்டாண்டிங். காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே ஆப்ஷனல் ஆரம்பிக்கிறது பெட்டர். அதில் 4 மாதத்தில் 2 மாதம் பேப்பர் 1, 2 மாதம் பேப்பர் 2, ஒரு டெஸ்ட் முடிஞ்சால் எழுதலாம், இல்லைனா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வச்சு படித்து வச்சிடலாம். காலிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும், ஆஃப்டர்நூன்லேருந்து நைட்டு வரைக்கும் ஜிஎஸ் 4 ஸ்டார்ட் பண்ணி GS 2, GS 1, GS 3. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு GS 4 எத்திக்ஸு, ஒரே சப்ஜெக்ட் படித்தா 120+ நிறையா மார்க் எடுக்கலாம். தென் கம்மிங் டு GS 2, பாலிட்டி ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஐயாரும் ஓரளவுக்கு படிச்சிருப்போம், கவர்னன்ஸ் மட்டும் கொஞ்சம் படித்தா போதும். தென் கம்மிங் டு GS 1, ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்போம், சோஷியல் இஷ்யூஸ் மட்டும் படித்தா போதும். GS 3, ஹைலி டைனமிக் கரண்ட் அஃபேர்ஸ், மார்க்ஸும் கம்மியாக வரும். ஸோ கடைசி அது படிக்கும்போது டிசம்பர் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் டிசம்பர் வந்துட்டு யூ வில் கோ ஃபார் ப்ரிலிம்ஸ், ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிலிம்ஸ் போயிட்டு பிவைக்கு

0: பார்க்குறது, தியரி கோர் சப்ஜெக்ட்ஸ் பார்க்குறது இருந்தால் இந்த அட்டெம்ட்டுக்கு வந்து ஓகே. ஸோ May 27 அந்த அட்டெம்ட் கொடுக்க போகிறாங்கன்னா இது வந்து பிளான் மேம். இல்லை இப்போ தான் நான் வந்து பிகினராகவே ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஆப்ஷனல் டிசைட் பண்ணுறது. டைம் எடுத்து 6 மந்த்ஸோ 1 இயரோ எடுத்து ஆப்ஷனலை டிசைட் பண்ணிடணும். ஒரு ஆப்ஷனல் பண்ணிவிட்டு படிச்சுட்டு பிடிக்கலன்னு மாற்றுறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், இன்வெஸ்ட்மெண்ட்டோ டைமோ வேஸ்ட் ஆகுது. ஸோ டிசைட் பண்ணிடணும். செகண்ட் விஷயம், NCERT ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் ஆச்சு 11th and 12th NCERT நியூஸ் பேப்பரோடு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் மேம்.
1: சூப்பராக ஒரு டிப் கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து கோச்சிங் கிளாஸ் போய் தான் ஆகணுமா இல்லை வீட்டிலேருந்தே செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாமா?
0: நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அவ்வளோ ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இல்லை. இப்போ ஃப்ரீயாகவே நிறையா யூடியூப்பில் ரிசோர்ஸஸ் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, ChatGPT இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு கரெக்டாக ஒரு ஷெட்யூலை பிளான் பண்ணிவிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா போதும். நிறைய பேர் சொல்கிறாங்க கோச்சிங் போயிடலான்னு, அதில் வந்து ஒரு 40-50% கூட வராது. தேல் எக்ஸ்பிளைன் என்னென்ன படிக்கலாம் தான் சொல்லுவாங்களே தவிர நம்ம உட்காந்து படித்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் பண்ணணும். அந்த எஃபர்ட்டை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு. இன்ஸ்டியூட் போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நம்ம அதுக்கான அந்த வர்க்கை வந்து போட்டாகணும் மேம்.
1: இப்போ நான் வந்து வீட்டிலேருந்தே தனியாக படிக்கிறேன், யூடியூப் வீடியோஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பார்க்குறேன், டாப்பர்ஸுடைய இன்டர்வியூஸ் பார்க்குறேன், அவங்களுடைய பேப்பர்ஸ்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்றப்போ என்னுடைய ஆன்சர்ஸை நான் எப்படி அனலைஸ் பண்ணிக்கிறது, நான் போகிற பாத் வந்து கரெக்டாக இருக்கா, நான் எப்படி வந்து சரி பண்ணி பார்த்துக்கிறது?
0: ஸோ நம்ம இனிஷியலாக வந்து PYQ ஆன்சர்ஸ் எழுதுறது பெட்டர் மேம். நம்ம PYQ குவஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் எழுதிட்டு நம்ம நிறையா கூகுள்லேயே போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இதில் ஆன்சர் கீஸ் விடுறாங்க. அந்த ஆன்சர் கீயோட நம்ம இதில் கம்பேர் பண்ணி என்னென்ன நல்ல பாயிண்ட்டை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கலாம், அந்த ஆன்சரை எப்படி இன்டர்பிரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ மெயின்ஸ் ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டெப் மேம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து குவஸ்டினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஏன்னா 3-4 லைன் குவஸ்டினே இருக்கும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நான் அனலைஸ் பண்ணிட்டேன், எனக்கு அந்த க்வெஸ்சன் புரிஞ்சுதா இல்லையான்னு நான் எக்ஸாமினருக்கு காட்டுறது பேஸ்ட் ஆன் ஹவு ஐம் டிவைடிங் த பாடி பார்ட்ஸ். அந்த 2 பார்ட்டோ 3 பார்ட்டோ அந்த க்வெஸ்டினை நான் எப்படி பண்ணுறனோ அதை வச்சு தான் தேல்னோ வெதர் ஐ அண்டர்ஸ்டுட் ஆர் நாட். தேர்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், பாயிண்ட்ஸை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு எழுதுனா தான் டக்குன்னு பார்த்தோன்னே ஓகே அவங்களுக்கு க்வெஸ்சன் புரிஞ்சுதுன்னு தெரியும். லாஸ்ட் பாயிண்ட்டாக போயிட்டு நான் கோர் பாயிண்ட் எழுதுனா அது வேலைக்காகாது. ஸோ இந்த மாதிரி ஐ ஸ்டார்ட் அனலைசிங் மை பேப்பர். PYQ எழுதிட்டு அதுக்கு அந்த டாப்பரோட யாரோட ஆன்சர் காப்பி இருக்கோ இல்லை ஏதோ ஒரு கீ இருக்கோ அதோட நான் கம்பேர் பண்ணி என்ன பாயிண்ட்ஸும் மிஸ் பண்ணுறேன் இல்லை எப்படி எழுதியிருக்கலாங்கிற மாதிரி ஐ டேக் மை நோட்ஸ் மேம்.
1: நிறைய பசங்க வந்து இங்கிலீஷில் எனக்கு எழுத தெரியாது, சில வேர்ட்ஸ்னால் எழுதிடுவேன், பட் ஒரு எஸ்ஏ கண்டென்ட் அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து சில வார்த்தைகள் பிடிபடாது இல்லையா? ஒரு எஸ்ஏ எழுதும் போது டூ யூ நீட் டு யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் ஆர் இல்லை ரொம்ப டிஃபிகல்ட் வேர்ட்ஸே யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்குமா?
0: ஐ திங்க் அது வந்துட்டு ஒரு மித்தாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கணும் நம்மளோட இங்கிலீஷ், நம்ம வே ஆஃப் இல்லை இன்டர்வியூவிலே எடுத்துட்டா தே திங்க் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் போடணும், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது மேம். சிம்பிளான இங்கிலீஷில் எழுதினாலே யூ வில் கெட் மோர் தென் ஆவரேஜ் மார்க். ஸோ நான் வந்து ரொம்ப லேமன் ஸ்டைல் ஆஃப் இங்கிலீஷில் தான் எழுதுவேன். மை எஸ்ஏ மார்க் வாஸ் 119, வெரி குட் ஸ்கோர் தான். ஸோ எப்படி பேசிக்காக எழுதினாலே தில் புட் மார்க். இங்கிலீஷில் காம்ப்ளிகேட்டடாக எழுதுறாங்கன்னா எழுதலாம், பட் எல்லாத்தினாலையும் அது ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஸோ everyone is going to have their own style. நம்ம எப்படி அந்த ஆர்குமெண்ட்டை ப்ரெசன்ட் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்கே தவிர த வேர்ட்ஸ் பர் சே டசன்ட் மேட்டர்.
1: ஓகே, இது ஒரு நல்ல ஒரு ஹோப் நிறைய பேருக்கு கொடுக்கும். ஏன்னா எனக்கு வந்து எழுத தெரியும் ஆனால் சிம்பிளாக எழுத தெரியும்னு தயக்கத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு உங்களுடைய பதில் ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் நம்ம நம்புகிறோம்.
2: தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளுக்கு பிறகு.

0: வீல் மூவ் டு இன்டர்வியூ பார்ட். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியாச்சு, மெயின்ஸ் கிளியர் பண்ணியாச்சு, இன்டர்வியூக்கு லெட்டர் வந்துருச்சு. இன்டர்வியூ சிச்சுவேஷன் நீங்கள் எப்போ சொல்லிட்டீங்க. ஆன் த டே ஆஃப் இன்டர்வியூ நீங்கள் போகும்போது உள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பாக.
0: அந்த டென்ஷனை ரிலீஃப் பண்ணிட்டு உள்ளே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உள்ளே போன உடனே என்ன தோணுச்சு?
1: ஐ வெரி வெல் ரிமெம்பர், இன்டர்வியூ டெல்லியில் நடக்கும். ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. எனக்கு ஆல்ரெடி அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருக்குது கொஞ்சம், அதெல்லாம் தாண்டி ஒரு ஓகே மாக்கெல்லாம் போயிட்டு, மாக்கெல்லாம் அவ்வளோலாம் நல்லா சொல்லலை, உங்களுக்கு இது தெரியல அது தெரியல போய் படிங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே டிஸ்ஹார்ட்டனிங்காக இருந்துச்சு, என்னடா இப்படி சொல்கிறாங்க, ஃபஸ்ட் டைம் வர போகிறோம், நமக்கே தெரியாது என்ன கேட்க போகிறாங்கன்னு, ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே போயிடலாம் ஓகேன்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூ டேயில் போயிட்டேன். எனக்கு லாஸ்ட்டுக்கு பிஃபோர் டேயில் மார்னிங் ஸ்லாட்டு, டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் தான் யோசித்தேன், அடுத்த இருக்க ஹாஃப் அன் ஹவரில் நான் நானாக இருக்க போகிறேன், அதில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா நான் அப்புறம் திருத்திக்க ரெடியாக இருக்கேன். பட் இப்போ நான் பேசாமே விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த கில்ட் எனக்கு லைஃப்பில் வந்து இருக்க போகுது. நான் சீரியஸாகவே அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ தாட் அப்ட் லைக் கண்ணை முடி, நான் அது ஒரு செகண்ட் யோசித்தேன், என்ன நடந்தாலும் சரி நான்

0: நான் இருக்க போறேன். அடுத்த அட்டெம்ப்ட்ல என்ன நடக்குதோ பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஐ ஓபன் த டோர், போய் உட்காந்துட்டேன்.
1: கேட்ட முதல் கேள்வி என்ன?
0: ஸ்ருதி, ஆர் யூ ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னா, டக்குன்னு 3 நிமிஷம் கேள்வி கேட்டார் கோயம்புத்தூர் பத்தி. அதாவது இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு மித் இருக்கும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைப்பாங்க. ஈ டோன்ட் நோ தெளிவாக சொல்லலாம் மேம், எவ்வளோ தாட்டி சொன்னாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை தெரியாமல் ப்ளஃப் பண்ணுறதுக்கு தே எக்ஸ்பெக்ட் யூ டு ஹேவ் தட் ஹானஸ்டி, கான்ஃபிடென்ஸாக பதில் சொல்லணும். என்ன தெரியுமோ அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும், அவ்வளோதான். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அவர் வந்து கோயம்புத்தூர் பற்றி கேட்டார். கேட்டுட்டு சரி சொல்லுங்க ஸ்ருதி அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் வந்துட்டு பொறுமையாக அந்த ஆன்சர் சொன்னோடனே அவர் அதுலேருந்து கேள்வி கேட்டார். ஸோ சேர்மன் தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டார். அவர் ஒரு 5-6 கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு போர்ட் மெம்பருக்கும் மூவ் ஆகும். ஹாபீஸ் பற்றி கேட்டாங்க. ஸோ ஈகோ ட்ரெக்கிங், சிலம்பம்லாம் என்ன, கெனன் கேர்னா என்ன, அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சுச்சுவேஷனல் குவஸ்டன்ஸ் மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குவஸ்டன்ஸ் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெக்யூலர் குவஸ்டின் எனக்கு என்ன ரொம்ப அப்படியே டக்கு ஷாக் ஆச்சுன்னா, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன், என்னோட 4th சேர்பர்சன் நினைக்கிறேன். அவர் கேட்டார் கோயம்புத்தூரில் என்ன ஃபேமஸ்னு கேட்டார். யூனிவர்சிட்டி, நான் சார் பாரதியார் யூனிவர்சிட்டியார்னா, இல்லை இல்லை அக்ரி யூனிவர்சிட்டின்னாரு. அக்ரி யூனிவர்சிட்டி ஃபேமஸ் தான். எஸ் சார் எஸ் சார்னா, சரி சொல்லுங்கள் அக்ரி யூனிவர்சிட்டியில் கரண்ட்டாக என்ன ரிசர்ச் பண்ணுறாங்கன்னாரு. எனக்கா ரிசர்ச்சா, நான் யோசிக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல என்ன எதுவுமே சொல்ல முடியாது. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொன்னால் ஐ எம் டேம் ஷியூர் அவர் கண்டுபிடிச்சார். சார் ஐ டோன்ட் நோ சார், ஐ ரீட் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் மேம், அவர் டீட்டெயிலாக சொன்னார். எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, தே ஹேட் தட் லெவல் ஆஃப் கிளாரிட்டி. ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோன்னா அந்த லெவல் ஆஃப் கிளாரிட்டியோட சொல்லணும். தட் இஸ் வாட் தேர் எக்ஸ்பெக்டிங். மற்றபடி எல்லாம் தெரியணுங்கிறது இன்டர்வியூவில் தே டோன்ட் வாண்ட்.
1: நிறைய பேர் வந்து யோசிக்கிற ஒரு விஷயம், எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அவங்க மார்க் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்றதுக்கு பயந்துக்கிட்டே எனக்கு தெரியும்னு நினச்சிட்டு ஏதோ ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளஃப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் டு பி ஜென்யூன், அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த போர்டுன்றது ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கீங்க.
0: கண்டிப்பாக மேம், எந்த ஒரு நாட் யூபிஎஸ்சி எந்த ஒரு இன்டர்வியூ இருந்தாலும் தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் யூ டு நோ எவ்ரி திங் பிஃபோர் நம்ம அந்த ஜாபுக்கு போகிற மாதிரி. தே ஆர் தேர் டு ட்ரெயின் யூ. அவங்களுக்கு என்னென்னா அதுக்கேற்ற பர்சனாக நம்ம இருக்கோமா, கேன் வி ஷோ தட் கான்ஃபிடென்ஸ், அதுக்கேற்ற அந்த வேல்யூஸ் காட்ட முடியுமாங்கிறது தான் தேர் எக்ஸ்பெக்டிங். பட் பீப்புள் வந்து நிறையா படிக்கணும், நிறைய யோசிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க இன்டர்வியூக்கு.
1: அதுக்கு பேரே பர்சனாலிட்டி டெஸ்ட் தான் இல்லையா? உங்களுடைய கான்ஃபிடென்ஸையும் உங்களுடைய ஜெனரேட்டி
0: பேசிட்டு வெளியே வந்துட்டேன் இன்டர்வியூ நல்லா முடிச்சிட்டோம் அப்படின்றதான் நினச்சதோட பாஸ் ஆகிடுவோம் ஏர்ரேட்டின் எடுத்துருவோம்லாம் நான் கண்டிப்பாக நினைக்கல.
1: சில பேருக்கு வந்து ஹாபீஸே இருக்காது, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபேக் ஹாபியை வந்து போட்டுடுவாங்க, அதை பற்றி படிப்பாங்க. பட் ஜென்யூனாகவே ஒரு ஹாபியை ஃபாலோ பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி நேம்ஸேக்கு ஒரு ஹாபியை எழுதிட்டு அதை பற்றி படிச்சுட்டு இன்டர்வியூ போகிறதுக்கும் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பாக இருக்கும் மேம். ஏன்னா நம்மனாலே வந்துட்டு டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் பேசுனா அந்த பர்சனை இது பண்ணிட முடியும். ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம ஃபேக்காக அதை படித்தா நம்மளால் குவஸ்டின்ஸை கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியாது. என்னோடய ஹாபி எல்லாத்துக்குமே ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு குவஸ்டின்ஸ். ஸோ ஈகோ ட்ரெக்கிங் சொன்னேன், நீங்கள் என்ன வேணால் நினச்சிருக்கலாம். அவர் என்னத்தை கேட்டார், சரி எங்கெல்லாம் போயிருக்கேன்னு கேட்டார். நான் வந்துட்டு கேதார்நாத், பெருமாள் முடி, மேல்முடின்னு 3 இடம் சொன்னேன். சரி கேதார்நாத் சொல்லு, ஸ்டார்ட் பண்ணி எங்கே போய் நின்ன, எப்போ வந்த, எவ்வளோ தூரம் எல்லாம் கேட்டார். ஸோ எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் வந்துச்சு, ஆனால் நான் போனேன். நான் வந்து சார் மேலே போகிறதுக்கு 23 சுச்சுவேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அன்றைக்கி மழை வந்துச்சு சார், அதனால அடுத்த நாள் எல்லாமே சொன்னேன். தே வாண்ட் த ஜென்யூனிட்டி. சரி இதில் எங்கே ஈகோ ட்ரெக்கிங் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் இல்லை சார் கீழே வரும்போது நான் குப்பை எடுத்துகிட்டு வரணுன்னே. அவரோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சரி குப்பை கவரோட வெயிட் என்னன்னு கேட்டார். தெரியலன்னா தெரியல, பட் நீ டெய்லி அதை பண்ணுற, உன்னால் அந்த கவரோட இது சொல்ல முடியாதா? ஸோ நான் சொன்னேன், சார் 25 kg கவரு, நாங்கள் 2-3 கவர் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு. அதே மாதிரி பிஸ்கெட் சொல்லும்போது, சாப்பாடு போடுவேன்னு கேட்டார். நான் சாப்பாடு போட மாட்டேன் சார், நான் சாப்பாடு போட மாட்டேன். அப்புறம் அப்படின்னாரு, நான் பிஸ்கெட்ஸ் தான் சார் போடுவேன், நான் ஸ்டூடெண்ட்டு தனியாக இருந்தேன், குக்கெல்லாம் பண்ண முடியாது, நான் பிஸ்கெட்ஸ் வந்து போடுவேன் அப்படின்னோடனே. சொல்லு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் எவ்வளோ, எவ்வளோ பெரிய கவர் வாங்குவேன் அப்படின்னு கேட்டார். நான் எப்போவுமே வாங்குவேன், 60 rupees ஒரு பேக்கெட்டுன்னு சொன்னேன். அப்போது தே வாண்டட் யூ டு நோ நிஜமாலுமே அது பண்ணுறீங்களா அந்த ஹாபியை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க மேம். நம்ம படிச்சுட்டு போகும்போது டெய்லி நம்ம பண்ணுறத சொல்ல முடியாது அந்த ஹாபியை, இல்லை ஃபேக்காக ஒரு ஹாபி போடும்போது அந்த எக்ஸ்பிளனேஷன் நம்மளால் தர முடியாது, ரியலாக வந்து ஒரு ரிலேட்டபிளாக சொல்ல முடியாது அதை.
1: ஸோ ஒரு ஹாபிங்கிறது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கும் யூஸ் ஆகும், உங்களுடைய லைஃப்க்கும் யூஸ் ஆகும் இல்லையா? குடிமைப்பணி தேர்வுகளுக்கு

எப்படி தயாராகிறது, அந்த ஜேர்னி எப்படி இருக்குன்றதை பத்தி நம்ம கூட ஸ்ருதி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.

0: இப்போ மூணாவது அட்டம் நீங்கள் கொடுக்கும்போது எந்த கிளாஸஸும் போகலை. ஆனால் நீங்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய இனிஷியேட்டிவாக எடுத்துருக்கிற அந்த பயிற்சி மையத்தில் படிச்சிங்க இல்லையா, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது?
1: தேர்ட் ப்ரிலிம்ஸில் நான் சொன்ன மாதிரி என் மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணணும்னு நான் ப்ரிப்பேர் ரெடி பண்ணிட்டு பிவைக்யூஸை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் ரெடி பண்ணிட்டேன் மேம். அப்போ வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்னு ஏஐசிஎஸ்சின்னு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் மிஷன் 1000 மிஷன் 100 ஒரு ஃபுல் பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் எல்லா பிவைக்கும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ டைம் எடுத்தாலும் நான் அதை ஃபுல்லாத்தையும் பிவைக்யூஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்து அதை படித்தேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகினோடனே ஓகே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி தமிழ்நாடு இன்ஸ்டியூட்டே இருக்குது, ஸ்டேட் இன்ஸ்டியூட்டே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, அவங்களும் கிளியர் ஆயிருந்தாங்க ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஓகே ஒரு மனசாக வந்து இறங்கிட்டேன். 75 டேஸ் தான் இருக்குது இதுக்கு மேலே, நம்ம டெல்லி போனால் ரொம்ப லேட் ஆகிடும், சென்னையிலேயும் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரில, ட்ரெயினுக்கும் எனக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன், ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டும் ட்ரெயினில் தான் பார்த்தேன், மெயின்ஸும் அப்படி தான், இன்டர்வியூவும் அப்படி தான். ஸோ ட்ரெயின் ஏறி ட்ரெயின் ஏறி சென்னை போனோடனே அங்கே போயிட்டு மெயின்ஸ் ஃபுல்லாக அங்கே படித்து மெயின்ஸும் கிளியர் ஆன உடனே இன்டர்வியூக்கும் அங்கேயே கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸ்டைஃபண்டு, ரெசிடென்ஸு, கோச்சிங்கு, கைடன்ஸ் எல்லாமே அங்கேயே இருக்கும். ஸோ எனக்கு வெளியே எங்கேயும் போகாமல் நான் அங்கேயே உட்காந்து படித்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு மேம் எனக்கு. அது ஒரு நல்ல ஒரு பியர் குரூப் என்விரான்மெண்ட் செட் ஆகிடுச்சு எனக்கு. பெருசாக மற்றவங்க படிக்கிறத பார்த்தாலும் பயம் வராது, நான் அவங்களையும் செத்துட்டு ஜாலியாக படிச்சுட்டு அப்படியே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ போயிடுச்சு.
0: சம்டைம்ஸ் எக்ஸாம் ஹாலில் நம்ம உட்காரும் போது நம்ம பக்கத்தில் எல்லாரும் பரபரம் எழுதிட்டு இருப்பாங்க, சில பேர் கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா?
1: இருக்கு மேம். இந்த தேர்ட் அட்டம்ப்டே சி செட் அப்போ என் பக்கத்தில் சைடில் இந்த பையன் தூங்கிட்டான் படுத்து, நான் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்து அழுறேன், ஐயோ கஷ்டமாக இருந்துச்சு போல பேப்பர், எனக்கு ஒன்றும் தெரியலை, போச்சு ஃபெயில் ஆகிடுவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் அட்டம் போகிற எங்கள் வீட்டில் தான். சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்றவங்க தூங்கினா டக்குன்னு நமக்கு ஒரு ப்ரெஷர் ஆகிடும். அதுவும் சி செட்டில் அரை மணத்துக்கு ஒருக்கா பெல் அடிப்பாங்க, எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பெல்லு பார்த்தா. இன்விஜுவல்ட்டான் பொறுமை பொறுமை பொறுமை, ஒன்றும் இல்லை டைம் இருக்குது அப்படிவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்லையும் ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கா தான் செய்யும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சி சாட்னா ஸ்ட்ரெஸ், ஜிஎஸ்னா ஸ்ட்ரெஸ், எல்லாத்துக்குமே எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை யார் ஹேண்டில் பண்ணி அந்த இடத்துல காம் பண்ணுறாங்களோ அவங்களால தான் வந்து அந்த இது எடுக்க முடியும்.
0: பியாண்ட் எக்ஸாம்ஸ், இப் நவ் யூ ஆர் அன் ஆஃபீஸர், இப்போ ட்ரைனிங்காக காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியில் வர ஸ்ருதி கிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்?
1: ட்ரைனிங் முடிச்சுட்டு வர ஸ்ருதி இப்போது ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கும்போதோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்பில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருந்து சர்வீஸ் பண்ணுவான்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேம். அந்த வேல்யூஸ் அப்படியே கண்டினியூ ஆகும், அது வந்து என்னால் அஷ்யூர்டாக சொல்ல முடியும். அங்கேருந்து இன்னி பீப்புளுக்கு சர்வ் பண்ணுன்றது தான் என் இது மேம்.
0: அதிகாரியாக நீங்கள் பொறுப்பேற்ற பிறகு அதிகாரமாக பார்ப்பீங்களா இல்லை பொறுப்பாக பார்ப்பீங்களா? ஐதர் இஸ் அ பவர் ஆர் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி
1: மேம். நான் எப்போவுமே அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் பார்ப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் எனக்கு மனசில் தோன்றுறது, நிறைய பேர் நினைப்பாங்க ஒருத்தராக போய் என்ன பண்ண முடியும், ஒருத்தராக போய் என்ன பண்ண முடியும்னு. நான் என்ன நினைப்பேன்னா, நான் அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தராக இருப்பேன், அந்த மாற்றம் என்னால் வரும்போது கண்டிப்பாக அதுக்கான இம்பாக்ட் இருக்கும். நான் ரியல் டைம்லேயும் நிறையா பார்த்துருக்கேன், ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயம் நினச்சா கண்டிப்பாக அந்த ட்ரஸ்ட்டு, அந்த நம்பிக்கை, அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம். ஸோ நான் அந்த ஒரு ஆளாக இருந்து மாற்றத்தை கொண்டு வரணும்னு தான் மேம் நான் நினைக்கிறேன்.
0: எந்த ஒரு மாற்றத்துக்கும் ஒரு புள்ளி தான் முதல் புள்ளியாக இருக்கும், அந்த தொடக்க புள்ளியாக நீங்கள் இருக்குன்னு ஆசைப்படுறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஜெயிக்கலாம் வாங்க, தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஜெயிக்கலாம் வாங்க, தொடர்ந்து பேசலாம். சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்குது, டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே தான் நம்ம மூழ்கியே கிடக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிற இந்த எராவில் படிக்கிறது சேலஞ்சிங்காக இருக்கா இல்லை எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
1: மேம் ரெண்டுமே இருக்குது. ஒரு பக்கம் சோஷியல் மீடியாஸ் கிவிங் டிஸ்ட்ராக்ஷன், இன்னொரு பக்கம் கண்டென்ட். பட் அந்த கண்டென்ட்லேயே தெர் இஸ் டூ மச் ஆஃப் கண்டென்ட், எது படிக்கிறது எது படிக்க வேணாங்கிற அந்த ஒரு ஆசலேஷனும் போகுது. ஸோ ஐ வில் சே ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணும். எது தேவைன்ற ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதர் தென் தட் நம்ம தேடிட்டே இருக்கக்கூடாது. நான் ஒரு வெப்சைட் பிடிச்சிட்டு இல்லை ஒரு சேனல் பார்த்துட்டேன்னா ஐ வில் ஃபிக்ஸ் வித் த சேனல், அதோட வீடியோஸ் மட்டும் பார்ப்பேன். இல்லை எனக்கு ஃபோன் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தால் ஐ வில் ஹாவ் செப்பரேட் டைம் ஃபார் தட், அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ ஒதுக்கி அதுக்கு சோஷியல் மீடியாவுக்கு தனியாக கொடுத்துருவேனே தவிர படிக்கும்போது ஐ வில் நெவர் யூஸ் ஃபோன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் அதை சஜஸ்ட்

0: பண்ணுவேன், டோன்ட் யூஸ் ஃபோன். ஏன்னா நம்ம டக்குன்னு படிக்கிறோம், டக்குன்னு ஃபோனை பார்த்தோன்னே அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். என்ன படிச்சுட்டு இருந்தோங்கிறத மறந்துடுவோம், அதே மாதிரி ஃபோனில் நிறையா ஃபோக்கஸ் போகும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனை நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுப்பேன். இப்போ வரைக்குமே என் ஃபோன் சைலண்ட்டில் தான் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். நான் டேப்பில் படிக்கும்போது டக்குன்னு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நான் போய் பார்ப்பேன், அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எங்கே ஓடுதுன்னே தெரியாது. நோட்டிஃபிகேஷன்லாம் நான் யூஸே பண்ணதில்லை. மெயின்ஸ் வரும்போது எனக்கு ஃபோன் அவ்வளோ தேவைப்படாதனால ஐ யூஸ் பட்டன் ஃபோன் தான். பட்டன் ஃபோன் வச்சுட்டு டேப்பில் மட்டும் ஏதாச்சும் படிக்கிறதுக்கு மட்டும் கண்டென்ட் வச்சுட்டு அதில் சிம்மு போடாமல் அதை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். பட் சாட் ஜிபிடி இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதையும் வந்து ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணும் மேம். ஸோ க்வெஸ்சன்ஸ் படிச்சுட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ஆன்சர் சாட் ஜிபிடியில் ஆன்சர் கேட்பாங்க. அழகாக 20 பாயிண்ட் சாட் ஜிபிடி சொல்லலாம், பட் நான் எக்ஸாம் ஹாலில் யாரையும் ரிலே பண்ண முடியாதுல்ல. அது வந்து மென்டல் வயரிங் சொல்லுவோம்ல, மைண்ட் செட், ஒரு மசில் மெமரி கிரியேட் ஆகிடும், யோசிக்காமல் இன்னொரு விஷயத்தை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு க்வெஸ்சனை படிச்சுட்டு மொக்கையாக இருந்தாலும் 10 பாயிண்ட் நான் எழுதிடுறேன், சாட் ஜிபிடி நல்ல பாயிண்ட் சொல்லிச்சுன்னா 2-3 பாயிண்ட் நல்ல பாயிண்ட் எடுத்துக்கேன். எடுத்தோடனே நான் எதுக்குமே சாட் ஜிபிடியை ரிலே பண்ண மாட்டேன். அதை வந்துட்டு ஒரு அடிஷ்னலாக, ஒரு வேல்யூ அடிஷ்னலாக தான் எடுத்துக்கணுமே தவிர ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. அனலைஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுமே தவிர அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது மேம்.
1: ஆனால் ரொம்ப சூப்பர் பாயிண்ட் சொன்னீங்க ஸ்ருதி. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இப்போ இருக்கு, ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட கூகுள் அடுத்த லெவல் இப்போ சாட் ஜிபிடி யோசிக்க மாட்டேங்கிறோம். இது வந்து ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சுன்னா நம்ம மூளை அதுக்காகவே ட்ரெயின் ஆகிடும், இட் வில் நெவர் திங்க் அபவுட் திங்ஸ். ஸோ அதனால ஸ்ருதி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கோங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஐஏஎஸ் கனவு கண்டிப்பாக மனசில் இருக்கும், ஆனால் அவங்க ஒரு ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. ஸ்கூலில் படிக்கும்போது அவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும், நம்ம டாப்பர்லாம் இல்லை, ஒரு டாப்பரால் தான் இப்படிப்பட்ட ஒரு போட்டித் தேர்வுகளை ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட் வரும் இல்லையா. யூபிஎஸ்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமானது தான், அது டாப்பர்ஸ் மட்டுமே அச்சீவ் பண்ணுன்றது கிடையாது, எல்லாருக்குமானதுன்றதில் உங்களுடைய கருத்து என்ன?
0: கண்டிப்பாக நானே சொல்லுவேன், யூபிஎஸ்சி டாப்பர்ஸ்க்கானது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கானதும் தான். எனக்கே வந்துட்டு அந்த டவுட் இருக்க தான் செஞ்சிச்சு. நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கோம், நம்மளால் நல்லா இங்கிலீஷ் லைக் இங்கிலீஷ் பேச முடியுமா? அங்கே இருக்கவங்க ஐஐடியிலேருந்து வருவாங்க, சிவில் சர்வெண்ட்ஸோட குழந்தைங்க வந்து படிப்பாங்க, அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்போஷர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் யூபிஎஸ்சி அதை எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாது, ஏன்னா யார் வேணால் நினச்சாலும் படிக்கலாம். அதே மாதிரி ஸ்கூல் காலேஜில் மேபி ஒரு புக்கில் இருக்கிறத படித்து சொல்லணும்பாங்க, பட் யூபிஎஸ்சி கம்ப்ளீட்டாக இட்ஸ் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு அந்த கான்செப்டை புரிஞ்சு உன் வார்த்தையில் நீ எழுதினா மட்டும் போதும். அப்போ எனக்கு தேவை அங்கே கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங்கே தவிர நான் படித்து மனப்பாடம் பண்ணி எல்லாத்தையும் எழுதணுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து நமக்கு படிக்கணுன்ற அந்த இது இருந்தால் மட்டுமே போதுமே தவிர நம்ம இதெல்லாம் வந்து பெருசாக யோசிக்காமல் எஃபர்ட் மட்டும் கரெக்டான டைரெக்ஷனில் போடணும் மேம். அதே மாதிரி தப்பை நம்ம தான் ரியலைஸ் பண்ணணும். திரும்ப சொல்லுவேன், யார் வேணால் பாயிண்ட் பண்ணலாம், பட் அது லேட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க, லைக் சூப்பராக எழுதுவார், பட் அது என்னென்னா ஒரே மிஸ்டேக் நிறைய எழுதுறாரு, ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் கசகசன்னு எழுதினாரு, லெஜிபிலிட்டி மிஸ் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் நீங்கள் லெஜிபிளாக மட்டும் எழுதுங்க, கண்டிப்பாக கிளியர் ஆகும்னா கிளியர் ஆகிடுச்சு இந்த தட்டி. ஸோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்காக இருக்கலாம், அந்த மிஸ்டேக்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அது ஒரு இது இருக்குது. அதே மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோஸ் பார்ப்பாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்ப்பாங்க. வீடியோஸ் பார்க்கும்போதே ஃபோன் பார்ப்பாங்க, அதை படிக்கிற டைமாக கன்சிடர் பண்ணுவாங்க, அது டைமாக இருக்காது, உட்காந்து படிக்கணும். அதுவே நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க மாட்டுறாங்க இப்போது.
1: ஸோ ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஆழ்ந்து படிக்கும்போது எவ்வளோ நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளே நமக்கு நம்மளே ரீகால் பண்ணி அது ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி பார்த்தாலே நிறைய விஷயம் நம்ம தெரிய வந்துடும் இல்லையா?
0: கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக அந்த ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட்ஸை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஏன்னா அப்ளிகேஷனில் க்வெஸ்சன் வரலாம், இப்போ கரண்ட்டில் கேட்கலாம், லிங்க் பண்ணலாம், அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: ஒரு பேசிக்கான விஷயம் தான் இது. அதாவது யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீசஸ் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த போஸ்ட்டில் போய் உட்காரும்போது அந்த பதவியில் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்கும். அந்த ஹேண்ட்லிங் உங்ககிட்ட இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த எக்ஸாம். அதனால தான் இவ்வளோ போட்டிகள் இருக்குது, இவ்வளோ கடினமாகவும் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாமை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் எக்ஸாமுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் ஆனீங்கன்னா அப்போது இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அப்போது உங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்றதை யோசித்து அதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஸ்ருதி.
0: நம்ம வெறும் ப்ரிப்பரேஷன் ஒரு எக்ஸாமு ஒரு ஸ்டேஜுக்கு மட்டும், நிறைய பேர் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே படிப்பாங்க, மீன்ஸ் அப்படி கிடையாது. ஆஸ் அ பர்சனாக நம்ம எப்படி ரெடியாக போகிறோம், யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் பார்க்காம நம்ம அங்கே ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருக்க போகிறோம், அந்த ஒரு பீப்புளோடு இருக்கணும்னா அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? இப்போ நான் ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் காமன் கம்போஸ்டாக தான் இருந்தாகணும். இங்கே நான் எக்ஸாம்க்கே ஸ்ட்ரெஸ் ஆனேன்னா நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? அங்கே நான் வந்து ஃபைல்ஸ் ஒரு டெய்லியும் வந்து ஒரு 100 பேஜ் 200 பேஜ் படிக்கணும். இப்போ எனக்கு நியூஸ் பேப்பர் கஷ்டமாக இருக்குன்னு நான்

0: பண்ணனா அப்ப என்ன பண்ணுவேன், எல்லா ஸ்டேஜ்லயும் நம்ம வந்து லாங் டேர்ம்ல யோசிக்கிறதா மேம் பெட்டரா இருக்கும்.
1: ஸோ இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிற ஒவ்வொரு சிறிய முயற்சியும் கண்டிப்பாக சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி நம்முடைய வருங்காலத்துக்கான வித்தா அமையும். ஸ்ருதி சொன்ன நிறைய விஷயங்கள் எல்லா மாணவர்களுக்கும் நிஜமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். நன்றி ஸ்ருதி.
0: நன்றி.
2: மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு விருந்தினரோடு உங்களை ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி வித்யா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சென்னை FM ரெயின்போ 101.4. ஜெயிக்கலாம் வாங்க.

0: இங்க எல்லாமே தோல்.
1: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
1: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
2: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேன், லைட், டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேன், லைட், டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
3: தான்.
1: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர உள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டை சீர் செய்ய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ தடுப்பு மற்றும் அவசரகால முன்னெச்சரிக்கை குறித்த செயல்முறை ஒத்திகை

நடத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் காலை உணவு திட்ட விரிவாக்கப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று ஆய்வு செய்தார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதிஹலன் இன்று தொடங்கி வைத்தார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில்

வணக்கம் ரெயின்போ கேட்டுட்ருக்க அனைத்து நேர்களுக்கும் இனிய வணக்கம் சொல்றது நான் யாழ் நீ நேரம் 7:01 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்டு. ஒரு மணி நேரம் உங்களுக்கான ஒரு நேரம். நீங்கள் வந்து இந்த நேரத்தில் இந்த ஒரு பாடல் கிட்ட இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் இல்லையா, அந்த பாடலை நீங்கள் வந்து கேட்கலாம். நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான், உங்களோட மொபைல் எடுத்து 298-6000-3-8 298-5050-54 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கான ஃபேவரட்டான சாங் ப்ளே பண்ணுறதுக்காக நான் ரெடியாக காத்துட்டே இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக 7 அறிவு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. கார்த்திக் அண்ட் மேகாவோட குரல்களை கேட்டு நினைந்திருங்கள். ரெயின்போ FM 101.1

0: நேரம் 7:08 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் வந்து முதல் காலர் யார் இங்கே பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: சத்யநாராயணன் பெரம்பூர்ல இருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து நல்லவனுக்கு நல்லவன்.
0: ஓகே,
1: பாடல் வந்து உன்னை தானே தஞ்சம் என்று.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், GRTG.

0: நேரம் 7:13 ஆயிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாருக்கும் நேரம் யார் தன்னுடைய விருப்ப பாடலாம் கேக்குறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: மேடம் கலா பேசுறேன். மேடம்
0: வணக்கம். மேம் சொல்லுங்க. மேம்
1: மேடம் கோகுலம் படம்
0: ஓகே.
1: செவ்வந்தி பூ எடுத்து உங்க முகம் பார்த்ததுங்க அந்த
0: ஓகே. மேம் உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ரெயின்போ ஷாட் பாக்ஸ்ல அடுத்த பாடல் யார் தன்னோட பாடல் கேட்கறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க?
1: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து நிஷாத் பாரத் படத்திலிருந்து என்னம்மா கண்ணு சௌக்கியமா அந்த பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: என்னம்மா கண்ணு

0: கொஞ்சம் தானே வெந்திருக்கும் மிச்சம் வேகட்டும்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு

0: கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா? உணங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியமா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மணி 30 நிமிஷம் ஆயிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நீங்க எல்லாரும் தனியார் யார் தன்னுடைய விருப்பப்பாடலாம் கேட்கறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
1: ராமகிருஷ்ணன் சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: இது கதிர்வேலன் காதல் படத்திலிருந்து அன்பே அன்பே என்ற பாடல், அனுக்கு நேயர்களுக்காகவும்.
1: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 7:36 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. நீங்க சில இடத்து நேரம் யாரு இங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து
1: பேசுறீங்க?
0: ஓகே சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: அதுக்கு முன்னாடி வந்து நிகழ்ச்சியில வந்து சூப்பரான சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும் நாங்க கேட்டு.
0: சூப்பர் சார், எனக்கும் வந்து சந்தோஷம். நீங்க ஹாப்பியா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். சொல்லுங்க சார்.
1: ஆமா, நாட்டாமை படத்துல இருந்து நான் உறவுக்காரன் பாடல் போடுங்க.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 7:41 ஆயிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. நீங்க சில இடத்துல யாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் யாழினி மேடம்.
1: வணக்கம் சார், யாரு இங்க பேசுறீங்க?
2: சென்னை மந்தவெளியில இருந்து விநாயகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து அங்காடி தெரு படம் வேணும். பாடல் வந்து அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை.
1: ஓகே சார், உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டேன் சார்.
2: மிக்க நன்றி.
1: நன்றி.

0: மணி 46 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க சார்?
1: இது நன்றி ஊர் கணபதிங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: நல்ல சிறந்த இருக்கிறது படத்துல இருந்து தேடும் கண் பார்வை வரும் அந்த பாட்டுங்க.
0: ஓகே சார், உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 7:51 ஆயிரத்துக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருங்க பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
1: நான் சோலைமேட்ல இருந்து நூறு முகமது பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் ரங்கா.
0: ஓகே,
1: பாட்டு வந்து பட்டுக்கோட்டை அம்மாள்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு
1: நன்றி மேடம்.

நேர்மணி 56 நிமிஷம் ஆச்சு. நம்ம ரெயின்போ ஷேட் பாக்ஸோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல ரெயின்போ திரைப்படத்தில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நேதருங்கள், இது ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று RSS இயக்கத்தின் 100 ஆண்டு கால சேவை குறித்து பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய நூலை அவர் வெளியிட்டு பேசினார். இந்நூலின் முதல் பிரதியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதுச்சேரி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். RSS இயக்கத்தின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விரிவாகவும் தெளிவாகவும் இந்த புத்தகத்தில் எடுத்துக்காட்டியிருப்பதாக சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். 6வது தூய்மையே சேவை சிறப்பு இயக்கம் தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளான வரும் அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கி மாதத்தின் கடைசி நாளான 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களில் தூய்மை சேவை இயக்கப் பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலான இணையதளத்தை நாளை புதுதில்லியில் தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மின்னணு கழிவுப் பொருட்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு பணிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் பொருளாதார ரீதியான சிக்கியுள்ள போதிலும் இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியை பெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், இளம் பட்டதாரிகள் எளிமையாக நடந்து கொள்வதோடு சவால்களை பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் தேச நலனுக்கு முன்னுரிமை அளித்து தத்தமது துறைகளில் முன்னோடியாக உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீபெரும்புதூர் உரகணம் தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் மிக முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தமிழக அரசுக்கும் உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கும் இடையே 15,300 கோடிக்கும் அதிகமான முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் நேற்று கையெழுத்தான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 10,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன உதிரிபாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும், உலகின் பல பகுதிகளில் இந்த நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆலந்தூர், அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் இன்று ஆய்வு செய்தார்.

இத்தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்திடவும் நீர்நிலைகள் கால்வாய்கள் மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்தவும் தூர்வாரும் பணிகளை முழுமையாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்றும் வகையில் மோட்டார் பம்புகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும் நிவாரண முகாம்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் தண்ணீர் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார்.

ஏற்பட்டதை சுட்டிக்காட்டினார். காற்றாலை மின்சார உற்பத்தி குறைந்ததால்தான் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், மின்தடையை போக்க அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக திருமதி சுகந்தி போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் அறிவித்துள்ளார். இதேபோன்று தாராபுரம் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக திரு லட்சுமணன் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் மற்றும் பதிவு சான்றிதழ் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில், இதற்கான நடைமுறையை பொதுமக்கள் எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை கூடுதல் ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த உதவி மையங்கள் வாயிலாக டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான செயல் விளக்க காணொலிகளை தமிழ் மற்றும் ஆங்கில பதாகைகள் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழிமுறைகளை போக்குவரத்து துறையின் யூடியூப் பக்கத்தில் காணலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜோத்பூர் சென்னை கடற்கரை இடையே அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோன்று சென்னை சென்ட்ரலிலிருந்து ஜோத்பூருக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம் சொல்லுது. நான் அணி நேரம் 9:01 ஆயிடுச்சு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்த நீங்கள் கேட்டு ரசித்த நிறைய பாடல்கள் கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக ஆஹா திரைப்படத்தில் இந்த ஹரிஹரன் சித்ராவோட குரல்களில் தெய்வாமியோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவோட குரல்களில் இளையராஜாவினுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

அரவிந்தன் திரைப்படத்தின் பாடல் கேட்டு முடிச்ச அந்த நேரம் 9:16 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் உங்களுக்காக வான்மதி திரைப்படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவோட குரல்களை, வாலினுடைய வரிகளை, தேவாவினுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

தடையும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 9:27 ஆக போகுது. ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த பாடல உங்களுக்காக சிஷ்யா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் என் உமாராமனோட குரல்களில் தேவானுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சது. நேரம் 9:37 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ராவோட குரல்களில் வைரமுத்தோட வரிகளில் தேவாயனுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு நினைந்திருங்கள்.

உள்ளத்தை அழித்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 9:47 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சுந்தர புருஷன் திரைப்படத்திலிருந்து சித்ராவோட குரலில் சிற்பியினுடைய வரிகளில் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து பால் கேட்டு முடிச்ச அந்த நேரம் 9:57 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக. செங்கோட்டை திரைப்படத்திலிருந்து மனோன் ஸ்வனலதாவோட குரல்களை பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்

நேரம் 10 மணி 1 நிமிஷம் ஆயிடுச்சுக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின் பொறிவாயின் அற்றை திங்கள் நான் நிலவில். நீங்கள் கேட்டு ரசித்த நிறைய பழைய பாடல்கள் இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக ஆலயமணி திரைப்படத்திலிருந்து, டிஎம் சௌந்தரராஜனுடைய குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில் பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

தாயை காத்த தனியன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்சு அந்த நேரம் 10:09 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ரிவன் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சிலாரது பாடல் உங்களுக்காக மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் திரைப்படத்தில் பி சுசிலாவோட குரலில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

காத்திருந்த கண்கள் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 10:16 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ரிவன் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் உங்களுக்காக பலே பாண்டியா திரைப்படத்தில் இருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், டி எம் சவுந்தரராஜன், ஜமுனா ராணி, பி சிசிலா எல்லாரும் பாடின பாடல். கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

ஆடிப்பெருக்கு திரைப்படத்தில் இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 10:25 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்தில் இருந்து பி சுசிலாவோட குரலை கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்கு கேட்டு

குடும்ப தலைவன் திரைப்படத்தில் பால் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 10:32 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ரிவன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அன்னை திரைப்படத்திலேருந்து பிபி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலாவோட குடல்களில் கண்ணதாசனுடைய வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

மனிதன் மாறவில்லை திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டு முடிச்சது. நேரம் 10:39 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பாத காணிக்கை திரைப்படத்திலேருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகியோட குரல்களில், கண்ணதாசனுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

சாரதா திரைப்படத்தில் அந்த பால் கேட்டு முடிச்சு அந்த நேரம் 10:47 ஆயிட்டு ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வீர திருமகன் திரைப்படத்தில் இருந்த பிவி ஸ்ரீனிவாஸ் பாடின பாடல், கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில் வந்துகிட்டே இருக்குது.

இடையினமாம்

பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 10:51 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரேவா நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைய பாடல்கள் நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட நிகழ்ச்சி நிறைவு செய்யறது நானி ஆணி. தொடர்ந்து கேட்டு நேர்ந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களை, நேரம் 11:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 வரை கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆறு, நதி என்ற வகையில் வரக்கூடிய பாடல்கள் தான் நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்திருக்குது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இளையராஜா குழுவினர் பாடியது புதுநெல்லு புதுநாத்து படத்திற்காக.

நிகழ்ச்சியில் கேட்ட பாடல் இளையராஜா இசையமைத்து குழுவினோடு இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். தாமிரபரணி நதியின் பற்றியும் அந்த நதியினுடைய ஓட்டத்தை பற்றியும் அழகான அந்த குழுவினோடு இணைந்து பாடிய அந்த பாடல் நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்டு ரசித்தோம்.

그렇죠? நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரிக்ஷா மாமா படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் நதி கொஞ்சம் மதுரை பக்கம் வைகை நதியை தேடி ஓடி வருகிறது பாடல்.

பாடல் கொஞ்சம் துள்ளலாக இருந்தாலும் ஒரு பயண பாடலாக நதி முழுக்க பயணப்படுகின்ற ஒரு பாடல், அது காட்சிகள்லாம் கண்மனை விரிஞ்சு இருந்திருக்கும் பாடல். கபிலன் வரிகளுக்கு ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு

நேரம் இரவு 11:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. வைகை நதியோரம் பாடல் கேட்கும்போது பாடல் முதல்ல எண்ணம் எனும் ஏட்டில் நான் பாடும் பாட்டில் நீ வாழ்கிறாய் அப்படின்னு பாடல் வரும். அதை வந்து எஸ்பி பாலசுமன் பாடலை திருத்தி பாடுற மாதிரி வைகை நதியோரம் கொஞ்சம் இறங்குன்னு சொல்லிட்டு பொன்மாலை நேரம் காத்தாடுது அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை தொடங்குவாங்க. பாடல் வரிகள் அழகாக அந்த காத்தல் மனங்களுக்குள்ள எல்லா விஷயமே அதில் இருக்கும். இது அன்பின் வேதம், அதை நாளும் போதும் காற்றேன்னு சொல்லியிருப்பார். மாலை மழை மேகம் தன்னை மெதுவாய் அழைத்தேன், துணை வர வேண்டும் என்று தூது சொல்லத்தான், மூண்டு வரும் மோகம் தன்னை மடலாய் வளர்ந்தேன், நினைவுகள் பூத்த வண்ணம் நான் மெல்லத்தான். ஒரு சோலை புஷ்பம் தான், இரு கோயில் சிற்பம் தான், இது அன்பின் வேதம் நாளும் போதும் காற்றே அந்த பாடல் அப்படி சொல்லி பாடல் முடியும் போது அந்த இடையிசை இணைந்து கேட்கும்போது இரவு நேரத்திற்கு இனிமே அந்த பாடல் இருந்தது. வாலி அவர்களுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை கேட்டோம். மதுரை வைகை நதி என்றால் அடுத்த பாடல் உங்கள் நினைவுக்கு வந்திருக்கும். அந்த பாடல் தான் தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து பாடல் வருகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், சுசீலா குழுவினர் குரல்களில்.

எந்த ஒரு பிறந்த நாள் நிகழ்ச்சினாலும் இந்த பாடல் இல்லாமல் அந்த விழா வந்து நிறைவு பெறாது. அந்த பாடல் இசையில் நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. பியானோவில் துவங்கி வயலின் அந்த இடை இசை கருவிகளும் அந்த பாடலும் எத்தனை முறை கேட்டாலும் பாடல் வரிகளில் நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா பாடல் வரிகள் எப்போவுமே எல்லாருக்குமே மனப்பாடமான பாடல் வரிகள் தான். அந்த பாடலை இரவு நேரத்தில் கேட்டோம். வாலின் அவர்களுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நதியை மையப்படுத்தி வருகின்ற பாடலில் அது அந்த நதி ஓரம் அப்படிங்கிற ஒரு பாடல் தான் நிகழ்ச்சி கேட்க போகிறோம். ஏழை ஜாதி படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

ஒரு அழகான இரவு நேரத்தில் ஒரு மெலடி பாடல் கேட்டால் அந்த பாடல் இடை இசையில் நிறைய கோர செக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு செக்ஷன்ஸும் அது பாடலை ஒரு பிரமிப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு போச்சுன்னு தான் சொல்லணும். அந்த மெலடி பாடலுக்கு நடுவில் இத்தனை சோகங்களையும் உள்ள வைத்து அதில் அருண்மொழி அவர்களுடைய அந்த ஒரு சின்ன ஆலாபனையும் அந்த பாடலை இன்னும் அழகாக்கிச்சு தான் சொல்லணும். பாடல் இசை கேட்டு ரசிச்சிருக்கோம். தூது சொல்லடி தோழி வான்மதி, மாத நிம்மதி மறைந்ததடி குறைந்ததடி, செய்தி சொல்லடி தேனி நாயகி, தேகம் பாதியாய் கரைந்தடி கலங்குதடி, அணை போட்ட போதும் நிலை மாறிடாது, அலை போல மோதும் மனம் தாங்கிடாது, நீ இல்லாத போதிலே வாழ்வதேது காதலே, நினைக்காத நேரம் ஏது வாடும் போது கூறு தூது அப்படின்னு சொல்லி அந்த அழகான அந்த நதியின் ஓட்டம் மாதிரி ஓடுகின்ற அந்த மெட்டுக்கு அழகான பாடல் வரிகளை எழுதியிருந்த கங்கை அமரன் அவர்கள் இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 11:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நதியினை மையப்படுத்தி இன்றைய மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதல் ஓவியம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய நதியிலாடும் பூவனம் அலைகள் வீசும் சாமரம் பாடல்.

இரவு நேரத்தில் ஒரு சங்கீத கர்நாடக இசை கச்சேரியினுடைய ஒரு சாராம்சம் பாடலை கேட்கும்போது இருந்தது. பாடல் துவக்கத்தில் சௌந்தர்ய லகரியிலிருந்து அந்த அவித்யா ஞானம்

அந்த ஒரு ஸ்லோகத்தில் பாடல் துவங்கி நதியிலாடும் பூவனத்திற்குள் இணையும் போது எஸ் ஜானகி அவர்களுடைய அந்த ஒரு ஆலாபனை இணைந்த அந்த பாடலை இன்னும் அழகாக்கிச்சுன்னு தான் சொல்லணும். அதன் பாடல் இடையில் அந்த இரண்டு ஸ்வர இசைகளை இசைத்து அவங்களுக்குள்ளே அந்த அன்பின் வெளிப்பாடாக வரிசையாக வந்து கொண்டிருந்தது. அதில் அழகான ஒரு வரியை எழுதி பார்க்காங்க. வைரமுத்தவர்களுடைய வரிகள் தான், இளையராஜனுடைய இசை தான் நமக்கு தெரிந்தது தான். சலங்கை ஓசை போதுமே எந்தன் பசியும் தீர்ந்து போகுமே, உதய கானம் போதுமே எந்தன் உயிரில் அமுதம் ஊருமே, இரவு முழுதும் கீதமே நிலவின் மடியில் இருமே, விரல்கள் விருந்து கேட்குமே, ஒரு விளக்கு விழித்து பார்க்குமே அப்படின்னு சொல்லி பாடல் எழுதியிருப்பார். இரவு முழுதும் கீதம் நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பாடல்கள் இரவு முழுதும் கீதமாக ஒழித்து கொண்டிருக்கு. அது பாடல் கேட்டிருந்தால் சாப்பாடே வேண்டாம், பசியெல்லாம் மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த அன்பு மனங்களுக்கு இடையில் வரக்கூடிய அந்த காதலையும் அந்த அன்பையும் பாடல் முழுதும் எழுதியிருந்தாங்க. அந்த பாடல் தான் கேட்டு ரசித்தோம் நதியில் ஆடும் பூவனம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் ஆவாரம்பூ படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல், நதி ஓடும் கரையோடும் ஒரு ராகம் அலைப்பாய. அந்த பாடல் தான் கேட்க போகிறோம் நிகழ்ச்சியில்.

அதிலே தினம் இரு உயிரே தினம் கரையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் வரிகள்லாம் இருந்தது. பாடல் வரிகள் கங்கை அமரர்கள் இருந்து இளையராஜாவினுடைய இசையில் பாடல் கேட்டு ரசித்தோம். இளம் காதல் ஆசை நெஞ்சில் ஏக்கம் அது தாக்கும், இரவென்ன பகலும் என்ன தூக்கம் போகும், பிரிவேதும் அறியா நெஞ்சில் உருவானது பாரம், உறவென்னும் உணர்வால் இங்கே உயிரே பாரம். உயிர் கூட ஒரு பாரமாக தான் இருக்குது, அதுக்கு காரணம் பிரிவு அப்படிங்கிற ஒரு விதத்தை அந்த கவிதையில் அந்த பாடல் வரிகளில் தெரிவிக்கிறார். அப்புறம் பாடல் வரிகள் அந்த டியூன் கொஞ்சம் சேஞ்சாகி போகும்போது, மோகம் என்பது வேகம் உள்ளது வேலி போட்டிடவோ, வேலி போட்டொரு காதல் தீயனை பாதுகாத்திடவோ, விதியால் ஒரு சதியால் இரு வழியால் திசை பிரிந்தோம், ஒரு நாள் அது திருநாள் ஒரு உணர்வால் இணைவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். அது விதியாலோ சதியாலோ பிரிந்தாலும் அந்த அன்பு என்ற உணர்வு நம்மளை இணைத்து தான் வைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாடல் சொன்னால், பாடல் இடை இசைகள் எல்லாமே இந்த இரவு நேரத்தில் இனிமையாக இருந்தது. அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் சிந்து நதி செம்மீனே என்ற பாடல், பொன்னுமணி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

இரவு நேரத்தில் ஒலித்த அந்த சோக கீதம் மெல்லிய மனங்களை தாளாட்டும் விதமாக அந்த பாடல் இருந்தது. பாடல் வரிகள் எல்லாமே கேட்கும்போது கொஞ்சம் கண் கலங்கரமாக தான் பாடல் இருந்தது. வாழினாரிலே தாலி போட்ட காலம் வேறுமா, சாமி சாட்சியாக நானும் தந்த வாக்கு மாறுமா, நாணத்தோடு பூச்சூடி நாடும் எந்தன் பேர்பாடி, ஆடிப்பாடும் காத்தாடி மறந்ததுன்னு ஆத்தாடி. சில நினைவுகள் அந்த சிச்சுவேஷனில் எல்லாம் அந்த ஹீரோயினுக்கு மறந்து போயிடும். அந்த நினைவூட்டும் விதமாக அந்த பாடல் இருக்கும். அந்த பாடலும் முதல் துவக்க இசையும் அந்த பாடல் வரிகளும் கேட்கும்போதே நமக்கு ஒரு மனதில் சின்ன ஒரு சோகத்தை ஏற்படுத்தும் விதமாக, தேடி தேடித்தானே நானும் வாழ்கிறேனே, வீசும் தென்றலே பேசு தென்றலே பேசு தென்றலே அப்படின்னு சொல்லி பாடல் உடையும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அந்த பாடல் பாடினாங்க. ஆர் வி உதயகுமார் உடைய பாடல் வரிகள் இளையராஜாவினுடைய இசையில்.

பர்வத வர்த்தனை நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. புதுநெல் புதுநாற்று பாட்டு பாடலை குறிப்பிச்சிருக்காங்க. முத்துலட்சுமி லட்சுமி அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாட்டையும் குறிப்பிட்டு போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. காட்டுப்பாக்கும் அந்தோனிராஜ் அவங்க நிகழ்ச்சியினுடைய தீம் பற்றி சொல்லியிருக்காங்க. தாமிரபரணியின் பெருமை சொல்லும் பாடலோடு ஆரம்பித்த மனசமயங்கு நிகழ்ச்சி தொகுப்புக்கு வாழ்த்துக்கள். பதாகை குறிப்பிட்டு போஸ்டர்ஸையும் குறிப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சிவகுமார் தர்மபுரியிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர் ரங்கராஜ நிகழ்ச்சிக்கு இனிமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இனிய இரவில் நித்திரை மயக்க மனசு மயங்கும் நிகழ்ச்சி போக்கும் இன்னிசை யாவும் மனதை தாக்கும் இதயத்தில் பாடல்கள் கவலை நீக்கும் இருவெளி மூடாமல் 102.3 கேட்கும் வைகை நதி பாடல்கள் இனிக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி மாதவரத்திலிருந்து வீரராகவன் கவிதை வடிவில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இரவு 7 கிணறு அபுதாகிர் அவங்களும் இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை நதியை பற்றி நதி சம்பந்தப்பட்ட நதியை பற்றி போற்றி நிகழ்ச்சியில் அழகுப்படுத்தி எழுதியிருக்கிற பாடல் தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டுக்குறு தலைவன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியது

கேட்டு பாடல் கங்கை அமரன் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவாக இளைய நதி இனிய நதி என தோங்குகின்ற பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக. மனசெல்லாம் படத்திற்காக கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசையில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினை தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: கொள் என்பாரு. ஒண்ணு ரெண்டு மூணு.
1: நாளைக்கு உன் நடப்பு இதுதானா தங்கச்சி?
0: நமக்குள்ளே வீண் பேச்சு எதுக்குங்க?

ஓட்டு தோத்துல உடம்ப வளர்த்துட்டேன், மீக இருப்பத மறந்து இருந்துட்டேன், தேசம் கலைச்சிட்டேன், விஷயம் புரிஞ்சுட்டேன், வீர தீர பூரணாக நான் முடிவு பண்ணிட்டேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

இடமும் சுகமானது, ஜோடியும் பதமானது, நேரமோ இதமானது, நெருங்கமோ என்றாவது

0: செல்வதா? மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா?
1: அம்மம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா இயங்குது இதயம்,

0: கொஞ்ச நாள் போனதும் எனக்கும்
1: அச்சமும் நாணமும் தடுக்கும்,
0: அதில் ஆசையும் தேவையும் இருக்கும் தேவையும்

மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உலகிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாய்க் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில். திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் பாடியுள்ள பாடல், உடுமலை நாராயண கவியின் பாடல் வரிகள், எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள் இசையில், கிருஷ்ண பக்தி படத்திற்காக

நிகழ்ச்சியினை எம் எஸ் சுப்லக்ஷ்மி மற்றும் ராதா விஸ்வநாதன் பாடிய பாடல், சதாசிவ பிரம்மேந்திரா எழுதி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், சாவித்ரி படத்திற்காக.

நிகழ்ச்சியில் நிறைவாக கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல் சரணம் ஐயப்பா படத்திற்காக தசரதன் பாடல் வரிகளில் சந்திரபோஸ் இசையில்.

0: திரைசெயல் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாத்ரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவல், ஸ்ரீ கணபதி நீ, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாத்ரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவில், தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்புதி தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாத்ரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேர்களை நேரம் காலை 5:01. நேர்கள் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் ஷியாமலா சிவராமன் அவர்கள் பாடியுள்ள ஒப்பிலியப்பன் சுப்பிரபாதம்.

பிராகிருதம் ஸ்ருதி சதோக்தம் அகால காலியம் ஆனந்த சாந்திரமனகம் பரமம் பதம் தத் த்யக்த்வா கத ஸ்வமவனே ரவணாய தேவ சர்வம் சஹே சப